0: ஆடிவெள்ளி சிறப்பு ஆலய உலா தந்து கொண்டிருக்கிறது கொடை பண்பலையின் அருள் மாலை.
1: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருள்மிகு காசி விசாலாட்சி உடனவர் காசி விஸ்வநாதர் இத்திருக்கோயில்.
2: காசி

இத்திருக்கோயில் நன்காஞ்சி ஆறு நதியின் மேல்பாகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும். இவ்வூருக்கு அரவக்குச்சி என்ற ஊரும் விஜயமங்கலம் என்றும் பழைய வரலாறு திருத்தலங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாலயத்தில் தினசரி இரண்டு கால பூஜை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. பிரதோஷ வழிபாட்டு குழுவினரால் மாதாந்திர விசேஷம், வருடாந்திர விசேஷம் இவைகள் அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இவ்வாலயத்தில் உற்சவமூர்த்தி ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. இந்த உற்சவமூர்த்திக்கு வைகாசி விசாக திருநாள் திருக்கல்யாண உற்சவம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இவ்வாலயத்தில் பிரதோஷ நாளன்று நந்தி தேவருக்கு மிகவும் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகளும் பூஜை வழிபாடுகளும் நடைபெற்று வருகிறது. இவ்வாலயத்தில் மிகவும் சிறப்பு பெற்றது நன்காஞ்சி நதியின் நீராடி ஒரு வில்வத்தினால் வழிபாடு செய்து இவ்வாலயத்தை மூன்று முறை வலம் வந்து தரிசித்தால் எந்த விதமான நமக்கு ஏற்பட்ட சகல தோஷங்களும் விலகி நன்மைகள் உண்டாகும் என்பது திண்ணமாக வளர்ந்து வருகிறது. இவை ஆலயத்தில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பாள், சூரியன், தட்சிணாமூர்த்தி, மூலகணபதி, வள்ளி தேவ சேனாபசமேத சுப்பிரமணிய சுவாமி, சண்டிகேஸ்வரர், துர்க்கை அம்மன், நவக்கிரகங்கள், காலபைரவர் மற்றும் தனி சனீஸ்வர பகவான், சூரியன், சந்திரன் இவ்வாலயத்தில் மிகவும் பிரசக்தி பெற்று தினசரி பூஜை காலங்கள் நடைபெற்று வருகிறது. இவ் ஆலயத்துக்குள் நால்வர் சுந்தரர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர், அப்பர் இவர் நாலு தெய்வமும் மிகவும் சிறப்பான முறையில் அமைந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இவை நாலு மாதங்களும் இந்த நாயன்மார்களுக்கு சிறப்பு வழிபாடு பூஜையும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அதே விசேஷங்களிலே சித்திரை விசு, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆவணியாவட்டம், புரட்டாசி நவராத்திரி விழா ஒன்பது நாட்கள். அந்த விழாவில் மகாளி அமாவாசை பூஜை முடிந்து மறுநாள் நவராத்திரி பூஜை ஆரம்பமாகும். பத்து நாட்களும் தினசரி ஸ்ரீ விசாலாட்சி அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து ஒவ்வொரு பூஜை வழிபாடு செய்து திருமறைகள் பாடி அபிராமி அந்தாதி பாடி பூஜை வழிபாடு செய்தால் தங்களுடைய கஷ்டங்கள், தங்களுடைய குறைகள், தங்களுடைய ஆலயத்தில் எந்த ஒன்று வழிபாடு இருந்தாலும் எந்த சிரமங்கள் இருந்தாலும் எல்லா செல்வங்களும் 33 கோடி தேவர்களும் இந்த கோவிலில் ஈட்டிருக்கிறார்கள். ஆகையால் அந்த ஆலயத்தில் நவராத்திரி பூஜை 10 நாட்களும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று விஜயதசமி என்று மலடைகள் சின்ன குழந்தைகள் அனைவருக்கும் கையினால் மஞ்சள் அரிசியினால் பேரெழுதி அவர் நாக்கில் தர்பையால் ஆர்போட்டு பூஜை செய்து வழிபாடு செய்வது மிகவும் பிரசக்தி பெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.

எல்லாம் வல்ல கருணையை வடிவமாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி ஆங்காங்கே அருள்பாலித்து வரும் வண்ணமாக நம்முடைய மூலனூர் என்கின்ற ஆதிபுரி என்கின்ற புண்ணியமான திருத்தலத்திலே எழுந்தருளி அருள்பாலித்து வருகின்றான்.

இந்த மூலரூர்னு சொல்லக்கூடிய திவ்யமான க்ஷேத்திரத்திலே அருள் தரும் வஞ்சிநாதிகை அம்பிகை வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்திலே அமர்ந்திருந்து நம்மளுக்கெல்லாம் வேண்டுபவருக்கு வேண்டும் மரங்களை அள்ளித் தருகின்ற நாயகியாகவும், கொங்குவள நாட்டிலே திருப்பூர் மாநகரம் மூலனூர் என்கின்ற அற்புதமான

0: இடத்திலே அருள் தரும் வஞ்சிநாதகி அம்பிகை வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்திலே அமர்ந்திருந்து நம்மளுக்கெல்லாம் வேண்டுபோருக்கு வேண்டும் வரங்களை அள்ளித் தருகின்ற நாயகியாகவும், கொங்குவள நாட்டிலே திருப்பூர் மாநகரம் மூலனூர் என்கின்ற அற்புதமான பகுதியிலே அத்தகைய உயரிய அம்பிகையினுடைய ஆலயத்திலே விநாயகப் பெருமான் திருச்சன்னதியும் முருகப்பெருமானுடைய திருச்சன்னதியும் ஏனைய ஸ்தலவிருட்சமாக விளங்கக்கூடிய கருக்கால் மரம் என்கின்ற மரத்திலே இருக்கக்கூடிய அம்பிகையை எழுந்தருளி தொடர்ந்த வண்ணமாக அவ்விடத்திலே குருபீட சன்னதியானது இங்கே எழுந்தருளி வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்த வண்ணமாக கிழக்கு நோக்கி சப்த கன்னிமார் அம்பிகை, வடக்கு நோக்கி செல்லாண்டி அம்பிகை, கருப்பராய சுவாமி ஆலயத்தினுடைய வெளிபாகத்திலே வெளிப்பிரகாரத்திலே கருப்பராய சுவாமி இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். நமது ஆலயத்திலே தங்கரத வழிபாடுகள் எல்லாம் பௌர்ணமி என்று நடைபெற்று தொடர்ந்த வண்ணமாக நமது ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், நமது ஆலயத்திலே 27 நட்சத்திரங்களிலே உத்தர நட்சத்திரத்திற்கு உகந்த ஸ்தலமாக விளங்கக்கூடியது இந்த மூலனூர் வஞ்சியம்மன் திருஸ்தலம். லட்சார்ச்சனை வழிபாடானது அம்பிகைக்கு புஷ்பங்களினாலும் குங்குமத்தினாலும் அந்த திருவிழாக்களிலே லட்சார்ச்சனை வழிபாடானது வெகு விமர்சையாக நடைபெறும். நமது ஆலயத்திலே நவராத்திரி சிறப்பு என்னவென்றால், உழுவகெல்லாம் ஸ்தாபனம் செய்வித்து கும்பமானது ஸ்தாபனம் செய்து பிரதமை முதல் தசமி வரை தினந்தோறும் மாலை அம்பிகைக்கு சங்கல்ப வழிபாடுகள் எல்லாம் செய்வித்து விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், விசேஷ அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்வித்து முதல் 3 நாட்கள் துர்கா பரமேஸ்வரியை ஆராதித்தும், 2 நாட்கள் லக்ஷ்மி தேவியை ஆராதித்தும், 3 நாட்கள் மகா சரஸ்வதி தேவியை ஆராதிக்கும் வண்ணமாக வந்து வழிபாடு செய்யக்கூடிய அனைவருக்கும் வேண்டிய தைரியமும் வேண்டிய செல்வமும் வேண்டிய ஞானமும் கிட்டும் பொருட்டாக முப்பெரும் தேவியாக திகழக்கூடிய துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பிகையை வழிபாடு செய்யும் வண்ணமே நவராத்திரி என சொல்லக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் வகித்து கொண்டிருக்கிறார்கள். வஞ்சிநாதகி அம்பிகையினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குமாறு இந்த அம்பிகையினுடைய திருச்சன்னதியிலே மனமுகந்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz-இல் நாம் இதுவரை இணைந்திருந்தோம் அருள் மாலை ஆடிவெள்ளி சிறப்பு ஆலய உள்ள

டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும். 7:30 புதிய அனுபவம். எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சுகமான காலை. 7:35 போமெக்ஸ் பணியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வாசின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் இன்று அறிமுக நேயர்களுக்காக. அதில் 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில். இன்றைய வானவில் தரும் தலைப்பாக முன் மாதிரியாக இருங்கள். வானவில் தரும் தலைப்பு முன் மாதிரியாக இருங்கள். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம். எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வெளியே வராத வெளிச்சங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 தேடி வரும் பண்பலை. இன்று திருச்சி மாவட்டம் தீரன் நகர் அருகிலிருந்து நேயர்களை சந்திக்கிறார் KS கார்த்திக் அவர்கள். நண்பகல் 12:00 புதிய அனுபவம். எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் யாதுமாகி சிறப்பு விருந்தினராக மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார். நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. அதில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 துள்ளலிசை பாடல்களாக டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3:00 உயிரெழுத்து. இன்று தேனி மாவட்டம்

0: கோடை பண்பலை 100.5
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or
3: பள்ளி கல்வி துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: காரைக்குடி அடியாக்குறிச்சி வெற்றுடை காளியம்மன்.

0: முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
7: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: கொஞ்சும் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 to August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
9: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: என்ன
0: சொல்லி தருவாங்க? அப்படியா? தலையில என்ன ரெண்டு தென்னை மரம் வளர்ந்துருக்கு? அம்மா போட்டு விட்டாங்களா? அது சடையா? நான் கூட தென்னை மரம் நினைச்சேன், அதுல தேங்காய காணாமே அப்படின்னு தேடுனே. சரி சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ரைம்ஸ் பாடுங்க.
0: எங்க பாடுங்க.

0: சமோசா.
1: சமோசா வாங்கிட்டீங்களா? எத்தனை?
0: 10.
1: 10? எனக்கு ஒண்ணு போதுமே.
0: 10 வாங்கி தருவோமே.
1: ஓ, 10 வாங்கி தருவீங்களா? சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆனதுமே என்ன வேலைக்கு போவீங்க?
0: போலீஸ் வேலை.
1: போலீஸ்காரங்களை பாத்திருக்கீங்களா? என்ன செய்வாங்க
0: போலீஸ்காரங்க? திருடங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க.
1: அரெஸ்ட் பண்ணி நீங்க தண்டனை எல்லாம் வாங்கி தருவீங்களா திருடங்களுக்கு?
0: அப்படி ஜெயில போடுவாங்க. ஜெயில போட்டு அடிப்பாங்க.
1: அடிக்க கூடாது. ஜெயில போடலாம், அடிக்க கூடாது. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடை பண்புலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம, தேங்க்யூ.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: பழுத்த பழம் நான் தருவேன் பறந்து போகாதே.
1: ஆஹா, இலக்கா சொல்லிட்டீங்களே, இந்த கிளி எப்படி கத்தும்? அப்படி கத்துமா? சரி சரி, உங்க அப்பா பேர் என்ன?
0: அப்பா பேர் தங்கபாண்டி.
1: அம்மா பேர்
0: செம்பருத்தி.
1: அப்பா என்ன பண்றாங்க?
0: அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு.
1: ஆட்டோ ஓட்டுறாரா? நீங்க போயிருக்கீங்களா அப்பா கூட ஆட்டோல? எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
0: ஊருக்கு, கடைக்கு.
1: ஓ சரி சரி, நானும் வரவா உங்க அப்பாவா ஆட்டோல? நானும் வந்து ஒரு நாளைக்கு கடைக்கெல்லாம் போகலாமா? போய் எனக்கு என்ன வாங்கி தருவீங்க?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
12: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தர.
11: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
13: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
11: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
13: அப்படியா?
11: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
13: அப்போ இப்பவே போலாம்.
12: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
14: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்.
15: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ். ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: நேரம் காலை 6:46. இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

ஒலிக்கிருக்கும் பாடலுடைய இனிது நிறைவுக்கு வருகிறது. இன்றைய வசந்த விடியல் நிறைவான பாடல்களை தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா,
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
7: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
0: வழங்கிய வசந்த விடியல்.
8: இனம் கோடை பண்பலை 100.5 தொடர இருக்கிறது. சுகமான காலை.

அருமையா தொடங்கி இருக்கிற இந்த காலை நேரத்துல வேலைக்கு போறவங்க, சிறு குறு தொழில் பண்றவங்க, பள்ளி கல்லூரிக்கு போறவங்க, அப்படி எல்லாருமே பரபரப்பா ஓடிட்டு இருப்போம். அப்படி ஓடிட்டு இருக்கிற நம்மளோட காலை பொழுத சுகமாக்க வருகிறது கொடை பண்பலை 100.5 சுகமான காலை. நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோன்னா அது நடந்துட்டதாவே நினைச்சிட்டு அதற்கான பாதையை உருவாக்கி சிறிய சிறிய முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன். கண்டிப்பா அந்த விஷயம் நடந்துரும். அதனால நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எப்பவுமே நேர்மறை எண்ணங்களோட பயணிக்கிறது மட்டும்தான் அப்படின்ற நேர்மறை எண்ணத்தோட நிகழ்ச்சியில் உங்களோட நிலாமகள் பாக்கியா.

0: of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 30ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சூரிய உலர்த்தி பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

பண்பலை 100.5 காலை நேரம் காலை 7:14. நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் சுகமான காலை. மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்றது நம்மளோட தேர்வுங்க. எப்போவுமே மகிழ்ச்சி துக்கம்னு ரெண்டுமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியையே தேர்ந்துடுங்க. அப்படியே மகிழ்ச்சியாக ஒரு பாட்டும் கேட்போமா?

0: JJ College of Engineering and Technology, Zoramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: மதுரை மடிசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

நேரம் பார்த்தீங்கன்னா 7:24 ஆகுது. நம்ம கோடை பண்பலை 100.5 சுகமான காலையில் வாழ்க்கையில 1000 பிரச்சனை வருங்க. முதல் பிரச்சனைக்கே சோர்ந்து போயிட்டோன்னா மீதி இருக்கிற 909 பிரச்சனையை யார் பார்க்கறது? அதனால காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை, மதியம் சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை, நைட்டு சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு சரி பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்.

0: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

7:31 கொடைப்பண்பலை 100.5 உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துக்கள். நம்மளோட மகிழ்ச்சியையும் வாழ்க்கையையும் நிர்ணயிப்பது நம்மளோட சிந்தனை தான். நம்ம சிந்தனைகள் எப்பவுமே நேர்மறையோட இருந்தா மகிழ்ச்சியும் வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும்.

0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
4: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
3: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
4: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
5: கவுன்சிலிங் கோட் 4959.
3: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
7: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal. சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
8: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: கோடை பந்தலை 5:00 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
11: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
12: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
14: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
15: தொடர்புக்கு 8985712345.
12: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
16: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
17: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
16: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
17: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
16: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
17: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
18: வணக்கம் அண்ணா.
19: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
18: என்னமண்ணா, வருகிற வழியெங்கும் இயற்கையோடு ஏய்ந்து வாழும் மன்னர் என்று எழுதி பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன.
19: ஆமாம் அமைச்சரே, நான் இயற்கைக்கு எதிராக செயல்படாமல் இயற்கையோடு இணைந்து வாழுகிறேன். அதனால் என்னை பாராட்டி அப்படி பதாகைகள் வைத்திருக்கிறார்கள். என்னை போல் நீங்கள் யாருமே இயற்கையோடு அவ்வளவு இணைந்து வாழ்வதில்லை அமைச்சரே.
18: அப்படியா? நீங்கள் எங்களை விட அதிகமாக இயற்கையோடு இணைந்து வாழ்வதாக எதை வைத்து மன்னா சொல்கிறீர்கள்?
19: அமைச்சரே, சொல்லுகிறேன், ஆனால் இதை வெளியில் சொல்லிவிட மாட்டீர்கள்.
18: வெளியில் சொல்லிவிட மாட்டீர்களாவா? சொல்ல மாட்டேன் மன்னா, சொல்லுங்கள்.
19: அது ஒன்றுமில்லை அமைச்சரே. நேற்றைக்கு காலை பல் துளக்காமலேயே பாதாம் பால் குடித்து விட்டேன். உடனே ராணியாரோ பல் துளக்காமல் பாதாம் பால் குடித்த மன்னர் என்று உங்களை எல்லாம் கேலியாக பேசப் போகிறார்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஆமாம், நான் பல் துளக்காமல் பாதாம் குடித்தேன். ஆதாம் ஏவாள் எல்லாம் அன்றைக்கு பல் துளக்கிவிட்டா பரி. அப்படி பார்த்தால் நான் தான் ஆதி மனிதனைப் போல பல் துளக்காமல் பால் பருகி இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறேன் என்று சொல்லி இயற்கையோடு இணைந்து வாழும் மாமன்னரே வாழ்க வாழ்க என்று வழியெங்கிலும் என்னை பாராட்டி நானே பதாகையில் வைக்க சொல்லிவிட்டேன் அமைச்சரே. எப்படி என்னுடைய ராஜதந்திரம்?
18: இவ்வளவு மோசமான பிளாஷ்பேக்காக இருக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் இதை கேட்டிருக்கவே மாட்டேனே.
19: என்ன அமைச்சரே?
18: இன்றைய தர்பாரில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்பதற்காக ஆர்வமாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் மன்னா.
19: ஓ அப்படியா அமைச்சரே, இன்றைய தர்பாரில் நான் சீன நாட்டை பற்றி சில சுவாரஸ்யமான செய்திகளை சொல்ல இருக்கிறேன்.
18: ஓ அப்படியா மன்னா, சொல்லுங்களேன், கேட்போம்.
19: அமைச்சரே, சீனா என்று சொன்னவுடன் முதலில் நம் நினைவுக்கு வருவது சீன பெருஞ்சுவர் தானே?
18: ஆமாம் மன்னா, ஆமாம். இந்த சீன பெருஞ்சுவர் எப்படி உருவாக்கப்பட்டது
19: அமைச்சரே? மங்கோலியர் உட்பட ஐரோப்பிய நாடுகளால் சண்டை சச்சரவு வந்த போது அந்த

0: நாடு முழுவதும் மதில் சுவர் எழுப்பி எதிரிகள் உள்ளே வராமல் தடுத்தார்கள். அப்படி பல மன்னர்கள் பல காலகட்டங்களில் கட்டிய சீன பெருஞ்சுவரின் நீளம் 6000 கிலோமீட்டர் அமைச்சரே.
1: அடே அப்பா, 6000 கிலோமீட்டரா?
0: ஆமாம் அமைச்சரே. அதே போல சீனாவின் இன்றைய மக்கள் தொகை சுமார் 145 கோடிக்கு மேல் இருக்கிறது. சீனாவின் தலைநகரான பெய்ஜிங்கில் மட்டும் சுமார் 2 கோடி மக்கள் வசிக்கிறார்கள் என்றால் பார்த்துக்
1: கொள்ளுங்களேன்.
0: அது மட்டும் இல்லை அமைச்சரே, சீன மக்கள் பெரும்பாலானோர் பேசும் மொழி மாண்டரின். அந்த மாண்டரின் மொழிதான் உலக அளவில் அதிக மக்களால் பேச மொழியாகவும் இருக்கிறது.
1: ஓஹோ,
0: சீனாவில் அரசு விடுமுறை ஆண்டுக்கு 7 நாட்கள் தான். இது தவிர அகில உலக பெண்கள் தினத்தன்று பெண்களுக்கு மட்டும் அரை நாள் விடுமுறை. அதே போல் மே 4ஆம் தேதியை இளைஞர் தினமாக கொண்டாடும் சீனர்கள் அதற்கும் இளைஞர்களுக்கு அரை நாள் தான் விடுமுறை விடுகிறார்கள் அமைச்சரே.
1: அப்படியா மன்னா?
0: இன்னும் இருக்கிறது அமைச்சரே, சீன திருவிழாக்கள் கொண்டாட்டங்களில் டிராகன் டான்ஸ் நிச்சயம் இருக்கும் அமைச்சரே. இதை பழங்காலத்து நடைமுறையாக இன்றும் தொடர்கிறார்கள் சீனர்கள். இந்த நடனம் தீய சக்தியை அழிக்க என்ற நம்பிக்கை இன்றும் சீனாவில் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன்.
1: ஆச்சரியமாக இருக்கிறதே மன்னா.
0: ஆச்சரியம் தான் அமைச்சரே. இன்னொன்று, குளிர்காலத்தில் திடீரென்று சில நிமிடங்கள் மழை பெய்தால் அது சீனாவில் அதிர்ஷ்ட மழை என்று அழைக்கப்படுகிறது. அதனால் அந்த பகுதிக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது அமைச்சரே.
1: இது என்னமண்ணா, வினோதமான நம்பிக்கையாக அல்லவா இருக்கிறது?
0: இன்னும் கேளுங்கள், சீனாவில் மாணிக்க கற்கள் நிறைய கிடைக்கின்றன. இதனால் புத்தர் உட்பட பல சிலைகளை பொருட்களை அங்கே மாணிக்க கல்லில் தான் செய்து விற்பார்கள்.
1: ஓஹோ.
0: அதே போல் சீன வானொலியில் 1963ஆம் ஆண்டு முதல் தமிழ் ஒளிபரப்பு துவங்கி நடந்து வருகிறது அமைச்சரே.
1: அப்படியா மன்னா?
0: ஆமாம். அது மட்டுமல்ல, வங்காளம், இந்தி, உருதுவிலும் இந்திய சிறப்பு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அமைச்சரே.
1: ஓ சிறப்பு மன்னா, மிகச் சிறப்பு. சீன நாட்டை பற்றி நான் அறியாத பல செய்திகளை சொன்னீர்கள். சரி மன்னா, எனக்கு ஒரு சந்தேகம்.
0: சொல்லுங்கள் அமைச்சரே.
1: நீங்கள் பல் தேய்க்காமல் பாதாம் பால் பருகிய செய்தியை எல்லாம் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் ஊர் முழுக்க பதாகைகளாக வைக்க சொல்லி இருக்கிறீர்களே, அதையெல்லாம் உங்களால் எப்படி மன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் செய்ய முடிகிறது?
0: என்ன
2: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருச்சி தீரன் நகர் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்.

காலை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். இது சுகமான காலை.

0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 24
0: விளையாடும் பலகை கொண்டது
2: 8 நிறைகளிலும் 8 நிரல்களிலும்
0: கருப்பு வெள்ளை கட்டங்களை கொண்ட சதுர பலகை
2: அரசர்களின் விளையாட்டு என்றழைக்கப்படும் சதுரங்கத்திற்கு
0: அமைப்பு உருவாக்கப்பட்டது பிரான்சின் பாரிஸ் நகரில்
2: பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பென்று
0: ஃபிடே என்று பிரான்ஸ் மொழியில் சூட்டப்பட்டது
2: இதன் குறிக்கோள்
0: ஜென்ஸ் யுனாஸ் மாஸ்
2: அதாவது நாம் அனைவரும் ஒரே மக்கள்
0: 150 நாடுகள் அங்கம் வகிக்கும்

0: பிரான்சின் பாரிஸ் நகரில்
1: பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பென்று
0: ஃபிடே என்று பிரான்ஸ் மொழியில் சூட்டப்பட்டது.
1: இதன் குறிக்கோள்
0: ஜென்ஸ் யுனாஸ் மாஸ்,
1: அதாவது நாம் அனைவரும் ஒரே மக்கள்.
0: 150 நாடுகள் அங்கம் வகிக்கும்
1: உலக பன்னாட்டு சதுரங்க அமைப்பு, அதாவது ஃபிடே அமைக்கப்பட்ட நாள் இன்று
0: ஆண்டு 1924.
1: அப்பல்லோ 11
0: சந்திரனில் இறங்கிய முதல் ஆளேற்றிய பயணத்திட்டம்,
1: நிலவில் காலடி வைத்த இரண்டாவது மனிதர்
0: எட்வின் ஆல்ட்ரின்,
1: கூடே சென்ற மைக்கேல் கோலின்ஸ்,
0: நிலவின் சுற்றுவட்ட பாதையிலேயே வட்டமடித்தார்,
1: சந்திரனில் முதலில் கால் வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங்
0: சொன்னார். அங்கிருந்து
1: மனிதனை பொறுத்தவரை சிறிய காலடி,
0: மனித இனத்திற்கு இது பெரிய பாய்ச்சலாகும் என்று
1: வெற்றி பயணம் முடித்த விண்ணோடம் கிளம்பி
0: அற்புத சாதனையை நிகழ்த்திய மூவரோடு
1: பாதுகாப்பாக பசிபிக் பெருங்கடலில்
0: அப்பல்லோ 11 இறங்கிய நாள் இன்று
1: ஆண்டு 1969.
0: கலப்பு பொருளாதார முறையே கடைபிடிக்கப்பட்டு இருந்தது.
1: நம் நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர்
0: பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கிய இடம் பெற்றிருந்தன.
1: தனித்துறை நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகள் நிறையவே இருந்தன.
0: அந்நிய நிறுவனங்கள்
1: இந்தியாவில் தொழில் செய்வது பெரிதும் மட்டுறுத்தப்பட்டிருந்தது.
0: 1990 வரை
1: மத்தியில் இருந்த அரசு இக்கொள்கையை ஏற்றுக்கொண்ட போதும்
0: 1991
1: பதவியேற்ற காங்கிரஸ் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது
0: புதிய பொருளாதார கொள்கைக்கு.
1: புதிய பொருளாதார கொள்கை
0: கலப்பு பொருளாதார கொள்கையில் இருந்த
1: விதிமுறைகள் பெரும்பாலும் தளர்த்தப்பட்டன.
0: அப்போதைய நிதியமைச்சர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால்
1: இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கை வெளியிடப்பட்ட நாள் இன்று
0: ஆண்டு 1991.
1: இளமையில் வறுமை வாட்டியதால்
0: பள்ளி செல்ல வழியின்றி
1: கையில் கிடைத்ததெல்லாம் படித்தார்.
0: தன் தந்தையின் வீர செயல்களை அன்னையிடம் கேட்டறிந்த
1: மகன் டூமாஸிற்கு சாகசங்கள் நிறைந்த கற்பனை விரிந்தது.
0: 20 வயதில் பாரிஸுக்கு சென்று
1: அரண்மனையில் பணியில் சேர்ந்தார்.
0: அங்கே உருவாகின உலகின் தலை சிறந்த
1: சாகசமிக்க வரலாற்று புதினங்கள்.
0: புகழின் உச்சிக்கு சென்ற பிரான்ஸ் எழுத்தாளர் அலெக்சாண்டர் டூமாஸ் பிறந்த தினம் இன்று
1: ஆண்டு 1802.
0: தாயின் பாசத்தை தனித்தனி எழுத்துக்களிலும் ஒட்டி ஓடி வந்திருக்கும்
1: கண்ணதிரே தோன்றி தோன்றி கபடமில்லா வார்த்தைகளை விதைத்திருக்கும்
0: காதலுக்கு மரியாதையாய் கலந்துருகி நடித்திருப்பார்
2: என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சொல்றீங்க
1: நடிகை ஸ்ரீவித்யா,
0: பிரபல கர்நாடக பாடகி எம்எல் வசந்தகுமாரி,
1: விகடம் கிருஷ்ணமூர்த்தி தம்பதியின் மகள்,
0: தாயை போல் நல்ல குரல் வளம் கொண்டதோடு
1: நடனத்திலும் தேர்ச்சி பெற்று
0: ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் முன்பு
1: டெல்லியில் தாய்ப்பாட அரங்கேற்றத்தை நிகழ்த்தினார் ஸ்ரீவித்யா.
0: 13 வயதில் திருவுருட்செல்வர் படத்தில்
1: நடிப்பு களத்தில் இறங்கிய வித்யா
0: அப்போதைய அத்தனை முன்னணி கதாநாயகர்களுடனும் வேடமேற்றார்.
1: ரஜினியின் முதல் கதாநாயகியாக நடித்தது அபூர்வ ராகங்களில்
0: தமிழ்,
1: மலையாளம்,
0: தெலுங்கு,
1: கன்னடம் என கிட்டத்தட்ட
0: 900 படங்களுக்கு மேல் நடித்த
1: நடிகை ஸ்ரீவித்யா பிறந்த தினம் என்று
0: ஆண்டு 1953.
1: அணுக்கருவில் உள்ள அடிப்படை துகள் நியூட்ரான்,
0: மின்னூட்டம் எதுவும் இல்லாதிருப்பதால் நொதுமி என்று தமிழில் சொல்லலாம்.
1: இதனை கண்டுபிடித்ததற்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்
0: சர் ஜேம்ஸ் சாட்விக்.
1: பிறந்தது இங்கிலாந்தின் ஷெஷயாரில்.
0: பெற்றோர் ஜோன் ஜோசப் அண்ட் மேரி
1: சாட்விக்.
0: மான்செஸ்டர்,
1: கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்ற ஜேம்ஸ்
0: இரண்டாம் உலக போரின் போது செயல்பட்ட
1: மான்காட்டன் திட்டத்தில் பெரும் பங்காற்றினார்.
0: இயற்பியலுக்காக நைட் பட்டமும் பெற்றார்.
1: நியூட்ரானை கண்டுபிடித்த விஞ்ஞானி
0: ஜேம்ஸ் சாட்விக் நினைவு தினம் இன்று
1: ஆண்டு 1974.
0: அனல் தெரிக்கும் தொழில்களும் தொழிற்சாலைகளும் ஏராளம்.
1: அண்ட வெளியை தொடுவதற்கும் தேவைப்படுகிறது அனல் என்ற வெப்பசக்தி.
0: வெப்பத்தை தொழில்நுட்பத்தில் சரியாக பயன்படுத்தும் அனல் தொழில்நுட்ப பொறியாளர்கள்
1: உலகில் இருக்கின்றனர் தாராளமாக.
0: உயிரை பணயம் வைக்கும் உயர் தொழில்நுட்பத்தில் அனல் சக்தியும் ஒன்று.
1: வெப்பம் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் தொழில் செய்வோரையும்
0: அங்கீகரிக்கும் விதமாக கொண்டாடுகிறோம்
1: தேசிய அனல் தொழில்நுட்ப பொறியாளர்கள் நாள்.
0: அந்நாள் இன்று
1: ஆண்டு

0: 2014
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்

அருமையா தொடங்கி இருக்கிற இந்த நாள்ல உங்களோட சிந்தனைகளும் செயல்களும் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. நேர்மறை எண்ணங்கள் விருட்சமாய் வளர விதை தூவிய நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியிலிருந்து நிலாமகள் பாக்யா.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நூறுபுழையில் சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி

தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் கூறியுள்ளார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரிய சக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நேயர்களே. நம் எண்ணம், சொல், செயல் இவையில் இந்த மூணுமே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எதிர்காலம் வந்து ஏறுகோடாக மாறும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோட நல்ல மனங்களை நித்தம் சந்தித்தாலும் இன்று அறிமுகமாக அகம் வளர வர இருக்கும் நம் நேயர்களைத்தான் இன்று சந்திக்க இருக்கிறது மனதோடு ராகும் அறிமுக நேயர்களுக்காக. அறிமுக நேயர்களுக்காக 24 24 24 அறிமுக மகளிர் 24 24 29 முன் இணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2 இணைத்தும் வரலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் மகிழ்ச்சியாக அன்புடன் ரங்கா. முதலாவதாக வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யாருங்க வந்துட்டீங்க? பேசலாம். என்னாச்சுங்க? என்னங்க அமைதியாக இருக்கீங்க? என்னாச்சு? வணக்கங்க. யார் பேசுகிறீங்க? இருக்கீங்களா இல்லையா? அடடா, ரொம்ப தூரத்துல வந்துட்டு போகிறோம். இன்றைக்கி தூரத்து உறவெல்லாம் இல்லையே. அறிமுக நேயர் தானே. அறிமுகனால் கொஞ்சம் பதட்டப்படுறாருன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல, வர சொல்லுங்க வர சொல்லுங்க, பேசிடுவோம். சரிங்க, அவங்க வர்றதுக்கு முன்னால் வர்றாங்களா?

0: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்னங்க ஆளையும் கணம் பேரையும் கணம் போங்க. வாங்க வணக்கம்.
1: வணக்கங்க.
0: அப்பாடா என்னங்க கூட்டத்தில் இது வரிசையில் நின்று இருந்தீங்களா? அப்படிங்களா? என்னங்க விவசாயம் பண்றீங்க? விவசாயம் பண்றது வேடிக்கை பாக்குறீங்களா இல்ல நீங்க விவசாயம் பண்றீங்களா? பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து?
1: தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி.
0: ஆண்டிபட்டியில எந்த ஏரியாங்க? அடடடா, ரொம்ப தூரத்துலேருந்து ரொம்ப தள்ளி பேசுகிறாரு போல இருக்கு. உங்கள் இணைப்பு விட்டு விட்டு வருதுங்க. சரி, கம்பு சோளம்லாம் மானாவாரி பயிர் தானே?
1: மாடுகளுக்காக மாடு வளர்க்குறாங்க.
0: ஓ, அதுக்கு போடுற சோளமா? அந்த மாடுகளுக்கு தீவனத்துக்குன்னு வளர்க்குற சோளம் இல்லை? சரிங்க சரிங்க சரி. எது என்ன ஏதாவது பாடல் கேட்கலாமா? சரி, அவருக்காக ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருவோம். கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
7: மதுரை மடிசியா நடத்தும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
8: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
10: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
13: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
14: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
15: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
16: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
17: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
18: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
19: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
18: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
19: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
18: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
19: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
17: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
2: ஒரு தாய் ஒட்டகம் தன்னுடைய குட்டி ஒட்டகத்தை அன்போடு கொஞ்சிக் கொண்டிருந்தது. அந்த குட்டி ஒட்டகம் தன்னுடைய தாயிடத்தில் சொன்னது, அம்மா எல்லாம் சரி, இந்த கடவுள் ரொம்ப மோசமான மனிதர், அநீதி இழைத்து விட்டார். பார், நம்முடைய கால்கள் குச்சி குச்சியாக இருக்கின்றன. ஒட்டகத்துக்கு கால் முளைத்த காற்று என்று பெயர். கிரீமல் என்ற சொல்தான் பிறகு கேமல் என்றே மாறிற்று. கால் முளைத்த காற்று என்று குறிப்பிடப்படுகிற ஒரு அதிசய விலங்கு அப்படி நடக்கிற போது

0: ரெண்டு காலை வீசிக்கொண்டு வரும் ஒட்டகம். அந்த கால் அதற்கு ஒரு வித்தியாசமான அமைப்பு. அதை சொல்லுகிறது குட்டி தாயிடத்தில், அம்மா அந்த கால் பார் ஒட்டடைக்குச்சி மாதிரி நீளமாய் அசிங்கமா இருக்கிறது, கடவுள் நம்மை ஏன் இப்படி படைத்து விட்டார். அப்போது தாய் ஒட்டகம் சொன்னது, மகனே அறிவில்லாமல் பேசுகிறாய், இது கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு. வேறு வகையாக கால் இருந்தால் மணலில் புதைந்து போய்விடும், இந்த கால் தான் மணலில் பொதியாது, பாலைவனத்தில் நடந்து போவதற்காகவே கடவுள் கொடுத்த பரிசு இந்த கால்கள். சரியம்மா, கண் ரப்பை மயிர்பார் முரம் மாறி இருக்கிறது, மற்ற விலங்குகளுடைய கண்ணைப்பார் நம்முடைய கண்ணைப்பார் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது, கடவுள் ஏன் இப்படி நம்மை வஞ்சித்து விட்டார். முட்டாளே, பாலைவனத்தில் மணல் புயல் வீசும், அப்போது கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் அப்படி தள்ளிய மாத்திரத்தில் எல்லா மணலும் வெளியிலே போக வேண்டும் என்றால் இப்படி நீளமான ரப்பை மயிர் மிக அவசியம், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு அது, மறந்து விடாதே என்றது தாய் ஒட்டகம். அம்மா பற்களை பார் தட்டை தட்டையாக, உதடுகளை பார் எவ்வளவு கெட்டியாக அசிங்கமாக இருக்கிறதே, நீ பார்க்கவில்லையா இவ்வளவு அசிங்கமான முகம் நமக்கு எதற்கு. கண்ணே, பாலைவனத்தில் கள்ளிச்செடிதான் முளைக்கும், முள் செடிதான் முளைக்கும், அதை கடிப்பதற்கேற்ற பற்கள், அதனால் காயப்படாத உதடுகள் என்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒப்பற்ற பரிசு அந்த உதடும் பற்களும். கண்ணே உனக்கு புரியவில்லையா, எல்லாம் சரி முதுகில் என்ன ஒரு பாவ மூட்டை, முதுகில் என்ன பாவ மூட்டை. கண்ணே, பாலைவனத்தில் ஒரு வாரம் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றாலும் ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து மீண்டும் நமக்குள்ளே சுழற்சி செய்து கொள்வதற்காக நீருக்காக கொடுக்கப்பட்டது அந்த திமில், அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒப்பற்ற பரிசு. பாலைவனத்து வாழ்க்கைக்காகவே கடவுள் பரிசாக கொடுத்திருக்கிறார் என்றது தாய் ஒட்டகம். குட்டி கேட்டது, அப்படியானால் நாம் ஏனம்மா ஜூவில் இருக்கிறோம். நன்றாக யோசியுங்கள், பாலைவனத்தில் இருப்பதற்கு எவையெல்லாம் பரிசாக தரப்பட்டனவோ அவையெல்லாம் ஜூவில் இருக்கிற போது தண்டனைகள். பாலைவனத்தில் இருப்பதற்கு எவையெல்லாம் வரங்களாக தரப்பட்டவையோ அவையெல்லாம் சமவெளியில் வாழுகிற போது சாபங்களாக, வரங்கள் சாபங்களாக மாறிவிடுகின்றன. நீ இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் சாபங்களை வரங்களாக்கலாம். ஒருபோதும் மறந்து விடாதே, இருக்க வேண்டிய இடத்தில் இரு.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: காலை 8:18 இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் அறிமுக இணைய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வாங்க, வணக்கம். யாருங்க? வணக்கம், யார் பேசுறீங்க
1: சார்? வணக்கம் சார், நான் மோகனூர்ல இருந்து விஜயராஜவராமன் பேசுறேங்க சார்.
0: விஜயராஜ்?
1: விஜயராஜவராமன் சார்.
0: என்னங்க மூணு பேர் வச்சிருக்கீங்க?
1: அந்த காலத்துல பேர் வச்சு விட்டாங்க.
0: நாலு பேர் நாலு விதமா சொல்லிடக்கூடாதுன்னு மூணு பேர் வச்சிருக்கீங்க போல இருக்கு. அப்படியா? என்ன விஜய?
1: விஜய ராஜவ ராமன்.
0: எங்க கூட கூட ஒரு பையன் படிச்சான், லீல ரமண ராஜா, ராஜ சுதந்திர பாண்டியன், மூணு படி ரெண்டு பேர் படிச்சாங்க. மூணு பேர்ல எந்த பேரை கூப்பிடுவாங்க? பேர் போனவரா இருப்பீங்க போல இருக்கேன். சரி, பரவாயில்ல. என்ன வேலை பாக்குறீங்க?
1: அரிசி கடை வச்சிருக்கேங்க சார்.
0: சரி, எல்லா வகை அரிசியும் வச்சிருக்கீங்களா?
1: இல்லைங்க சார், எல்லா வகையும் இல்லைங்க சார். நம்ம கிட்ட நார்மலா இந்த அரிசி தான் சார் இருக்கு, கைகுத்தல் அரிசி அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க.
0: சரிங்க. இல்ல இல்ல, இந்த சிறுதானிய வகைகள்ல வர்ற அரிசி வச்சிருக்கீங்களா? இல்ல அதாவது 5-8 அந்த மாதிரி அரிசிகள் வச்சிருக்கீங்களான்னு
1: கேட்டேன். ஆமா, அந்த மாதிரி தாங்க சார். 5-20, 5-8, 8-46 இந்த மாதிரி தாங்க சார்.
0: பொன்னி அரிசி.
1: சிறுதானிய அரிசி எல்லாம் இல்லைங்க சார். குதிரவாளி அந்த மாதிரி சிறுதானிய அரிசி இல்ல.
0: பண்பலை எத்தனை வருஷமா கேக்குறீங்க?
1: சின்ன வயசுல இருந்தே கேக்குறேன் சார்.
0: சின்ன வயசுல இருந்து? நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஆரம்பிச்சிட்டாங்களா?
1: இல்லை, இப்போ ஒவ்வொருத்தர் வந்து நம்ம அப்பெல்லாம் வந்து சின்ன பாட்டு தாங்க சார் கேட்கறது, எஃப்எம் தாங்க சார் அதிகம் தெரியும்.
0: இல்லை, நம்ம கோடை பந்தல் எவ்வளோ எத்தனை வருஷமா கேட்குறீங்கன்னு கேட்டேன்.
1: கோடை பந்தல் இப்போ ஒரு 2 வருஷமா கேட்குறேங்க சார்.
0: சரி சரி சரி, இதுக்கு முன்னாடி பேசுனது இல்லை?
1: இதுக்கு முன்னாடி பேசுனது இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் டைம்.
0: சரிங்க சரிங்க சரிங்க. தொழில் எப்படி போயிட்டு இருக்கு?
1: ஆ, பரவாயில்லைங்க சார், போயிட்டு இருக்கீங்க சார்.
0: சரிங்க சார், நல்லதுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: இது முட்டைக்கலைக்கிலேருந்து போட்டுவிடுங்க சார்.
0: முட்டைக்கலைக்கு படத்தில் இருந்தா? என்னங்க அப்படி ஒரு படமா இருக்கு?
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.

0: ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்,
2: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
1: ரோஷன்
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
5: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
7: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
8: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.

0: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
2: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
3: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர்.

0: இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
1: இதய அலைவரிசை கோடை பன்மலை 100.5 மனதோடராக அறிமுக நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாங்க, வணக்கம். வணக்கங்க. ஓடி வந்து போன் எடுத்த மாதிரி தெரியுது, இல்ல போன் எடுத்துட்டு ஓடி வந்துட்டீங்களா?
2: இல்லைங்க சார், ஆடு போயிட்டே இருக்குங்க சார், கூட போய்கிட்டே இருக்கிறாங்க சார்.
1: இங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஆமாங்க. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: ஜனதாங்க சார்.
1: என்னம்மா? என்ன சரிங்கம்மா,
2: பிடிக்கவே முடியலங்க சார்.
1: நல்லதுங்க, நன்றிங்க நன்றிங்க.
2: நன்றி சார்.
1: எத்தனை ஆடு மேய்க்கிறீங்க?
2: 50 உருப்படி இருக்குங்க சார். செம்பிலி ஆடு
1: 50 உருப்படி?
2: ஆமாங்க சார்.
1: அதுல ஏதோ அந்த மறுக்கை இதெல்லாம் சொல்லுவாங்களே.
2: அப்படி இல்ல, மல்லை சார், செம்பிலி ஆடு தாங்க சார்.
1: இல்ல, அதுல என்னங்க சொல்றா, ஆண் ஆடுன்னு சொல்வாங்க, பெண் ஆடுன்னு சொல்வாங்களே, அதான் கேட்டேன்.
2: ஆமா ஆமாங்க சார். ஆமாங்க சார்.
1: என்ன சொல்வாங்க
2: சார்? ஒரு ஆடு ஆடு மட்டு ஆண் ஆடு இருக்கு சார்.
1: ஏங்க, அதுக்கு ஒவ்வொண்ணுக்கு பேர் சொல்வாங்க. அந்த கெடான்னு சொல்வாங்க.
2: கிராமங்கள்
1: அப்படியே சொல்லுவாங்க.
2: நினைக்கிறேன் ஆமாங்க சார், லைனே குடுக்குறாங்க. அப்புறம் நாங்களும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணாலும் அப்புறம் லைன் வர மாட்டேங்குது.
1: புரியுது புரியுது புரியுது. அடுத்த முறை பாட்டு பாட்டால வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆதிபராசக்தி படத்துல இருந்து பாட்டை பாடிடுங்க.
2: அப்படியாங்க சார்.
1: ஆமாங்க, ஆடி வெள்ளினால அப்படி பாடிடுவோம்.
2: சரிங்கம்மா,
1: உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
2: விடுதலை படத்துல இருந்து வழிநடுக காட்டுமல்லி.
1: வழிநடுக காட்டுமல்லி.
2: ஆமாங்க சார்.
1: நீங்க ஆடு மேய்க்கிறதுனா இது இந்த சிவக்காடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏரியா தானே? பாடல் கேட்கலாம். நன்றிங்கம்மா. அதற்கு முன்பாக கோடை பண்பலை 100.5 சின்ன விளம்பர இடைவேளை.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருச்சி தீரன் நகர் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்.
8: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட்

0: மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
1: நிறுவனங்கள் வழங்கும் மனதோடராகும்.

0: Viking Bunions and Briefs.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: மதுரை மடிசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெறவுள்ளது.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
7: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
8: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
9: எட்டு மணி 37 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 அறிமுக நேய உறவுகளை சந்தித்து இது மனதோடு ராகம். வாங்க, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
10: திண்டுக்கல் மாவட்டம், கொழுந்தநகர், மேனகா.
9: மேனகாமா, அறிமுக நேயரா நீங்க?
10: அப்படிங்களா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
9: இங்க பாத்தீங்களா, அப்ப இத்தனை நாள் வரிசையிலே இருந்திருக்கீங்க.
10: கொடைக்கானல் போட்டு சார், இதுதான் கூட கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
9: சரி மேனகாமா, என்ன பண்றீங்க, என்ன வேலை பாக்குறீங்க?
10: நான் கறி நெசவு நெய்றேன் சார்.
9: அப்படிங்களா, சரி. அது என்னென்ன வகையான துணியெல்லாம் நெய்றீங்க?
10: நாங்க வந்து ஒரு தினம் தான் சார் நெய்றோம், வேட்டி நெய்றோம், கேரளா வேட்டி.
9: கேரளா வேட்டி? ஓ, பரவாயில்லையே. அதுல என்ன, அதுல எதுவும் டிசைன்லாம் பண்ணுவீங்களா? அப்பெல்லாம் இல்ல
10: இருக்கு சார்.
9: இது பார்டர் மட்டும் டிசைன் வரும் போல.
10: இல்ல சார், அட்டை மாத்தி போட்டா வேற வேற டிசைன் வரும் சார்.
9: ஓஹோ, சரி, பரவாயில்ல பரவாயில்ல. சரிங்க சரிங்க. சமீபத்தில் ஏதாவது எங்கேயாவது ஊருக்கு எதுக்காக போயிட்டு வந்தீங்களா?
10: ஆ, போயிருக்கோம் சார், கேரளாக்கு தான் சார் போனோம்.
9: ஏங்க, வேட்டிலாம் கொடுக்க போயிட்டீங்களா? நீங்களே சேல்ஸ் பண்ணுறீங்களா? அப்போ
10: கொடுக்க வர அவர் நெய்வார், நெஞ்சிட்டு கொடுக்க போயிடுவார் சார், மாசத்துக்கு போவாரு.
9: டோர் டெலிவரி மாதிரி?
10: ஆமாங்க சார்.
9: ஓ, தொழில் ரீதியாக அப்படி அப்படி போகும்போது நீங்களே போயிட்டு வந்துடுவீங்க?
10: ஆமாங்க சார்.
9: ஏதாவது நல்ல இடம் ஏதாவது சொல்லுங்க கேரளாவில்.
10: உங்க
9: மூலமா ஆலமலைன்னு கேரளாவில ஒரு சுற்றுலா தலம் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது.
10: என்ன
9: பாடல் கேக்கலாம் மேனகாமா?
10: வாசாமி
9: பாடல் கேட்டுருவோமா?
10: நன்றி சார்.
9: அதற்கு முன்பாக ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
11: பாட்டி, என்ன குடிக்கிறீங்க?
12: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
11: இது எதுக்கு?
12: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
11: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
13: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
14: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமனம்.

0: ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
3: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
4: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி,
5: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
5: அறிமுக நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். இப்ப நேபில் யார் வரப்போறீங்க? வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
6: ருக்மணி பேசுறேங்க. விஜயமங்கலம், விஜயமங்கலம்ல இருந்து.
5: விஜயமங்கலம் எந்த மாவட்டம்மா?
6: ஈரோடு மாவட்டம், பெருந்தரவட்டம்.
5: ஓ, ருக்மணி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இருக்கிறீங்களா?
5: இருக்கம்மா, இருக்கம்மா. என்ன வேலை பாக்குறீங்க?
6: நான் வீட்டுலதான் அவசி வச்சுருவேன்.
5: சரி சரி சரி. அவ வீட்டுல என்ன பண்றாங்க? விரும்பி பார்த்த இடங்கள் எந்த இடங்களை சொல்லுவீங்க? ஈரோடு பஸ் ஸ்டாண்டு, ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். அப்படியா? மார்க்கெட்டு போச்சு.
6: ஈஸ்வரன் கோயில், பெருமா கோயில்.
5: நம்ம ரொம்ப பிரபலமானது ஈஸ்வரன் கோயில் சொல்லுவாங்கல்ல? சரிங்க சரிங்க. வேற
6: அங்கால வரமே தெரிஞ்சிருக்குதுங்க. பெரிய மாரியம்மன் இருக்குது.
5: சரி சரி சரி.
6: ரொம்ப சிறப்பா இருக்கு.
5: முதல் முறையா பேசுறீங்க பண்பலையில, எப்படி இருக்குது?
6: வீட்டுல
5: அவர்கிட்ட சொன்னீங்களா ரேடியோல நானும் பேசுறேன் பாருங்க அப்படின்னு?
6: கேட்டுட்டு
5: கேக்குறாரா? சரி சரி. ஒருவேளை நீங்க சரியா பேசலன்னு சொன்னார்னா ஒரு கரண்டி சாப்பாடு கம்மி பண்ணிடுவீங்களாமே. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லைங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. நம்மளோட பண்பலையிலோட நிகழ்ச்சிகளை இணைஞ்சிருங்க. சரிம்மா. மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
6: கூட மேல கூட வச்சு.
5: சரி, பாட்டு கேட்டுருவோமா?

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை மடீசியா நடத்தும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி July 24 to 26 மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
6: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
7: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
4: கோடை பண்பலை நறுபணியில் சைபால்
8: முகத்தில் பருவா சைபால் சொரியா கிரங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
9: சைபால்
4: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
10: ஒருத்தன் வேகமாக ஓடி வந்தான். ஏப்பா அப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு கேட்டேன். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா. ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவனுக்கு பின்னாடி பார்க்குறேன். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏன்ப்பா எதுவும் உன்னை துரத்துறது மாதிரி தெரியலையேன்ன. நல்லா பாருங்கள் சார் அப்படின்னா. பார்த்துட்டு தான் சொல்கிறேன். என்ன இதோ பாருங்கள் சார், இது தான் என்னை துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்கே அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் விவரமாக பேசினான். சார், எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதை என்னால் சகிக்கவே முடியல. இதை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலேன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினே அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமாக சொன்னான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமாக ஒரு குழியை தோண்டியிருக்கான். குனிஞ்சு பார்க்குறான். அந்த குழிக்குள்ளே தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா, இதுதான் சமயம். நிழல் இப்போ குழிக்குள்ளே இருக்குது, மண்ணை போட்டு மூடி விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தா இப்போ அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேலே வந்து நிற்கிது. இது ஏதுடா ரொம்ப போச்சு அப்படின்னு அவசரமாக மண்ணை வாரி போட்டு மூடி பார்க்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பார்க்குறான். மறுபடியும் நிழல் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. சரி, இதை வந்து குழியில் புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம். இவன் மேற்க நோக்கி ஓடிக்கிட்டுருக்கிறான். ஓடி ஓடி பார்க்குறான், நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டுருக்கு. சரி, திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பித்தான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணலை. கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்று அப்படியே சாவகாசமாக திரும்பி பார்க்குறான். பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது நிழல். இப்படி ஓடி வந்து தான் இங்கே நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிகிட்ருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம் என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேலை. அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறான், நிழலை காணலை. அவன் இப்போ தான் நிம்மதியாக இருந்தான். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படி தான் ஓடிக்கிட்டுருக்கிறாங்க. நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அது முன்னாடி வந்து நிற்கிது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்துவிடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில்

0: அது முழுசுமாக மறைஞ்சு விடுது. தன்னை உணர்கிற வேலை அது, அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர். நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தான். ஏண்டா அப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்னா. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்போ என்னை துரத்தி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது, அதுதான் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். குறுக்க நிற்காதீங்க சார், வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி
1: மறைஞ்சான்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

கோடை பண்பலை 100.5 அறிமுக நேய உறவுகளை சந்தித்து இணைந்த நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு. ராகம் நேயர்களை சந்தித்த மகிழ்வில் விடைபெறுகிறேன் என்றும் அன்புடன் ரங்கா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
4: வழங்கிய மனதோடராகும்.
5: இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடர இருக்கிறது. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறியின் வானவில் நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாக செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக 26 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு மத்திய அரசின் உறுதிமொழிகளை ஏற்று போராட்டத்தை கைவிட்டுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் கூறியுள்ளார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில்

அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமப்பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டியுள்ளது. தமிழகத்தில் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
1: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
10: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
11: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
12: பிறவி ஒரு மனிதரை பிறவி எடுக்காமல் தனித்துவத்தோடு ஆளுமையை வளர்த்துக் கொள்ளும் திறன் பற்றி அறிவுத்திறம் விளங்க சொல்ல வருகிறது திறந்த வெளி காற்றலை கழகம். கொடை பண்பலை 100.5 இன்றைய வானவில். வானவில் தரும் தலைப்பாக முன்மாதிரியாக இருங்கள், முன்மாதிரியாக இருங்கள். அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24, மகளிர் அழைக்கலாம் 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம் 24 24 26. உன் இணைப்பிற்கு 0454-42.

0: வண்ண மேடையை அலங்கரிக்கிறார் ரவிச்சந்திரன்.
1: வணக்கம் நேயர்களே.

0: முன்மாதிரியாக இருங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு நிகழ்ச்சி. முதல்ல முன்மாதிரினா என்னது அப்படின்ற மாதிரியான சில யோசனைகள்லாம் சிலருக்கு இருக்கும். இந்த ரோல் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, யாரையாவது நமக்கு ரோல் மாடலாக வச்சுக்குவோம், அது தெரிந்தோ தெரியாமலோ இயல்பாகவே நடந்துடும். யாரையாவது ஒருத்தரை நம்ம ரோல் மாடலாக வச்சுக்கிடுவோம். காந்தியடிகளை நம்ம ரோல் மாடலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய நடத்தைகள் என்னென்னவோ அதையெல்லாம் நாம் பின்பற்றணும், அதை தான் நம்மளுடைய ரோல் மாடலாக அவரை நாம் வச்சுக்கிறோம் அப்படின்னு பொருள். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வெளியில் வேலை பார்க்குற இடங்களில் எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க, உன்னை பார்த்து நாலு பேர் நல்லா இருக்கணும், நல்ல விதமாக நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை நல்ல விதமாக இருன்னு சொல்கிறதுங்கிறது வேறு, உன்னை பார்த்து நாலு பேர் நல்லா இருக்கணும் அல்லது நாலு பேருக்கு நீ முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வேறு. நாம் ஏன் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும்? அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல விதமாக பார்த்துட்டு போனாலே போதுமானது. நாம் ஏன் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு என்ன தேவை இருக்குது, அவசியம் இருக்குது, அதனால் என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத உங்கள் பார்வையில் என்ன படுதோ அதை நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வருக முதல் நேயர், வணக்கம்.
1: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன் சார்.
0: சொல்லுங்க சரவணன்
1: சார். ஏன் முன்மாதிரியே இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய செயல் வந்துங்க, ஒரு நல்ல செயல், சமூக வளர்ச்சியை நோக்கக்கூடிய செய்யக்கூடிய செயல் குட்டுப்புரி வெல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: திரும்ப சொல்லுங்க.
1: இப்ப சமூக வளர்ச்சியை நோக்கி ஒரு தனி மனிதனோ ஒரு குழுவோ செய்யக்கூடிய செயல் அவங்களோட முற்றுப்புறி பெறாமல் இருக்க அடுத்த கட்ட தலைமுறையை நோக்கி செய்யும் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நான் விவசாயம் செய்யறேன் சார், என்னை பார்த்து இன்னொரு நாலு பேராவது செய்யணும், அவர் செய்யறாரு நாமளும் செய்யணும்னு. ஏன்னா அப்பதான் சமூக வளர்ச்சி ஏற்படும். அப்புறம் என்னோட அது நின்ற கூடாது. ஒரு நாலு பேர் செய்யும் பொழுது நாம அவங்களுக்கு ரோல் மாடல், அந்த செய்யறதுல நட்டம் வரலாம் லாபம் வரலாம் அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் விவசாயம் அவர் செய்யல் நாமே செய்யக்கூடாதுன்னு என்னை ஒருத்தர் ரோல் மாடலும் எடுக்கும் போது என்னுடைய விவசாயம் செய்யக்கூடிய எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி. அதனாலதான் சொல்றேன் சார், நம்மளை பார்த்து செய்யறவங்க ஒரு தனி மனிதனோட முற்றுப்புறி வரக்கூடாது எந்த செயலும், அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் சார்.
0: நன்றிங்க சரவணன் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:10.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறப்பு

0: வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
6: JJ College of Engineering and Technology, Sodamica Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
7: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
8: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
7: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
8: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
9: கவுன்சிலிங் கோட் 4959.
7: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
14: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
15: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
16: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
17: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
18: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
17: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 முதல் August 15 வரை.
18: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
17: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
19: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
17: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
19: அப்படியா?
17: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
19: அப்போ இப்பவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி என்ஜினியரிங் காலேஜ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
4: புதுக்கோட்டை, இழுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
11: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
0: நேரம் 9:16. இது கோடை பண்பலை வானொலி 100.5. முன்மாதிரியாக இருங்கள் ஏன் என்ற தலைப்பு.

0: போடு இன்றைய நிகழ்ச்சி வருக. அடுத்த நேய.
1: ஹலோ,
0: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
1: வணக்கம் சார், நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பெருமாள்.
0: உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குங்கம்மா. பேர் என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க.
1: செந்தில் சொல்லுங்க சார்.
0: இல்லை, இன்னுமே எங்களுக்கு சரியாக கேட்கலங்கம்மா, பேசுங்க, மறுபடியும் பார்த்துடலாம்.
1: ஆ சரிங்க சார்.
0: சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேங்க சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: நீங்க முன்னோடியே இருக்கணும்னு சொல்லி கேட்டுருக்கீங்க, எதற்காக அப்படின்னு. நம்ம வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் பொதுவான இடத்துல வந்து நம்ம நல்லது செய்யணும், நம்மளை பார்த்து ஒரு நல்லது செய்வாங்க,
0: நம்மளை பார்த்து மற்றவங்களும் நல்லது செய்வாங்க, கற்றுக்குவாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர்.
2: அன்பை விதைப்போம், அன்பை விதைப்போம் வழி எங்கும், என்றேனும் எவரேனும் அறுவடை செய்யட்டும் அதை என்கிற வசீகரவர்களுடன் கவிஞர் கருத்து கருவூலம் பி ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு வணக்கம். வாழ்க சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். கெங்குவார்படியிலிருந்து ஜனார்த்தனன்.
2: சார் நன்றிகள் பல சார். தலைப்புக்கு வந்துடுறேன் சார்.
0: சொல்லுங்க.
2: முன்மாதிரியாக இருங்கள் ஏன். அதாவது சார், கிராமத்துல சொல்லப்பட சொல்லுவாங்க, முன்னால ஓடுற வாய்க்காதானே பின்னால ஓடும்பாங்க, 307 ஒழுங்கா போனா பின்னால வர்ற 7-7 ஒழுங்கா போவோம் அப்படிம்பாங்க. என்னுடைய கருத்து சார், எந்த ஒரு செயலையும் ப்ராப்பரா செய்யணும், பெர்ஃபெக்டா செய்யணும், அதுல சின்சியாரிட்டி இருக்கணும், ரெகுலாரிட்டி இருக்கணும், பஞ்சுவாலிட்டி இருக்கணும். அதனால முன்மாதிரியா நான் பொது சுகாதாரம் நோக்கி செஞ்சேன். என்னை இப்போ ஒரு 4-5 பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாமா சார்?
0: இல்ல, நேரம் இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல.
2: சரி சார், விடைபெறுகிறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வணக்கம்.
0: நன்றிங்க ஜனார்த்தன நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நம்மை பார்த்து பிறர் பின்பற்றுவார்கள் அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். வருக அடுத்த நேயர்.
3: ஹலோ,
0: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
3: குள்ளக்காப்பள சித்ராமணிக்கு பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா.
3: எப்படி நான் முன் மாதிரின்னா, நாங்க எப்பவுமே நம்ம வீட்டுல வெளியுமே ஒரே மாதிரி இருந்தா போது, அடுத்தவங்க அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்கன்னு போகாம இருந்து நம்ம கவனத்தை செதற விடாம இருந்தா நம்ம நல்லவெல்லாம் இருந்துடலாம். ஏன்னா ஒரு ஒருத்தர் மாதிரி நாங்க இருக்க முடியாது. நம்ம வீட்டுல நம்ம எப்படி நடக்கிறோமோ, பெரியவங்க கிட்ட, சின்னவங்க கிட்ட, வீட்டுக்காரர்கிட்ட, குழந்தை கிட்ட நடக்கிற மாதிரியே நடந்தா போது.
0: எங்களுக்கு
3: ஒரு மாதிரி, வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கவே கூடாது.
0: எங்களுக்கும் முன்மாதிரி தேவையில்லை, நாங்களும் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை. நல்ல விதமாக வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் சொன்னதாக எடுத்துக்கிறாங்கம்மா. சித்ரா மாணிக்கம், இது கோடை பண்பலை வானொலி 100.5. நேரம் 9:20.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
11: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
12: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
13: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
14: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
15: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
16: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
15: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
16: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
17: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
18: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
17: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
18: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மதுரை மலேசியா நடத்தும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
4: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
5: 1.5
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
7: விதையும்
4: இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9 4 3 7 2 1 5 1.
8: நேரம் 9:26. இது கோடை பண்பலை வானொலி 100.5. முன்மாதிரியாக இருங்கள். ஏன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
9: வணக்கம்ப்பா.
8: வணக்கம் சகோதரி.
9: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
8: சொல்லுங்கம்மா.
9: நல்ல கேள்வி என்னன்னா, நம்ம வந்து நம்ம கொஞ்சம் தியாகமும் கூடுதல் பணிகளும் செய்ய வேண்டியது இருக்குப்பா, முன்னுதாரணமா இருக்கிறதுக்கு.
8: எதனால?
9: எதனாலன்னா, நம்மளை பின்பற்றி வாழணும் இல்லையா, நம்ம சந்ததியாவது வாழணும் இல்லையா. பிறர் வாழ பிறர் வந்து நம்மளை பாக்காட்டினாலும், அதாவது தற்பெருமைக்காகவோ எல்லாரும் பாராட்டுங்கிறதுக்காகவோ செய்ய வேண்டாம். நம்ம வந்து இந்த சீரியலை பாக்குறத தவிர்த்துட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு
8: அழைச்சிட்டு
9: போகலாம். அப்புறம் இந்த இப்ப நிறைய சீரியல் பார்த்துதான் பிள்ளைகள் எல்லாம் டியூஷன் அனுப்பிட்டு அவங்க பாவம் என்ன நல்லது கெட்டதே தெரியாம இருக்காங்க. நான் அந்த

0: பிள்ளையெல்லாம் படிக்கும்போது புத்தகத்தை எடுத்து வாசிட்டேன். அப்ப புத்தகத்தை எடுத்து வாசிக்க வாசிக்க பிள்ளைய பார்த்துட்டு, அம்மா இனி என்னதான் இருக்கு அந்த புத்தகத்துல கேட்பாங்க, அதுல ஒரு கட்டம் இருக்கு பாரு, படுத்து பாரு தெரியும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டா சொல்லும் போது அவங்க அதை படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கின் பின் என் குற்றம் ஆகும் இறைக்குன்னு வள்ளுவன் சொல்றாரு இல்லையா, தன்னோட குற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறனும் அடுத்தவங்க நன்மைக்காகவும் பிறரோட நலனுக்காகவும் நம்ம வந்து கூடுதல் பணிகளையும் தகுதியான வேலைகளையும் நம்ம செய்யும் போது அதை முன்னுதாரணமா பிள்ளைங்களும் பின்பற்றுவாங்கப்பா, நாடும் நல்லா இருக்குங்கப்பா.
1: நன்றிமா சகோதரி நிகழ்ச்சி வந்தமைக்க. வருக அடுத்த நேயர்.
2: சரி மேடம்,
1: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம் சகோதரி.
2: வணக்கம் சார்.
1: யாருங்கம்மா?
2: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து விருவீட்டுல இருந்து விஜயா பேசுறீங்க சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: நலமா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்குங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நலமா இருக்கோங்க சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: அது என் முன்மாதிரினா எங்களுக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா இருக்கிறாங்க அம்மா சார். அவங்க அவங்க குடும்பத்துல அவங்க பிள்ளைய ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அப்ப அந்த பிள்ளைகளை எப்படி சரி பண்றதுன்னே ரொம்ப யோசிப்பாங்க. அவங்க பையங்க வெளியிலயே சண்டை போட்டு வர்றது, வீட்டுலயே வந்து அப்பா அம்மா கூட சண்டை போடுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அப்ப அந்த அக்கா சொல்லுவாங்க, பையங்க வந்து இப்படி திருத்த முடியாது, மெதுவா அவங்கள பதறாப்புல நிதானமா நிறைய அறிவுரைகள் சொல்லிதே அவங்க திருத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க சார். சண்டை போட மாட்டாங்க, கோபிக்க மாட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா சுமூகமா அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணுவாங்க சார்.
1: அறிவுரைகள் மட்டும் போதுமா அப்படிங்கறது கேள்விதான் சகோதரி விஜயா. வருக அடுத்த நேயர். வணக்கம், இணைப்புல இருந்து விடுபட்டுட்டீங்க. முன்மாதிரியாக இருங்கள் ஏன் என்ற தலைப்பில் தான் இன்றைய நிகழ்ச்சி. கோடை பண்பலை 100.5 விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளோர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
0: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
9: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
10: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
0: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கும் வானவில்.
11: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.

0: இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர்.
1: பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
1: கண்டானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியம்.
0: சொல்லுங்க துரை சுப்பிரமணியம்.
1: முன்மாதிரியா நம்ம இருக்கிறது பெரிய ஒரு வரவேற்கக்கூடியது, வரவேற்பு ஒரு விஷயம். இப்ப நான் ஒரு நல்ல செயல் பண்றேன் அப்படின்னா நான் நல்ல செயல் பண்றேன்னு சொல்றதை விட அந்த செயல்ல காட்டணும். செயல்ல காட்டும் போது மத்தவங்களுக்கு அது முன்மாதிரியா இருக்கும். நம்ம நல்ல செயல் செஞ்சு விட்டு அதை வெளியே தெரிய வேணாம்னு இருக்கிறது பல பேர் இருப்பாங்க. தானம் பண்ணுவாங்க, ஒரு நல்ல விஷயம், ஆனா வெளியே தெரிய வேணாம் நம்ம தெரிஞ்சு காட்டிக்கிட்டு நினைக்கிறது தவறு. இருந்தாலும் அது மாதிரி இருக்கிறத விட நம்ம என்ன செய்யறோமோ அதை முன் மாதிரியா மத்தவங்களுக்கு செஞ்சோம்னா அடுத்தவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செய்ய அவங்க முன் வருவாங்க. இவர் இது நல்லது செஞ்சிருக்காரு, நல்லது பண்றாரு, நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால செய்யலாமே அப்படிங்கறது அவங்கவுங்க மனசுல தோன்றும். அதனால முன் மாதிரியா இருக்கிறது வெளிப்படையா இருக்கணும், வெளியில தெரியணும். நம்ம பேச்சுல மட்டும் இருக்க கூடாது, செயல்ல காட்டணும் முன் மாதிரியா.
0: நன்றிங்க துரை சுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர். வணக்கம் சகோதரி.
2: ராணி தேனி, நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கங்கம்மா, சொல்லுங்க.
2: அதாவது நான் ஒரு எந்த பொருள் வாங்க போனாலும் நெகிழி பைய எடுத்துக்கிட மாட்டேன், எனக்கு தவிர்த்து வேணும் சார். அது நான் முன்மாதிரியா இருக்கேன் சார்.
0: நீங்கள் எந்த வகையில் முன்மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு நல்ல நிகழ்ச்சி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். ஏன் முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பதில் வச்சுருக்கீங்களா? இணைப்பிலேயே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றிங்கம்மா ராணி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. இது கோடை பண்பலை வானொலி 100.5. நேரம் 9:35.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
9: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
10: JJ College of Engineering and Technology, Sonamika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
11: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: கான்டாக்ட் 8985712345 org.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% offer.
13: August 15 வரை ஒவ்வொரு

0: மணித்துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
0: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: வீட்ல கிராக்கா லீக்கா
3: தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருச்சி தீரன் நகர் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்.
7: இது வானவில் பண்பலை 100.5. வருக அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: பேர் சொல்லுங்க.
8: மதுரை முனிச்சாலையிலிருந்து கமலா கிருஷ்ணன் பேசுறேன் சார்.
7: கமலா கிருஷ்ணன் சொல்லுங்க.
8: ஆமா சார், நான் வந்து சார் ஆரம்பத்திலிருந்தே சின்ன வயதுல இருந்து ஒரு கஷ்டப்பட்டு வாழ்ந்த குடும்பம்.
7: இல்லைங்க, உங்களுடைய சொந்த அனுபவங்கள் வேண்டாம், மன்னிக்கணும், அது வேண்டாம். முன்மாதிரியாக இருக்கணுங்கிறதுல என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொன்னால் போதுமானது.
8: முன்மாதிரியா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, முன்மாதிரியா இருக்கணும்னு சொன்னா உள்ளதை கொண்டு சிறப்புடன் வாழணும். அதாவது நம்ம நம்ம வருமானம் என்ன, நம்மளுடைய எரிசக்தி என்ன, அதை பற்றி வாழணும். அதாவது கடன் இல்லாம இன்னைக்கு இருக்கிற சார், நிம்மதியா இருக்கேன் சார், கடன் இல்லாம வாழ்றேன் நானு. ஒரு ஒரு ஆடம்பரம் கிடையாது. ஆடம்பரம் வந்து செய்யலாம், ஆடம்பரம் வசதியும் செய்யலாம்.
7: எந்த மாதிரியான முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நன்றிங்க நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர்.
9: ஐயா வணக்கம். ஒரு நாள் ராஜகுமாரி பழனிச்சாமிங்கய்யா.
7: சொல்லுங்கம்மா ராஜகுமாரி.
9: ஐயா நாங்க முன்னாடி நான் எப்படி பிறந்து நான் வளர்ந்தேன்னா அந்த பேச்சு தானுங்கய்யா. இன்னும் அம்மாவிட்ட எப்படி பேசணும், அப்பாட்ட பேசணும், இன்னும் ஒழுக்கத்தோடு நான் பேசணுங்கய்யா. என் பிள்ளைகளும் அதே போலதானுங்கய்யா.
7: இல்லை அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல என்ன கட்டாயங்கம்மா இருக்கு?
9: கட்டாயம் இல்லைங்கய்யா, நம்ம ஒழுக்கத்தோடு பேசணும்னா நம்ம உயர்வும் ஐயா.
7: இல்லை ஏன்
9: மாமே
7: ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நம்ம ஆரம்பத்திலேருந்து இதே மாதிரி தான் பேசணும், இப்படி தான் பண்போடு இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது ஏன்னு கேட்குறேன்.
9: என்ன செய்யறதுங்கய்யா, அவங்கள ஒரு கொஞ்சம் நல்ல நிலைமையில ஆக்கி விடுவோம். நம்ம மன மரியாதையோட நம்ம அப்பா எல்லாத்திட்டையுமே நல்ல முறையில்
7: நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. இது கோடை பண்பலை வானொலி 100.5. நேரம் 9:40.
10: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
11: வாவ்,
10: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
12: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
13: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
14: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
13: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
14: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
15: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
16: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நேரம் 9:42. இது கோடை பண்பலை வானொலியின் 1.5. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கங்க. ஈரோடு கொண்டைமலையத்துல இருந்து தமிழ்ச்செல்விங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: முன்மாதிரி அப்படிங்கறது நல்லதுக்கு மட்டுமே அல்ல, தவறுக்கும் நம்ம முன்மாதிரி இருந்துருவோம். இப்ப காந்திய பாராட்டு நம்ம ஏன் கோப்சாவ பழிக்கிறோம்? காந்தி மாதிரி வாழணும், கோப்சா மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்ம செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா, மத்தவங்களை அணுகும் போது நம்ம இருந்து தொடங்கணும். மாற்றம் அது நல்லதா இருந்தாலும் சரி, தவறா இருந்தாலும் சரி, நம்ம இருந்து நம்ம தொடங்கணும். நம்ம சமுதாயமே அறிவுரை கேட்டே வளர்ந்த சமுதாயம். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் வந்தாதான் மத்தவங்க நம்மளை கவனிப்பாங்க. அப்ப நம்ம செயல்பாடுகள் இருந்துதான் நம்ம முன்னுதாரணமும் மத்தவங்களை கவனிக்கப்படுற மாதிரி வாழணும். ஐயா,
0: நம்மள இருந்து தொடங்கணும் அப்படின்னு சொன்னது எதுக்காக? ஏன் நாம வந்து மத்தவங்களுக்கு நல்ல உதாரணமாக இருக்கணும்?
1: என்னால வாழ்ந்து காட்ட முடியும். அறிவுரையா மட்டும் சொல்ல முடியாது, ஆக்கப்பூர்வமாவும் என்னால செயல்பட முடியும். காந்தியடிகள் வாயில பேசிட்டு சுதந்திரம் வாங்கியிருக்க முடியாது. ஒரு செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமா இருந்தா தானே வரலாறு படைச்சிருக்காரு அவரு.
0: நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5. வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கய்யா. ஓ தங்கவேல்.
2: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலங்கய்யா.
0: சொல்லுங்க தங்கவேல்.
2: ஏன் முன்மாதிரியா இருக்கும்னு கேக்குறீங்க? நம்ம முன்மாதிரியா இருந்தா தான் நம்மளை பின் தொடர்வார்கள், நம்மளை சார்ந்தவர்கள். இல்லைன்னா தொடர மாட்டாங்க. இப்ப முன்னாடி கூட அந்த கருத்தை எடுத்து வச்சிருந்தேன், உள்ள கூட காந்தியடிகளை தான் பெரும்பாலானவர் பின்பற்றார்கள். ஒழிய கோட்சாவை யாரும் பின்பற்றது கிடையாது. கெட்ட செயல யாரும் வந்து நான் இவங்களை பார்த்துதான் கத்துக்கிட்டேன் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நல்ல செயல் செய்யறப்ப வந்து நாங்க இவங்களை பார்த்தா செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திட்டமே ஒரு செயல்படுத்தினா கூட அந்த திட்டத்தின் தலைவர் தான் முதல் முதல்ல அதை செய்வார். அதை வந்து மக்களுக்காக செஞ்சு காட்டுவாரு. அப்பதான் நம்பிக்கை வரும் மக்கள்கிட்ட. இப்ப கொரோனா தடுப்பூசி போடுறப்ப சேம்பிளுக்கு வந்து அந்த பெரும்பெரும் தலைவர்கள் போட்டு காட்டினாங்க. அப்பதான் நம்ம நம்பணும், கண்டிப்பா போட்டுக்கணும். முன்மாதிரி சேம்பிளுக்கு நிறைய பக்கம் வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட சேம்பிளுக்கு எது கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? செக் பண்ணி பாருங்க, இலவசமா கொடுக்கறது. அது மாதிரி நம்ம முன்மாதிரியா இருக்கிறது எதுனால தெரியுங்களா? நம்மள மற்றவர்கள் பின்தொடர்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் நம்ம முன்மாதிரியா இருக்கிறோம். அதே சில இடங்கள்ல வந்து மாறி போயிருது. நன்றிங்க
0: தங்கவேல் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:45.
3: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
0: வருக அடுத்த நேயர். இது வானவில் பண்பலை 100.5. வணக்கம். வேறு சொல்லுங்க.
4: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சு முத்து.
0: சொல்லுங்க பேச்சு முத்து.
4: அந்த முன்மாதிரியா இருக்கணும்னா நம்மளுடைய அந்த கேரக்டர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபெக்டா இருக்கும் சார். அப்படி அந்த கேரக்டர் ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபெக்டா இருக்கும்போது அந்த தலைமை பண்பு அப்படிங்கறத நம்மள தேடி வரும்.
0: முன்மாதிரினாலே மத்தவங்களுக்கு நாம முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்றதுல என்ன தேவை இருக்கு அப்படின்னு தான்.
4: நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு ஊக்கமளிப்பதா இருக்கும், அவர்களை வந்து ஒரு சாதனையாளர்களா கூட மாற்றுவதற்கு ஒரு உதவியா இருக்குங்கிறது தான் நான் நினைக்கிறேன்.
0: ஊக்கமளிப்பதாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் பேச்சு முத்து.
4: நன்றி
0: நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர். வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் முத்துராமன்.
5: திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமன் ஐயா.
0: சொல்லுங்க முத்துராமன்.
5: முன்மாதிரியாக இருக்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க.

0: பாடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குதுங்கய்யா.
1: வழி உண்டு என்றே பாடு.
0: ஆமாங்க, அதாவது வாழும் வரை போராடணும். நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து முன்மாதிரியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருப்பூர் குமரனை தான் நான் எடுத்துக்கிடுவேன். அவர் வாழும் வரை போராடி அந்த நம்ம நாட்டுப்பற்று உள்ள அந்த அந்த தேசிய கொடை கூட விடாம உயிர் உயிர் போற வரைக்கும் எங்க பிடிச்சாரு. அந்த மாதிரி நம்ம முன்மாதிரியா இருக்கணுங்கய்யா ஒவ்வொருத்தருக்கும்.
1: நன்றிங்க முத்துராமன், நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: பேர் சொல்லுங்கம்மா.
2: சரஸ்வதி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. சரஸ்வதி குமார்
1: சொல்லுங்க. சரஸ்வதி
2: சார், முன்மாதிரிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளே இருந்தா போதும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து.
1: திரும்ப சொல்லுங்க, புரியல.
2: அதாவது முன்மாதிரியேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க சார்.
1: சரி,
2: அது எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியாது.
1: இல்ல எதுக்காக வந்து, இல்ல எதுக்காக முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில.
2: முன்மாதிரியா இருக்கும், நல்ல நல்ல வழி நடத்துறாங்க இல்லையா. எத்தனையோ பேர் நல்ல விஷயங்கள் நமக்கு முன்மாதிரியா எடுத்து கட்டுறாங்க. அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியுங்கிறத சொல்ல முடியாது. நம்ம வந்து நம்மளாவே இருக்கணும்.
1: முன்மாதிரிகள் தேவையில்லை, நாம நாமளா இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரியாக நீங்க சொன்னதாக எடுத்துக்கிறாங்கம்மா சரஸ்வதி. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. இது கோடை பண்பலை வானொலி 100.5.
3: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், 30 சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி 30 சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். 30 சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit
10: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
12: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
11: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
12: அப்படியா?
11: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
12: அப்போ இப்பவே போலாம்.
13: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
1: இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர் வணக்கம்.
14: வணக்கம் சார்.
1: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
14: நான் திருச்சி மாவட்டம் திரையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்கம்மா.
14: சார், அருமையான தலைப்பை கொடுத்துருக்கீங்க. நம்ம குடும்பத்திலயே நம்ம முன்மாதிரியா வாழணுங்க. கணவனுக்கு முன்னாடி மனைவியும், மனைவிக்கு முன்னாடி கணவரும், அந்த உண்மையா நேர்மையா வாழணும். பிள்ளைங்க படிக்கும் போது நம்ம வந்து டிவிய போட்டுட்டு பார்த்தா அதுங்களுக்கும் அந்த படிப்பு மேல சிந்தை வராது, அந்த டிவிய பாக்குவாங்க. நம்ம ஒரு பொய் பேசக்கூடாது, உண்மையா இருக்கணும்னு. நம்ம முத நம்ம இருந்தா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குங்க சார். அதான் என்னுடைய கருத்து.
1: அருமையா சொல்லிருக்கீங்கம்மா சந்திரா, நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர் வணக்கம்.
15: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்கய்யா.
15: நான் தேனி மாவட்டம் டிசி போறேன், நாளிமலை அடி வர்றாங்கன்னா
1: சொல்லுங்கய்யா.
15: ஐயா, ஆரம்பத்துல கஷ்டத்துக்கள் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப பின்தாங்கி இருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் பணிஞ்சு வணங்கி செஞ்சு வாங்கய்யா, பாருங்கய்யா, நல்லா இருக்கீங்களா, என்ன என்னெல்லாம் பேசுவாங்க. சிலர் என்ன பண்றாங்க, புதுசா கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்ததே பார்த்தா

0: மாட்டேன்றாங்க வைக்க மாட்டேன்றாங்க. அந்த பணத்தோட இது கூடிக்கிறது, அந்த பணத்தை பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, படத்தை பாட்டில் வர்றது மாதிரி கூட.
1: இன்னும் தலைப்புக்கே வரல நீங்க.
0: அதையா, ஒரு மனிதன் எப்படி முதல்ல ஆரம்ப கட்டத்துல நம்ம எப்படி ஒரு மனிதனுக்கு பணிந்து வளைஞ்சு போறோமோ அதே மாதிரி எப்பயுமே நம்ம பணிஞ்சு வளைஞ்சு எப்பயுமே இருக்கணும். ஏன் இப்ப நீங்கதான் இருக்கீங்கடா, நீங்களாவே நான் என்னைக்கு போய் நினைக்கணும், நான் மாத்தி நினைக்க கூடாது. நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நினைக்கணும். இதே முன்மாதிரி இருக்கிறது,
1: அதான் எது மாதிரியான முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்லலை, இருந்தாலும் பரவாயில்ல. ஏறக்குறைய ஒரு 17 நேயர்கள் கொஞ்சம் நெருங்கிய தகவல்களோட கொஞ்சம் தள்ளிய தகவல்களோடையும் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். முன்மாதிரியாக இருங்கள் ஏன் என்றுதான் கேட்டிருந்தது நிகழ்ச்சி. தலைப்பில் தங்கள் சிந்தனை

பகுதிக்கு வந்திருக்கோம். முன்மாதிரியாக இருங்கள் ஏன் என்றுதான் கேட்டிருந்தது நிகழ்ச்சி. தலைப்பில் தங்கள் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறது நிகழ்ச்சி. வாழ்க்கையில் நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு அறிவுரை நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள் என்பது. ஏன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும்? மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கை, நாம் என்ன செய்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் முன்மாதிரியாக வாழ வேண்டும்? மனிதன் பார்த்துத்தான் கற்றுக்கொள்கிறான். ஒரு குழந்தை பேச கற்றுக்கொள்வது, நடக்க கற்றுக்கொள்வது, சிரிக்கவும் பேசவும் நடந்து கொள்ளவும் மரியாதை கொடுக்கவும் அன்பு காட்டவும் கோபப்படவும் கூட மனிதன் பெரும்பாலும் பார்த்துத்தான் கற்றுக்கொள்கிறான். மனித வாழ்க்கையில் வார்த்தைகளை விட நடத்தைகளுக்குத்தான் அதிக தாக்கம் இருக்கிறது. பலர் முன்மாதிரி என்றால் புகழ்பெற்ற மனிதர்களை நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான முன்மாதிரிகள் பல நேரங்களில் நம்மை சுற்றியே இருக்கிறார்கள். ஒரு நேர்மையான தந்தை, ஒரு பொறுப்பான தாய், ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர், ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பர், ஒரு திறமையான மேலதிகாரி, ஒரு பண்புள்ள அலுவலக பணியாளர் போன்றவர்கள். இவர்கள் உலக புகழ்பெற்றவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் ஒரு உண்மையை நாம் மறந்து விடுகின்றோம். நாம் யாரையோ பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதே நேரத்தில் யாரோ நம்மையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி பேசுகின்றோம், எப்படி நடந்து கொள்கின்றோம், எப்படி முடிவெடுக்கின்றோம், எப்படி கோபப்படுகின்றோம், எப்படி தவறை ஒப்புக்கொள்கின்றோம், எப்படி பிறரை மதிக்கின்றோம், இவற்றை யாரோ ஒருவர் அமைதியாக கவனித்து கொண்டிருக்கலாம். நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கு முன்பாகவே தெரிந்தோ தெரியாமலோ நாம் சிலருக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அது எந்த மாதிரியான முன்மாதிரியாக இருக்கின்றோம் என்பதுதான் கேள்வி. நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கு முன்பாகவே தெரிந்தோ தெரியாமலோ நாம் சிலருக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அது எந்த மாதிரியான முன்மாதிரியாக இருக்கின்றோம் என்பதுதான் கேள்வி. முன்மாதிரியாக இருப்பது என்றால் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது என்பதல்ல. தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். வெற்றி பெற்றால் தற்பெருமை கொள்ளாமல் இருக்க வேண்டும். தோல்வி வந்தால் மனம் உடையாமல் இருக்க வேண்டும். கோபம் வந்தால் அதை நாகரிகமாக வெளிப்படுத்த வேண்டும். விமர்சனம் வந்தால் அதை சிந்திக்க தெரிந்திருக்க வேண்டும். முன்மாதிரியாக இருப்பது என்பது குறையற்ற மனிதனாக இருப்பதல்ல, திருத்தி கொள்ள தயாரான மனிதனாக இருப்பது. பல உளவியல் பயிற்சிகளில் சொல்லப்படும் ஒரு கதை. ஒரு தந்தை இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வெறிச்சோடிய ஒரு சாலையில் சிவப்பு சிக்னலுக்கு முன் நின்றிருக்கிறார். அவரது நண்பர், யாரும் இல்லையே போய்விடலாம் என்கிறார். அந்த தந்தை தனது பின்புற இருக்கையிலிருந்த மகனை காட்டி, போலீஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் மகன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அந்த ஒரு நிமிடத்தில் அவர் போக்குவரத்து விதியை மட்டும் காப்பாற்றவில்லை, ஒரு தலைமுறையின் ஒழுக்கத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல செயல் இன்னொரு நல்ல செயலுக்கு வழிகாட்டுகிறது. ஒரு நல்ல பழக்கம் இன்னொரு நல்ல பழக்கத்தை உருவாக்குகிறது. ஒரு நேர்மையான மனிதன் இன்னொருவரை நேர்மையாக இருக்க தூண்டுகிறான். ஒரு பணிவான மனிதன் இன்னொருவருக்கு பணிவின் அழகை காட்டுகிறான். ஒரு பொறுப்பான மனிதன் பொறுப்பு என்பது சுமையல்ல என்பதை உணர்த்துகிறான். சமூகத்தை மாற்றுவது சட்டங்கள் மட்டுமல்ல, முன்மாதிரிகளும் தான். அதனால்தான் ஒரு நல்ல முன்மாதிரி 100 அறிவுரைகளுக்கு சமம் என்று சொல்கிறார்கள். வள்ளுவத்தின் 665வது குறள் இப்படி சொல்கிறது, செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் பண்பானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் மதிக்கப்படும் என்று. வீரைதி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன் கண் ஊரைதி உள்ளப்படும். வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கிய வானவில்.
1: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
2: நமது செயல்கள் நமது வார்த்தைகளை விட உரத்த குரலில் பேசுகின்றன. ஒரு நல்ல முன்மாதிரி ஒரு மனிதனை மட்டும் மாற்றுவதில்லை, ஒரு சமூகத்தையே மாற்றுகிறது என சொல்லிச் சென்றது இன்றைய வானவில். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தார் ரவிச்சந்திரன். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், எம் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார், கணினி கைவண்ணம் சுரேந்தர் வேல்முருகன். இனி

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக 26 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு மத்திய அரசின் உறுதிமொழிகளை ஏற்று போராட்டத்தை கைவிட்டுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ உருவாக்கிய குஷா ஏவுகணை வெற்றிகரமான சோதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹேல் கூறியுள்ளார். வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறிய கிராம பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

0: திசைகள் எட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காக தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதுல, மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலையை கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோளா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மள கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
0: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

தானத்தில் சிறந்தது இரத்த தானம். தரணியில் மனித நேயத்தை காட்டுகிறது. உயிரை காக்க உதவும் தானம் இது. உள்ளத்தில் நிறைவை ஏற்படுத்தும் தானம். பசிக்கு அளிக்கிறோம் அன்னதானம், இறந்த பிறகு அளிக்கிறோம் உடல் தானம். நாம் உயிரோடு இருந்து உயிரை காப்பாற்ற கண் கண்ட தானமே இந்த இரத்த தானம். ஆபத்து காலத்தில் வழங்கும் இரத்தம் ஆயுள் முழுக்க மறக்க முடியாதே. வாழ்வில் முன்வந்து அளிக்கும் இரத்தம் முயன்றவரை நம்மால் மற்றவர்களை காக்கும், நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இப்படி இரத்த தானம் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அள்ள அள்ள குறையாத செல்வம் எதுவென்று கேட்டால் அது குருதிதான். அந்த குருதியை கொடையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தேசிய தன்னார்வ குருதி கொடையாளர்கள் தினம் இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி நாம் அந்த தினத்தை கொண்டாடி முடித்திருக்கிறோம். அந்த தினத்தோடு தொடர்புடைய ஒருவரைத்தான் நம்முடைய நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேசவிருக்கின்றோம். தன்னுடைய 40 ஆண்டுகால வாழ்க்கையில் 107 முறை குருதி கொடை கொடுத்திருக்கிறார். இது ஆச்சரியமல்ல. அவருடைய துணைவியாரும் 105 முறை இரத்த தானம் கொடுத்திருக்கிறார்.

தம்பதிகளாக இணைந்து 100 முறைக்கு மேலும் இரத்த தானம் கொடுத்ததற்காக தமிழ்நாடு அரசிடமிருந்து பாராட்டு சான்றிதழையும் பெற்றிருக்கிறார்கள். யார் அவர்கள் என்று யோசிக்கிறீர்களா? கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் பகுதியைச் சார்ந்தவர்கள் ரத்தினம் தேன்மொழி தம்பதியர். இவர்கள்தான் அவர்கள். அள்ள அள்ள குறையாத செல்வமான குருதியை கொடையாக கொடுத்து நிறைய உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நாம் அவர்களைத்தான் சந்தித்து பேசவிருக்கின்றோம். சந்திக்கலாமா?

0: ஐயா வணக்கங்க. ஐயா
1: வணக்கம். கார்த்திகன் கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: குருதி கொடையாளராக இருப்பது என்பது பெருமிதமான ஒரு விஷயம். நமக்கு தெரியாத எண்ணற்ற உயிரை காப்பாற்றுவதற்காக இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுடைய அந்த அனுபவம் பற்றி தான் நிறைய பேச போகிறோம். முன்னதாக உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக.
1: நான் கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் ஜிஆர் நகரில் குடியிருந்து வருகிறேன். என்னுடைய மனைவி தேன்மொழி, அவங்க வந்து ஒரு அரசு துறையில் வந்து பணியில் இருக்காங்க. என்னுடைய பையன் வந்து கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறான். நான் வந்து முதன் முதலாக 2000 அக்டோபர் மாதம் நான் வந்து பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியேற்று 15 பட்டதாரியாக பணிபுரிந்து மீண்டும் வந்து அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியை பெற்று இருந்தேன். அதற்கப்புறமாக முதன்மை கல்வி அலுவலருடைய நேர்முக உதவியாளராக பணிபுரிந்து மீண்டும் நான் வந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக கிருஷ்ணாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பணியாற்றி சமீபத்தில் தான் பணி நிறைவு பெற்றுள்ளேன்.
0: மகிழ்ச்சிங்க. எப்போருந்து நீங்கள் ரத்த தானம் செய்திருக்கீங்க? இது வரைக்கும் எத்தனை முறை செய்திருக்கீங்க?
1: நான் வந்து 1983 கல்லூரியில் சேர்ந்து அந்த கல்லூரியில் வந்து என்எஸ்எஸ் என்சிசி இந்த இரண்டு அமைப்புகளையும் நான் வந்து சேர்ந்து பணியாற்றிருக்கேன். அப்போ 1984 நான் என்சிசியில் இருக்கும்போது என்னுடைய என்சிசி ஆஃபீஸர் மரியாதைக்குரிய முத்தரஸ் ஐயா அவர்கள் தான் எனக்கு வந்து வழிகாட்டியாக அந்த என்சிசியில் இருந்தார். அவர் சொல்லி நாங்கள் பொறையாருக்கு வந்து கேம்புக்கு போயிருந்தோம், என்சிசி கேம்ப். அங்கே அந்த என்சிசி கேம்பில் தான் அந்த பிளட் டொனேஷன் வந்து பண்ணின கேம்ப் நடந்ததில் முதன் முதலாக எனக்கு அங்கே போய் தான் என்னுடைய இரத்த வகை என்ன என்பதை நான் கண்டுபிடிச்சேன். அந்த இரத்த வகை என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு அப்போ நாங்கள் மாணவர்களாக இருந்ததுனால அந்த துடிப்போடு எல்லாம் வேலை செஞ்சோம். அப்போ தான் கண்டுபிடிச்சி ஏபி பாசிட்டிவ் அப்படிங்கிற குரூப் என்னதுன்னு சொன்னாங்க.
0: ரொம்ப
1: அரிதான ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் டீம்காரங்க மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க தான் எடுத்து பார்த்துட்டு, தம்பி உன்னுடைய ரத்தம் வந்து அரிதான ரத்தம், நீங்கள் வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால் எனக்கு அதில் ஒரு மன மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதில் ஆரம்பித்தது தான் என்னுடைய ஆர்வம். இதுவரையிலும் இப்போ வரைக்கும் இப்போ லாஸ்ட்டாக வந்து 19/8/2025 107th முறை நம்ம கரூர் மருத்துவக் கல்லூரியில் போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி
0: இருப்பீங்க,
1: அதாவது எப்போ இல்லைனா நான் வந்து கணக்கு வச்சுருக்கிறேன். 3 நான் வந்து அந்த டைமிங் வந்து வச்சுருக்கிறேன். 3 டைம் கொடுப்பேன். அதில் ரொம்ப இந்த எமர்ஜென்சி வரும்பொழுது யாராச்சும் ரொம்ப தேவை அப்படி வரும்போது நான் கொடுத்துருக்குறேன். ரீசெண்டாக கூட 16 திருச்சியில் போய் அப்போலோவில் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து திண்டுக்கல்கார ஒருத்தர், அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன், சார் வாங்க எனக்கு வந்து கொடுங்கன்னாரு. நானும் போய் கொடுத்துட்டு வந்தேன். அதேமாரி கொரோனா பீரியட்லேயும் இங்கே நம்ம சக ஆசிரியர் ஒருத்தருக்கு நான் வந்து கொடுத்தேன். நானும் என்னுடைய மனைவி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் 3 நாங்கள் போய் கொடுத்தோம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும்

0: ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
13: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
14: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
15: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
16: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னார்வ குருதி கொடையாளர்கள் ரத்தினம், தேன்மொழி தம்பதியர். தொடர்ந்தும் நாம் அவர்களோடு பேசலாம், வாங்க.
17: குருதி கொடையாளராக இருக்கக்கூடிய நீங்க, அந்த குருதி கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்றிய அந்த தருணத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க?
18: நம்மளால் காசு பணம் கொடுத்து உதவ முடியலன்னா கூட அந்த ரத்த தானம் என்பது மிகப்பெரிய கொடைங்கிறது நமக்கு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் தொடர்ந்து கொடுத்துருக்கிறேன்.
17: உங்களுடைய மனைவி தேன்மொழி அவர்களும் தொடர்ந்து குருதி கொடையாளராக இருந்து வர்றாங்கன்னு சொன்னீங்க, அவங்க எத்தனை முறை கொடுத்துருக்காங்க?
18: அவங்களும் வந்து நான் வந்து தான் முத முதல்ல நான் கொடுக்கும்போது அவங்களும் வந்து எங்கே நானும் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கொடுப்பா, தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஓ பாசிட்டிவ். இப்போ அவங்களும் தொடர்ந்து என்னோடவே பயணிக்கிற மாதிரி அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. 105 முறை கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும். என்னுடைய பையனும் வந்து இதுவரைக்கும் 5 முறை கொடுத்துருக்கார். கரூர் மருத்துவக் கல்லூரியில் போயிட்டு அவர் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம்.
17: பொதுவாக ரத்த தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு தயக்கம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ரத்த தானம் கொடுப்பதனால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது. அறிவியல் பூர்வமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாதுனாலும் கூட மக்கள் மத்தியில் அது ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
18: இது வந்து நம்ம அறியாமை தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நான் எத்தனையோ முறை கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்துட்டு நான் ப்ரைவேட்டில் நிறைய தடவை கொடுத்துருக்குறேன். அவங்க கூட சொல்லுவாங்க, சார் ஏதாச்சும் இதாக இருக்கேன். நான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சார், நல்லா இருக்கேன், நார்மலாக இருக்கேன். கொடுத்துட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் நான் எழுந்திரிச்சு வண்டி டிரைவ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். நார்மலாக என்னுடைய வேலைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அந்த ரத்தம் கொடுத்துட்டு வந்தோடனே எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த சோர்வெல்லாம் தெரியவே இல்லை, ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு முறையும் ரத்தங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு புதுவிதமான செல்கள் உற்பத்தி ஆகும், புதுவிதமான ஆற்றல் தான் உருவாகுதே தவிர எனக்கு அந்த சோர்வெல்லாம் இதுவரைக்குமே இருந்ததில்லை. அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் எனக்கு அது ஏற்புடையதும் அல்ல, நல்லா தான் இருக்கேன் நான்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: மதுரை மடீசியா நடத்தும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
5: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னார்வ குருதி கொடையாளர்கள் ரத்தினம் தேன்மொழி தம்பதியர். தொடர்ந்தும் நாம் அவர்களோடு பேசலாம், வாங்க. ரத்த தானம் யார் யாரெல்லாம் கொடுக்கலாம்?
1: ரத்த தானம் வந்து அதாவது நல்ல கண்டிஷனான உடம்பு 18 வயதுக்கு மேலே கொடுக்கலாம் நம்ம. அப்புறம் சில உடல் உபாதைகள் இருந்தால் கொடுக்கக்கூடாது. உபாதைகள்னால் சில பழக்க வழக்கங்கள், அப்புறம் இந்த பிபி சுகர் இந்த மாதிரி இருந்தால் நம்ம கொடுக்கக்கூடாது. மற்றபடி இருந்தால் நம்ம நார்மலாக கொடுக்கலாம். நாம் எனக்குலாம் அந்த மாதிரி இல்லை, மிஸ்ஸஸுக்கும் அந்த மாதிரி இல்லை.
0: எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம கொடுக்கலாம்?
1: 3 மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம் சார். கணக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம்.
0: இப்போ ரத்த தானம் கொடுக்கலாம் அப்படின்னு விளையக்கூடியவர்கள் யாரை அணுகிறது?
1: இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசு மருத்துவமனைகளில் அந்த ரத்த தானம் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதில் போய் நம்ம அப்ரோச் பண்ணினோம்னா நம்ம அவங்க மூலமாகவும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம்.
0: சரிங்க,
1: பண்ணலாம்.
0: இப்போ 107 முறை நீங்கள் செய்திருக்கீங்க, அம்மா அவர்கள் 105 முறை செய்திருக்காங்க. இதற்காக நிறைய அங்கீகாரங்கள் உங்களை தேடி வந்திருக்கும் இல்லையா?
1: பார்த்து
0: நீங்கள் செய்யலைனாலும் கூட உங்களுடைய கொடையை பாராட்டி நிறைய வழங்கப்பட்டிருக்கும். அதில் மறக்க முடியாத அங்கீகாரங்கள் அப்படின்னா
1: என்னங்கய்யா? அங்கீகாரம்னா நான் திடீர்னு ஒரு நாள் மெடிக்கல் காலேஜ்லேருந்து கூப்பிட்டாங்க, ஃபோன் அடித்தாங்க.
0: சரிங்க
1: சார், இது மாதிரி நீங்கள் வந்துட்டு இத்தனாந்தேதியை சொல்லி நீங்கள் சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. என்னங்கம்மா மேடம் என்னங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களை வந்து மாநில லெவலில் நாங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறோம். மரியாதைக்குரிய ஐயா மருத்துவத்துறை ஐயா வந்து உங்களுக்கு அங்கே வந்து கௌரவிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை, ஆனால் ஷாக்காக தான் இருந்துச்சு, நம்ம அந்தளவுக்கு பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம செஞ்ச சில விஷயங்கள் வந்து நம்ம எதையும் பிரதிபலன் பார்த்து நான் இதுவரைக்கும் செஞ்சதே இல்லை, யாருக்கிட்டையுமே நம்ம வந்து செய்யக்கூடியதுனால செஞ்சேன். அப்புறம் கூப்பிட்டாங்க, அது ஒன்று. அடுத்து மரியாதைக்குரிய டீன் மேடம், நம்ம மருத்துவக் கல்லூரி டீன் மேடம் அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு தடவை கூப்பிட்டு, இந்த மாதிரி 20ஆம் ஆண்டு அக்டோபர் தேசிய தன்னார்வ குருதி கொடையாளர் தினம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க திடீர்னு. இதெல்லாம் எனக்கு ஒரு ஷாக்கிங் தான். கூப்பிட்டு நல்லா கௌரவப்படுத்தினாங்க, அதுலேயும் போயிட்டு எனக்கு அந்த ஷீல்டு இதெல்லாம் கௌரவிச்சாங்க. சென்னையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கு ஒரு சான்றிதழும் ஒரு ஷீல்டும் கொடுத்து எங்களை கௌரவப்படுத்தினாங்க. இப்போ 17 ஜூன் சென்னையில் பண்ணினாங்க. அதுவெல்லாம் எங்களுக்கு வந்து உண்மையிலே நான் எதிர்பார்க்கலை. நமக்கு நாம் வந்து அதை சர்டிஃபிகேட் எதிர்பார்த்தோ இல்லை கௌரவம் பார்த்தோ நான் பண்ணலை. நம்மளால் முடிந்த உதவிகள் எல்லாருக்கும் நம்ம செய்வோம். காசு பணம் கொடுக்க முடியல நம்மளால், இது வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
2: ஆரம்பிக்கலாங்களா?
1: July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
4: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னார்வ குருதி கொடையாளர்கள் ரத்தினம் தேன்மொழி தம்பதியர். தொடர்ந்தும் நாம் அவர்களோடு பேசலாம், வாங்க.
5: நம்முடைய நிகழ்ச்சியில் தன்னார்வ குருதி கொடையாளர் ரத்னமையா அவர்கள் பேசினாங்க இல்லையா, அவங்களுடைய துணைவியார் திருமதி தேன்மொழி அவர்கள் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்கள நம்ம சந்திக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா.
6: வணக்கங்க சார்.
5: உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
6: என் பேர் வந்து தேன்மொழி. எங்களுக்கு திருமணமாகி 29 வருஷங்கள் ஆகிய நிறைவுற்றுது. நாங்கள் வந்து 27 வருஷமாக இந்த ரத்த தான கொடையை வந்து வழங்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் தலைமை எழுத்தராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன்.
5: உங்களுக்கு இந்த குருதி கொடை கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் எப்போ இருந்து ஆரம்பமாச்சுங்கம்மா?
6: மேரேஜுக்கு அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அவரும் ஒரு இம்ப்ரெஷன் தான். இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு தடவை 2-வீலரில் போயிட்டு இருக்கும்போது கண்ணதரில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நாய் குறுக்க வந்து அவங்க பொண்ணுக்கு தலதியும் பொங்கலுக்காக சீர் கொண்டுட்டு போனவங்க நாய் குறுக்க வந்து கீழே விழுந்ததில்ல. அந்த அம்மா வந்து கீழே விழுந்து ரொம்ப அடிபட்டு ரத்தம் அங்கேயே அதிகமாக போகுங்கதான் நினச்சி நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட பார்த்து தான் நம்மளால் முடிஞ்சது நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு முதல் முதல்ல தோன்றது அப்போ தான். அதிலேருந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நடுப்புற கொஞ்சம் உடம்பு நிலை காரணமாக கேட்கும்போது மட்டும் தேவைப்படுறதுக்காக மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறோங்க சார். இதுவரையிலும் 105 முறை கொடுத்துருக்குறேன்.
5: அப்படிங்கப்பா. உங்களுடைய ரத்த வகை என்ன? ரத்த வகை
6: என்னோடது வந்து ஓ பாசிட்டிவ் வகை ரத்தம்.
5: குருதி கொடை சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு கிட்ட இருந்து நிறைய அங்கீகாரங்கள் உங்களை நோக்கி வந்தது, அது உங்களுக்கு மிகுந்த ஊக்குவிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த தருணங்களை பத்தி சொல்லுங்களேன்.
6: இப்போ வெளியில தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடிக்கடி வந்து நிறைய வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. இதை வந்து இப்போ ஒரு பெரிய தானமா நாங்கள் நினைக்கல. எங்களால் முடிஞ்ச உயிர்களை காப்பாற்றுறதுக்கான

0: ஒரு கடவுள் எங்களுக்கு அமைத்து கொடுத்த வழியாக இதை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். அவ்வளோதான். இதில் வந்து நாங்கள் வந்து சாதனை படுத்த தான் நான் வந்து அதை பெருமைப்படுத்திக்கலை. நிகழ்ச்சியை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க நேர்கள் அனைவருக்கும் அவங்களால முடிந்த அளவுக்கு இந்த இரத்த கொடை தானத்தை வந்து வழங்குறதுல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்கிறத 100% வந்து நான் சொல்கிறேன். அதனால் தங்களால் இயன்ற அளவுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்க தேவைப்படுறதுக்காகவாவது கொடுக்கலாம். யாரும் இதனால் பயப்பட தேவையில்லை. இந்த இரத்த தானம் வந்து ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுது அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு வந்து நல்ல விதம்தான். அதனால நமக்கு நன்மைகள் தான் சேரும். இதனால எந்த ஒரு தீவுங்கு விளையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இத்தனை முறை நான் கொடுத்து எனக்கு எந்த ஒரு பாதிப்போ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
5: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தனமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
4: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
11: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
10: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
12: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னார்வ குருதி கொடையாளர்கள் ரத்தினம், தேன்மொழி.

0: தம்பதியர். தொடர்ந்தும் நாம் அவர்களோடு பேசலாம், வாங்க.
1: இந்த நிகழ்ச்சியை கோடிக்கணக்கான நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் உங்களுடைய நேர்காணலை கேட்டுட்டு நம்மளும் குருதி கொடை கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு
2: தாராளமாக கொடுக்கலாம்
1: நினைக்கிறோம். அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய கருத்துக்கள்.
2: சார், நம்ம அனுபவங்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுத்தோடனே நம்ம தெரிஞ்சுக்க போகிறதில்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு தான் அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா. எழுத கற்றுக்கிட்டோம், அப்புறம் நல்லா எழுத ஆரம்பிச்சிட்டோம். படிக்க கற்றுக்கிட்டோம், நல்லா படிக்க கற்றுக்கிட்டோம். அது மாதிரி குருதி கொடைங்கிறது இது ஒரு அனுபவம் தான், நம்ம மனசில் தானாக வரணும், கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும். என்னுடைய நண்பர்கள் கூட, நான் இப்போ நான் சமீபத்தில் என்னுடைய கல்லூரிக்கு போனப்போ கூட என்னுடைய நண்பர்கள் சொன்னது, நான் ஒரே ஒரு முறை கொடுத்தேன், அப்புறம் வந்து எனக்கு கொடுக்க மனசு வரல. அப்போ தான் சொன்னேன், நான் ஏடா இதில் என்னடா இருக்குது அப்படின்னு. என்னுடைய நண்பன் தான், கல்லூரி தோழர், சொன்னேன். அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும் ஃபஸ்ட்டு. ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது அவர்கள் என்ன பண்ணலைன்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருதி வழங்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த அலுவலகம் இருக்கு, குருதி கொடைக்கூடிய அந்த ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா
1: உள்ளார,
2: அதில் போயிட்டு அரசு மருத்துவமனையில் இருக்கு, தனியாக ஒரு இதே வச்சிருக்கிறாங்க, யூனிட் இருக்குதுங்க. அந்த அரசு மருத்துவமனையில் போய் இவங்க அப்ரோச் பண்ணி அங்கே கொடுக்கலாம். கொடுத்த நம்மளால் நாலு பேரும் அதில் வந்து பயனடைவாங்க. நம்மால் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட் ரத்தம் நாலு பேருக்கு வந்து பயன்படுது அப்படிங்கிறத எனக்கு இது இத்தனை நாளாக தெரியல, இத்தனை வருஷமாக கொடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர், நம்ம கரூர் மாவட்ட ஆட்சியர் எங்களை வந்து அங்கே கௌரவிக்கும் போது அந்த மீட்டிங்கில் சொன்னார், ஒரு முறை நீங்கள் கொடுக்கறது நாலு பேருக்கு காப்பாற்றுறீங்க அப்படின்னார். அப்போ தான் எனக்கே தெரியும், இப்போ நம்ம இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைபாடு இருந்தா சரி செய்ய என்ன செய்யலாம் டாக்டர் அப்படின்ற கேள்வியை ஃபோன் மூலமா ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க. அதனால அதுக்கான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆண்களோட உயிரணுக்களுக்கும் பெண்கள் உருவாக்கக்கூடிய கரு முட்டைக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, பெண்ணோட கருமுட்டை வயிற்றுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. ஆணுடைய விந்தனுக்கு உருவாக்கக்கூடிய டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விதை பகுதி நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்குது. ஏன் இது உடம்புக்கு வெளியில் கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்புக்குள்ளே கோர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமான ஹீட் இருந்தால் அந்த விதையில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிரும். அப்படிங்கிறதுக்காக தான் ஆணுடைய விதை வயிற்றுக்குள்ளே இல்லாமல் வெளியில் ஒரு செப்பரேட் பேக்கின் மூலமாக ஸ்க்ரோட்டம் அப்படின்ட்டு கொள்ளக்கூடிய அந்த பேக்கில் இருக்குது. இது இப்படி இருக்கிறதுனால நம்ம நிறைய டைம் வந்து ஹீட் வந்து கம்மியாக இருக்கும். வயிற்று அந்த நம்ம டெஸ்டிஸோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 degrees லெஸ் தென் நம்ம பாடியோட கோர் டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்கும். அப்போ தான் அதனுடைய ப்ரொடக்ஷன் ப்ராப்பராக ரன் ஆகும். ஆனால் இப்போ மாடர்ன் என்விரான்மெண்ட்டில் நம்மளுடைய ஒர்க் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, அதிகமான ஹீட்டில் வேலை பார்க்குறோம். வெளியில் இருக்க எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரும் ரொம்ப ஹையாக ஆகுது. வெயில் சீசன்லாம் வெளியிலே போக முடியாத அளவுக்கு வெயில் இருக்கு. அதே சமயம் நம்ம ஒர்க்னால நிறைய டிராவல் பண்றது, நிறைய அதிகமான டிராவல் சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஹீட் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். அப்பையும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அதிகமா டிராவல் பண்றவங்களா இருந்தா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்க, சென்டர்ல ஸ்டாப் பண்ணி டிராவல் பண்ணுங்க. உங்களை குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவா ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது, நம்ம ஒர்க் என்வரன்மெண்ட்ல ஹீட்டா, ரெண்டாவது நம்ம போடக்கூடிய டிரெஸ்ஸஸ். இப்போ நிறைய என்ன பண்றோம்னா, இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுல அவங்க ஹீட்டே இருக்காது, அதனால அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, குளிர்ச்சியை தவிர்த்துக்கிறதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடுறாங்க. ஆனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹீட்டுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு எல்லா நேரமும் சுத்தினா என்னாகும், அப்ப ஹீட் வந்து நம்ம பாடியில் ஸ்டே ஆகிட்டே இருக்கும். ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் குறையதானே செய்யும். இன்னொன்று, போனை பாக்கெட்ல பயன்படுத்துறது

பெண்கள் யாரும் ஃபோன் பாக்கெட்டில் வைக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா கீழ் பாக்கெட்டில், அதாவது பேண்ட்டோட பாக்கெட்டில் வைப்பாங்க. அந்த பேண்ட் பாக்கெட்டில் வைக்கும்போது ஃபோன் ரொம்ப பக்கத்தில் டெஸ்டிஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்கள் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபோனை அடி பாக்கெட்டில் வைக்கிறது கொஞ்சம் குறைங்க. அது வந்து உங்கள் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது எல்லாத்த விடையும் என்விரான்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய மாடர்னாக நம்மளை கல் வச்சுக்கிறோன்ற பேரில் தண்ணி சாப்பிட்றது, ஸ்மோக் ஸ்மோக் பண்ணுறது, அது ஸ்டைலாக ஆரம்பித்து ஒரு சின்ன வயசுலேயே ஸ்டைலாக ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் வாழ்க்கை முழுக்க உங்களோட டெஸ்டிஸில் விந்தணுக்கள் லெவல்ஸை கண்டிப்பாக குறைக்கும். அது உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. நல்ல உணவு முறையை பொறுத்த வரைக்கும் சில பேர்லாம் சொல்கிறாங்க, நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன் மேடம், வாரத்துக்கு 5 நாள் கூட பரோட்டா சாப்பிடுவேன் அப்படிங்கிறத பெருமையாக கூட சொல்கிற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. இதில் பெருமை எதுவும் இல்லை. நம்ம அதிகமாக நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது, நிறைய மைதா ஐட்டம் ரிஃபைன்ட் ஃபுட் சாப்பிடும்போது நம்மளுடைய ஹோல் பாடியுமே நல்லா இருக்காது. விந்தணுக்கள் நல்லா இருக்கோ இல்லையோ, உடம்புல இருக்க எல்லா உறுப்புமே நல்லா இருக்காது. எந்த உறுப்புமே நல்லா இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெர்ம் மட்டும் எப்படி நல்லா இருக்க முடியும்? அதனால உங்கள் சாப்பாடு உணவு பழக்கங்களில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இது எல்லாத்தையும்

0: நம்ம அதிகமாக நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது, நிறைய மைதா ஐட்டம் ரிஃபைன்ட் ஃபுட் சாப்பிடும்போது நம்மளுடைய ஹோல் பாடியுமே நல்லா இருக்காது. விந்தணுக்கள் நல்லா இருக்கோ இல்லையோ, உடம்புல இருக்க எல்லா உறுப்புமே நல்லா இருக்காது. எந்த உறுப்புமே நல்லா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெர்ம் மட்டும் எப்படி நல்லா இருக்க முடியும்? அதனால் உங்கள் சாப்பாடு உணவு பழக்கங்களில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இது எல்லாத்தையுமே பெட்டராக கொண்டு வந்தால் உங்கள் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பிருக்கு. வெளிநாடுகளெல்லாம் குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி மீல் ப்ரெப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அந்த நீங்கள் ஃபர்டிலிட்டிக்கு பிளான் பண்ணுற அந்த 3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்கள் உணவு பழக்கங்கள்லாம் மாற்றுறது, இயற்கை உணவுகளுக்கு மாறுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அங்கே உள்ளவங்கெல்லாம் 3 மாதத்துக்கு பண்ணுறாங்கன்னா, நம்மெல்லாம் இந்தியன் கலாச்சாரத்தில் இருந்திருக்கிறதுனால நம்மெல்லாம் ரொட்டீனாகவே நல்ல உணவுகள் சாப்பிடும்போது உங்களுடைய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையில்லாத மருந்து மாத்திரையில் உணவாக எடுத்துக்கிறத குறைக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
6: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
8: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னார்வ குருதி கொடையாளர்கள் ரத்தினம் தேன்மொழி தம்பதியர். தொடர்ந்தும் நாம் அவர்களோடு பேசலாம், வாங்க.
9: கோடை பண்பலையின் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில தம்பதிகளாக கலந்துகிட்டு நேயர்களுக்கு குருதி கொடை சம்பந்தமான நிறைய விழிப்புணர்வு செய்திகளை கொண்டு வந்து சேர்த்தீங்க. உங்கள் இருவருக்குமே கோடை பண்பலையின் சார்பா மனமார்ந்த நன்றிகள் அம்மா.
10: நன்றிங்க.
11: கோடை பண்பலைக்கும் உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோடை எஃப்எம் அடிக்கடி கேட்கற ஆளுங்க. நான் டெய்லியுமே கோடை எஃப்எம் கேட்கக்கூடிய ஆளு. டெய்லி காலையில கார்ல வந்து எஃப்எம் போட்டுதான் போவேன். உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் வந்து நேற்றைய நிமிடங்கள் வெளியே வராத வெளிச்சங்கள் இந்த நிகழ்வுகளை நான் இதற்காகவே 10 மணி கரெக்டாக ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு சவுண்டு ஃபுல்லாக வச்சு கேட்டுக்கிட்டு போவேன் காரில். எனக்கு அது வந்து ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கிற அந்த நிகழ்வுகளை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா நான் வரலாறு படித்த ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர், அதாவது வரலாறு பிஏ வரலாறு எம்ஏ வரலாறு, அதனால எனக்கு அந்த கொஞ்சம் பிடிக்கும். அதில் சில நாள் வந்து நீங்கள் அந்த இது பேசும்போதெல்லாம் நான் மனசில் எனக்குள்ள உந்துதல் வரும், சார் வந்து கார்த்திகை நல்லா பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதற்காக உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் கோடை பண்பலைக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
9: நன்றி, வணக்கங்க ஐயா.
11: நன்றி, நன்றி.
8: ஒரு சொட்டு மழை துளி உலகை காப்பது போல நாம் வழங்கும் ரத்தம் ஒரு உயிரை காப்பாற்றும். இருக்கும் வரை அன்பையும் குருதியையும் எதிர்பார்ப்பின்றி பரிமாறிக்கொள்வோம். அன்பு மட்டும் அகிலத்தை ஆளட்டும் என்பதை சிறப்பு விருந்தினர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன். மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக 26 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் மத்திய அரசின் உறுதிமொழிகளை ஏற்று போராட்டத்தை கைவிட்டுள்ளார். நீட் உள்ளிட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO உருவாக்கிய குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. தாம்பரம் தென்காசி இடையே வரும் 30 முதல் அடுத்த மாதம் 15 வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும். மறுமார்க்கத்தில் இம்மாதம் 31 முதல் அடுத்த மாதம் 31 வரை தென்காசியிலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் குறுவை பருவ தோட்டக்கலை பயிர் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திரு மணீஷ் நரவனரே கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமப்பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $100 தாண்டியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஓர் வசந்த் அண்ட் கோ,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட், வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
5: எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்றுதான் என்பதைப் போல தமிழ் நிலத்தில் குறுக்கும் நெடுக்குமாக வார வாரம் ஆற வாரத்தோடு மக்களோடு மக்களாக நல்ல மனங்களையும் மலர்ந்த முகங்களையும் நேரடியாக சந்தித்து கொண்டிருக்கிறது மக்கட்பண்பலை. கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இன்றைக்கி வந்து திருச்சி மாவட்டத்திலிருந்து வர இருக்குங்க, நேர்களை நேரடியாக சந்திக்கிறாரு கே எஸ் கார்த்திக் அவர்கள். இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்டுருவோமா? வணக்கம் கார்த்திக் அவர்களே.
6: வணக்கம் ரங்கா.
5: நல்லா இருக்கீங்க? என்னங்க நேத்து பக்கத்துலயே உட்காந்துருந்தீங்க, இன்னைக்கு பொசுக்குன்னு கிளம்பிட்டீங்களாங்க.
6: அதாவதுங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும், நம்ம நேர்களை எல்லாம் பார்க்கணும். தமிழ்நாட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு.
5: ஆமா,
6: அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மக்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம்.
5: ஆமா ஆமா ஆமா ஆமா.
6: இன்னைக்கு வந்து நமக்கு வந்து முக்கியமான ஆதாரம் 50 ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய நீர், அதை வந்து எப்படி எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதை ஒட்டிதான் நம்மளுடைய தேர்வு பண்ற விஷயம் நடந்துட்டு இருக்கு.
5: சரி சரி. இன்னொன்னு,
6: இப்ப என்ன நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது அப்படின்றதுன்னா,
5: எந்த இடத்துல இருக்கீங்க? எந்த இடத்துல இருக்கீங்க திருச்சி மாவட்டத்துல?
6: அதாவது தீரங் நகர்னு சொல்லுவோம் இல்லையா,
5: திருச்சி மாநகர நகர மையப்பகுதி.
6: நகரத்தினுடைய திண்டுக்கல் இருந்து மணப்பாறை வழியாக திருச்சி போகும்போது நுழைவாயில் இந்த தீரங் நகர்.
5: அதாவது என்ன சொல்றாருன்னா, திண்டுக்கல் மகர நகர மையப்பகுதியினுடைய தீரன் நகர் இருக்கிற பஸ் டிப்போ, அதாவது பேருந்து பணி மனைக்கிட்ட அங்க இருக்கிறீங்க. சரி, நேர்களை தொடர்ச்சியா சந்திச்சிருவோம் அப்படிங்களா? சரி சரி சரி சரி, நேர்களை இருக்காங்க சந்திச்சிருவோம்.
6: நம்மோட பேசுவதற்காக நிறைய பேர் இருக்காங்க. பல்வேறு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்
5: கட்சிகளுக்காக
6: வந்திருக்காங்க. சேர்ந்து நம்ம இந்த நீர் மேலாண்மையை நாமெல்லாம் அவசியம் கையாளணும். ஏன் கையாளணும்? இந்த எல்நோவா வேற அதெல்லாம் பத்தி சொல்றாங்க. நம்ம பேசுவதற்காக வணக்கம்,
5: சந்திச்சிருவாங்க.
7: வணக்கம் அண்ணாதுரை. இந்த நிகழ்வு 2 வந்து தண்ணீர் மற்றும் சுகாதாரம் குறித்த ஒரு மாநில அளவிலான பயிரங்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த பயிரங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம், இன்றைய சூழ்நிலையில எல்நில தாக்கத்தினால தமிழ்நாட்டுல நம்மளுக்கெல்லாம் தெரியும் எல்லா அணைகளும் வச்சு கிடக்கு. இதனால குடியிருக்க நீரும் விவசாயத்துக்கும் கடும் நெருக்கடியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். வயலையெல்லாம் முன்ன இதே டயத்துல 60 மேல இருந்தது, இப்ப வந்து 30 இருக்கு. இப்ப இந்த சூழல்ல மிகப்பெரிய ஆபத்து, அதெல்லாம் குடிநீர் பிரச்சனை. அங்கங்க மக்கள் எல்லாம் கொடுத்த தூக்கி பெரிய ரொம்ப கடுமையான போராட்டத்துல சந்திச்சு கொண்டிருக்க இந்த நேரத்தில் இந்த தண்ணீர் சேமிப்பில் மக்களுடைய பங்களிப்பு எவ்வாறு பட வேண்டும் என்று ஒரு 28 மாவட்டங்கள்ல இருந்து பரவலாக கலந்து கொண்டுள்ளார்கள். இவர்களுக்கு மழைநீர் சேமிப்பு மத்திய அரசினுடைய கேட்ச் த ரெயின் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல மக்கள் தங்களுடைய பங்களிப்போட மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த மழைநீர் சேகரிப்பை நாம் எந்த அளவெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கலாம், மழைநீர் சேகரிப்புல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஏரி குளம் கம்மாய் மற்றும் ஆறுகள்ல மற்ற வீடுகள்ல மழைநீர் சேகரிப்பின் அவசியத்தை முக்கியத்துவத்தை உணர்ந்து எதிர்கால சந்ததியினருக்காக பெய்யக்கூடிய ஒவ்வொரு மழைத்துளியும் முக்கியமான ஒரு இதாக கருதி அதை வந்து எவ்வாறு பேண வேண்டும் என்பதற்கான இந்த பயிற்சி, இந்த பயிற்சியினுடைய அவசியத்தை நோக்கி மக்கள் வந்து தங்களுக்கு தாங்களே மழைநீர் சேகரிப்பை உணர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி இதை நடத்தி கொண்டிருக்கோம்.
6: ஐயா, இதுல இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி மழைநீர் சேகரிப்பு அப்படின்றத நம்ம வரக்கூடியதை சேமிச்சு நம்ம பயன்படுத்துறோம், ஆனா கூட நம்மளுடைய பயன்பாடு அப்படின்றது தேவைக்கு அதிகமாக இருக்கு. அத நம்மளுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யணும், அதாவது எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம எதுவும் வரையறை இருக்கா? இது மக்களை கொண்டு போறதுக்கான எதுவும் ஏற்பாடுகள் இருக்கா?
7: இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து நம்ம வந்து குறிப்பா வந்து 2200 கனமீட்டர் வந்து நம்மளுடைய மழையினுடைய இதை வந்து நம்ம அளவு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டபர் அன்றாட பயன்படுத்தலாம். ஆனால் வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல 900 கனமீட்டர் தான் நம்ம பயன்படுத்த வேண்டிய காலகட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய மழைநீர்

0: சேகரிப்பு மட்டுமல்ல தண்ணீருடைய சிக்கனத்தையும் நாம் உணர வேண்டிய அவசியம். ஏன்னா பெரும்பாலும் தண்ணீர் தானே அப்படின்ற ஒரு போக்குல அது இன்னைக்கு வந்து நம்மளே நம்மளுக்கு வந்து ஏரி குளம் கம்மா எல்லாம் முறையாக பராமரிக்கப்படாததுனால பிளாஸ்டிக் குப்பைகள்னாலும் கழிவுகள் சாக்கடை கழிவுகள்னாலும் அது வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த மேல்மட்ட நீரை நாம் முறையாக அதை பராமரிக்கிறதுனால மிகப்பெரிய சவால்களை நாமளே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான விழிப்புணர்வு முழுமையாக வேண்டும். அதை வந்து நம்ம வந்து அதை பராமரிக்கப்பட வேண்டும். மக்கள் பங்களிப்பு இல்லாமல் எந்த திட்டமும் செயல்படுத்த முடியாது. அதனால் மக்கள் பொறுப்புணர்வோடு நடக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
1: மிக்க நன்றிங்க. சிறப்பா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றிங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: ஐயா, என் பெயர் சங்கர் பாபு, தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த ரெண்டு நாள் பயிற்சியில இருந்து நான் தேனியிலிருந்து நான் கம்பத்திலிருந்து தேனி போறப்ப முல்லை பெரியார் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா தண்ணியே இல்லை. அடுத்து நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு தண்ணி இல்லாம போயிருமோங்கிற இந்த ரெண்டு நாள் பயிற்சியில் நான் நிறைய கத்துக்கிட்டேன். அதனால இருந்து எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக்கு. அடுத்து தண்ணி தான் முக்கியம் அப்படிங்கிற, யாரு பார்த்தாலும் பாட்டில போய் தண்ணி வாங்குறோம். நம்ம சுத்தப்படுத்தி நம்ம கரெக்டா இருந்தா, மழைநீர் சேமிப்பு கொண்டு வந்து வீட்டுல கரெக்டா கொண்டு வந்து இருந்தோம்னா நம்ம தேனி மாவட்டம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்குங்கய்யா.
1: தேனி மாவட்டம்னால விவசாயம் தான்.
2: இப்ப அந்த பக்கம் விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம போச்சுங்கய்யா. இதை பார்த்துட்டு அடுத்து கொண்டு வந்து நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற இதுல இருந்தா இந்த மீட்டிங்கே நாங்க வந்தோம். ரெண்டு நாள் பயிற்சியை கலந்துருந்தோம்.
1: ரெண்டாவது இந்த மாதிரி மழைநீர் அப்படின்றது நம்ம கூட உயிர் நீர் அப்படின்னா கூட மற்ற இது இருந்தாலும் உதாரணத்துக்கு உணவு இல்லாம கூட
2: இருந்தாலும் முடியாது. அதனால இதுல எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து நல்ல முறையா கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்னுடைய குறிக்கோள் சொல்லிக்கிறேன்.
1: சரிங்க, நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என்னுடைய பேர் பாண்டியன், நான் பெரியவளத்திலிருந்து வருவேன், தேனி மாவட்டம். இரண்டு நாள் பயிற்சி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்கு. இந்த நீரை எப்படி பயன்படுத்தணும் கேட்டீங்கன்னா, நிறைய தண்ணீர் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீதிகளிலுமே மண்ணு தான் போட்டிருப்பாங்க. இப்ப எல்லா சாலைகளுமே சிமெண்ட் சாலைகளை மாறினதுனால எல்லா தண்ணீர்களும் வந்து ஒரு ஆறுகள்ல போய் கலக்குது. இப்ப ஆறுகள் வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா இயற்கையா ஆத்து தண்ணியை தான் எல்லாரும் குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப சாக்கடை கழிவுகள்லாம் ஆத்துல வருவதுனால அந்த ஆறுகள் கூட ரொம்ப மோசமான நிலைகள் மாறிடுச்சு. இப்ப இதுவே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அழகா சொல்லுவாரு, விவசாயம் நீங்க செய்யறீங்கன்னா உங்க வீட்டு கழிவு நிலைகள்ல பக்கத்துல வாழை மரங்களும் அந்த மரங்களை நட்டு வைக்கணும். வாழை மரங்கள் நாளுங்க, பல மரங்கள் நாளுங்க. அப்ப ஒவ்வொரு அந்த நீரை வந்து மறுசுழற்சி முறையில் அது பயன்படுத்தும் போது அந்த நீரானது செடிகளை வளர்க்கும். இப்ப சுப்ரீம் கோர்ட்டு சாலையோரங்கள்ல இப்ப ஃபைபர் சாலைகள் அமைச்சிருக்காங்க. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு மரங்களை வெட்டுவதற்கு முன்பு அங்க வந்து ஒரு மரத்தை நட்டு வச்சுட்டு அது நல்லா வளர்ந்த பின்னாடியே தான் மரங்களை வெட்டணும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சாலையெல்லாம் பாத்தீங்கன்னா மரங்கள் கூட இருந்துருக்கு, இப்ப அழிஞ்சிருக்கு. இப்ப புதிய மரங்கள் வைக்கப்பட்டு இப்ப பராமரிச்சுட்டு இருக்காங்க. இது நாளையில சரியாகும். ஆனா இப்போதைய நிலைமை வந்து மிகவும் கவலைக்கரமான நிலைமையா இருக்கு.
1: ஒவ்வொரு மனிதரும் நம்ம வந்து தண்ணீரை எப்படி சிக்கனமாக பயன்படுத்தணும், மரங்களை வளர்க்கணும், மழைநீரை பொழிய வைக்கணும் இல்லைங்களா. நம்மளுடைய
3: கழிவு நீர்கள் வந்து மறுசுழற்சி முறையில பண்ணும்போதுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த தண்ணி தான் நம்ம
1: சிங்கப்பூர்ல நான் கேள்விப்பட்டேன், கழிவு நீர் எல்லாம் வந்து நல்ல தண்ணீராக செடிகளுக்கு
3: பாய்ச்சிக்கிறாங்க. இப்ப ஜப்பான் போன்ற நாடுகளை எல்லாம் போயிட்டு அவங்க வந்து வெளிநாடுகள் என்ன பண்றாங்கன்னா விவசாயிகளை மாடியில வச்சு விவசாயம் இருக்காங்க. இதே நேரம் வந்து நம்மளுக்கு இயற்கை சார்ந்த விவசாயங்கள் இருக்கு. இப்ப எங்க தேனி மாவட்டம் கேட்டீங்கன்னா உள்ள விவசாயம் தான். அந்த விவசாய பயிர்களை இன்னைக்கு நீர்நிலையை வந்து மாசுபடுறதுக்கு காரணம் இந்த மாதிரி நூற்றுகள் எல்லாம் இருக்கு.
1: ரொம்ப நன்றிங்க. என்ன வணக்கம் சொல்லுங்க.
4: அனைவருக்கும்
1: அப்படின்னாலே வரும்,
4: அனைவருக்கும் அன்புடன் இனிமையான காலை வணக்கம். நான் திருச்சி செந்தனிபுரம் ஆல்பர்ட் பேசுறேன். அதாவது உங்களை எல்லாம் சந்திச்சதுலயே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி.
1: உங்களை தேடி வரணும் பாக்கணும் அப்படிங்கறது எங்களுக்கு,
4: அதாவது ஒரு நல்ல நிகழ்வுல வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். ஏன்னா நாட்டின் முக்கிய ஆதாரமே வந்து நீர் தான்.
1: ஆமா,
4: ஏன்னா இன்னைக்கு நீர் இல்லாம நாளைக்குலாம் நம்ம ஜெனரேஷன் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்க அப்படிங்கறது நம்ம முன்னாடி இன்னைக்கு வந்து அதை முன்னுரிமையா எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள். அருமையா நிறைய பேர் மாவட்டத்தில இருந்து 28 மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்களையும் சந்திச்சதுல மிக மகிழ்ச்சி. பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கோடை பன்மலை மூலமா நான் இன்னொரு செய்தியும் சொல்லிக்கிறேன். திருச்சியில வந்து பொன்மலைப்பட்டி பகுதியில வந்து மாவடி குளம்னு ஒண்ணு இருக்கு. அந்த குளத்துல வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தூர் வாரினாங்க. அதுக்கப்புறம் தூர் வாரவே இல்லை. அந்த மாவடி குளத்துல

0: பெய்ய மழை நீர் சேர்ந்தாலே திருச்சி மாநகரத்துக்கு அந்த தண்ணீர் போதுமா?
1: அந்த அளவுக்கு இருக்கு.
0: ஆமா, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இப்ப நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போனேன், ஏதோ மக்கள் எடுத்திருக்காங்க, எடுத்து இன்னைக்கு நல்லா இருக்கு மாவடி குளம். இன்னமே பெய்யற மழை நீர்ல அது வந்து திருச்சியை காப்பாத்துன்னு சொல்லிக்கிறேன். சங்கமம் படத்துல இருந்து மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம் அந்த பாடலை கொடுங்க சிறப்பாக. இந்த
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
8: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
9: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
15: 9935
16: கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
17: அப்படியா?
16: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
17: அப்போ இப்போவே போலாம்.
18: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
19: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
20: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
21: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
20: எப்படி தெரியும்?
21: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
22: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
23: That's right.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்ஸியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மாவட்டம் தீரநகர் அருகில இருந்து போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய பகுதிகள் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தண்ணீருடைய சிக்கனம் ஏன் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக

0: அவர்களெல்லாம் நம்ம தப்பி இருக்கோம். வணக்கம் மோட்டேன்.
1: செந்தில் ராஜா, தர்மபுரியில தான் வந்திருக்கேன்.
0: தர்மபுரியில?
1: ஆமா ஆமா. எனக்கு வந்து தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வந்து மிக சிறப்பு மிக்க ஒரு சுற்றுலாத்தலம். இங்கு தர்மபுரி மாவட்டம் முழுவதுமல்ல கரூர், ஈரோடு, நாமக்கல் போன்ற மக்களுக்கு இது வாழ்வாதாரம். தஞ்சாவூருடைய நெற்களஞ்சியம் வந்து இந்த தண்ணியை நம்பிதான் வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த சூழல்ல இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் மாசு அடைஞ்சு பயன்படுத்தக்கூடிய முடியாத அளவுல இருக்கு. இந்த நிலையை மாற்றணும். இந்த பயிற்சியின் மூலமாக நாங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆத்துல வந்து நிறைய கழிவுகள் கலக்குது. மனித கழிவுகளிலிருந்து தொழிற்சாலையிலிருந்து வர கழிவுகள் எல்லாமே கலக்குது. அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். தடுத்து நிறுத்தினா மக்களுக்கு வந்து இது உத்தியவாதத்தை தெளிவுபடுத்த முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
2: பண்பலை எல்லாம் கேட்கிற பழக்கம் உண்டு.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க கார்ல பயணம் பண்ணும்போது நம்ம பண்பலையாக நான் கேட்போம். நன்றி.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். என்னோட பேர் கோவிந்தசாமி. தர்மபுரி மாவட்டம் இந்த பயிற்சியில் கலந்துகள வந்திருக்கோங்க. ஸோ எங்கள் கோயில் பார்த்தீங்கன்னா தென்பண்ணையார் வந்து ஒரு வட்டார ஜீவனே போயிட்டு இருக்குங்க. என்ன வரலையும் அது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து உருவாகுது. வந்து கிளவரிப்பள்ளி டேமில் வந்து அது வந்து கலக்குதுங்க. அந்த டேமில் பார்த்தீங்கன்னா அந்த டேம் வந்து வெளியே தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா நுரநுறையாக வந்துட்டு இருக்குங்க. நுரநுறையாக வந்துட்டு இருக்கு. முறை பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்குள்ள வந்து ஒரு வாகன போக்குவரத்து போக முடியாத அளவு வந்து அந்த நுரையை வந்து அவ்வளோ தூங்கி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஆர்பி டேம்ல வந்து அது கலக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலவுல தண்ணி இருக்கு. தண்ணியோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சையா இருக்கு. நாங்கள வந்து சில டைம் வந்து இந்த டேம் பகுதியெல்லாம் போயிட்டு நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தும்பலி டேமுக்கு வந்து ஒரு கால வச்சுட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் போய் பார்க்கும்போது எங்களாலே அந்த தண்ணியை வந்து அந்த ஸ்மெல் ரொம்ப பேட் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. அதே போல வந்து பச்சை கலவு தண்ணி வரதுனால மனுஷன் வந்து கட்டாயம் பயன்படுத்த முடியாது. ஆனா குடிநீர் கதை தான் வந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆடு
2: மாடுன்றதுக்கு என்னன்னா இப்ப நிறைய வந்து ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வந்து மக்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுல அரசாங்கம் நிறைய முனைப்பு எடுத்துட்டு இருக்காங்க.
3: அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் எடுத்தாலே பாத்தீங்கன்னா அது கடைக்கோடி வரையும் வந்து சேருதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு.
2: அதுக்குண்டான முயற்சிகளும்
3: அதுக்கான முயற்சிகளை வந்து நாங்களும் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்றோம். நன்றி.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம். என்னோட பெயர் வந்து அழகுநாச்சியார். நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டில இருந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு வந்து வாஸ் ட்ரைனிங் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாஸ் ட்ரைனிங்ல வந்து நம்ம வந்து வாட்டர் சானிடேஷன் ஹைஜீனிக் இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து நாங்க கத்துக்கிட்டோம். இதுல வாட்டர்னு சொல்லி பாத்தீங்கன்னா தண்ணீர், தண்ணீரை வந்து நம்ம எப்படி சுத்தமா பயன்படுத்தணுங்கிறதுல இருந்து சிக்கனமா பயன்படுத்தணுங்கிறது வரக்கூடிய காலகட்டத்துல வந்து தண்ணீர் தாண்டி ஒரு மூன்றாம் உலக போரை வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குண்டான விஷயங்கள் நம்ம எவ்வளவு வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க இன்னைக்கு வந்து ரெண்டு நாள் பயிற்சியில வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா நம்ம மாவட்டங்கள்ல என்ன பண்ணலாம், இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் எந்த அளவுக்கு காப்பாற்றணும், அதுல வந்து கழிவு நீர் கலக்காம நம்ம அதை எப்படி சுத்திகரிப்பு பண்ணி அதை நம்ம சரி செஞ்சு நம்மளோட விவசாயத்துக்கும் நம்ம குடிதண்ணீருக்கும் பயன்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் என்னென்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நாங்க வந்து தெளிவா கத்துக்கிட்டோம்.
2: இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க பகுதிகளில் போய் இதை வந்து
4: ஆமா மேம்படுத்துறதுக்காண்டி நாங்க வந்து அதை கத்துக் கொடுக்குறோம் மக்களுக்கு எல்லாத்துக்குமே. இதை வந்து அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்கிறோம். ரெண்டாவது வந்து ஹைஜீனிக்கா நம்ம வந்து எந்த மாதிரி எல்லாம் இப்போ கொரோனா காலகட்டங்கள்ல வந்து நம்ம எவ்வளவு கைகள் வந்து கழுவி இது பண்ணோம், அதே இதை வந்து எல்லா நேரங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சுற்றுப்புறத்தை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிடணும். இந்த விஷயங்கள்ல நம்ம முனைப்பா இருந்தோம்னா வரக்கூடிய காலகட்டத்துல நோய் தொற்றுகள் எல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நாங்க வந்துட்டு கத்துட்டு இருக்கோம்.
2: ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.
5: என்னோட பேரு ஜான்சி ரத்னாபாய். தென்காசி மாவட்டம், முதல்ல திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்தோம், இப்ப தென்காசி மாவட்டம் ஆயிடுச்சு. எங்களோட ஏரியாவில பயன்படுத்துறோம் தாமிரபரணி ஆறு வந்து ஃபேமஸா இருக்குது. தாமிரபரணி ஆறு வந்து குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னா குடிக்கிறதுக்கு தாமிரபரணி ஆறு தான். அந்த தண்ணி எங்க மாவட்டம் ஃபுல்லா பயன்படுத்துறோம். அது போக தாமிரபரணி ஆறு விவசாயத்துக்கும் பயன்படுது. அதாவது தண்ணி எண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னா நிறைய பேர் சீக்கிரமா பயன்படுத்தாம நிறைய வேஸ்ட் பண்றாங்க. இப்ப ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தண்ணி

0: இருக்குது அப்படின்னா நம்ம தேவை அளவுக்கு எடுத்துட்டு பயன்படுத்திக்கிட்டு அதை திரும்ப நம்ம ஒரு குழாயா இருந்தாலும் அதை டேப் போட்டு அடைக்கணும்னு அந்த யாருமே அந்த இதுக்கு வரமாட்டேன்றாங்க. அந்த அவேர்னஸ் இல்ல, இருந்தாலும் அதை செய்ய மாட்டேன்றாங்க. ஏன்னா இந்த தண்ணி வேஸ்டா போறது, இனி வருங்காலத்துல 2040 எல்லாம் தண்ணியே கிடைக்காது. கிடைக்காத வந்து அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி நிலத்தடி நீரை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. அது போக நிலத்தடி நீர் இப்ப ஏன் இல்ல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, இப்ப எந்த தெருக்கள் எந்த தெருவுக்களை பார்த்தாலும் சிமெண்ட் தான் போடுறாங்க. அப்ப நிலத்தடி நீருக்கு மழை நீரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தண்ணியா
1: இருந்தாலும் சரி, நிலத்தடி
0: அது கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிச்சு நிறைய இருக்குது. அதுல ஊரக பயன்பாட்டுல
1: நாங்க நிறைய உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப எங்கிட்ட வந்து ஒரு சின்ன வீடு, அது ரொம்ப ஒரு 10x10 சைஸ் தான் எனக்கு சின்ன வீடா இருக்குதுங்க. அப்போ நான் எந்த மாதிரி அந்த நீர் சேமிப்பா கையாள முடியும்?
0: அதாவது நீர் சேமிப்பு கையாள அப்படின்னு சொன்னா, உங்களோட இப்ப மழைநீர் சேகரிப்பெல்லாம் ஒரு கம்பல்சரி ஒரு பீரியட்ல வந்து மழைநீர் நீங்க சேமிச்சாதான் உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப மழைநீரை சேமிச்சுட்டு ஒரு மேல இருந்து வர்ற குழாய் வழியா அடியில நீச் பிட் மாதிரி போட்டு எல்லாரும் பண்ணோம். அது வந்து ஒரு பேருக்காகத்தான் பண்ணோம். ஆனா உண்மையிலே நிலத்தடி நீரை சேமிக்கணும். நம்ம வீட்டுல போர் தண்ணி போர் போட்டிருந்தோம்னா அந்த தண்ணி நம்ம போர் கிடைக்கணும்னு சொன்னா அந்த நிலத்தடி நீரை சேமிச்சாதான் நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அவேர்னஸ் நமக்கு வேணும். அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து நீர்நிலைகள்ல சோர்ஸ் அதிகமா இருக்கு, நமக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சரிங்க, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: ஜெயக்குமார், கடலோட திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். நம்ம நீர்நிலைகளை பத்தி நம்ம பேசிருக்கோம். இன்றைய காலத்துல வந்து நீர்நிலைகள் வந்து ரொம்ப கம்மியான சூழ்நிலையை அசுத்தமான சூழ்நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு முன்னோர்கள் நிறைய விஷயம் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம பராமரிக்கிறதுக்கான, அதாவது ஒரு கிராம சார்ந்த ஒரு கோயில் இருக்கும், கோயிலை சார்ந்த ஒரு தெப்பம் இருக்கும். அந்த தெப்பத்துல வந்து நீர்நிலை எப்படி உருவாகுதுன்னா, ஒரு ஓடையாவோ ஒரு நதி வழியாக தான் அந்த தெப்பத்துல வந்து ஒரு அறி வரும். ஆனா அந்த தெப்பத்துல போய் அந்த தண்ணியை வந்து குளிக்கிறதுக்கு மற்ற விஷயத்துக்காக புழங்கினாங்கன்னா அது மேல ஒரு பக்தி கொண்டாங்க. அந்த பக்தி மூலமா அது மேல மதிப்பு இருந்தது, தண்ணியோட மதிப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு மதிப்பு இல்லை. காரணம் என்ன? இன்னைக்கு தெப்பங்கள் வந்து எங்கேயுமே இல்ல, நீர்நிலைகள் இல்ல. அந்த நீர்நிலைகள்லாம் இல்லாத காரணம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அது மேல ஒரு மதிப்பு வைக்காதனாலதான். அந்த மதிப்பு இன்னைக்கு என்ன நடக்குது, நீங்க நிறைய இடங்கள்ல வந்து தெப்பங்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த தெப்பங்கள் அழியாம இருக்கணும்னா நீர்நிலைகள் வந்து ஓடை, அந்த நதிகள்ல வந்து தண்ணி வந்து தூய்மை வரணும், மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு போகணும். அந்த விழிப்புணர்வு கொண்டோம்னா தெப்பங்கள் வந்து மீண்டும் அந்த தூர் உயிர் பெற வைக்கணும். அப்படி உயிர் பெற பெற்றாதான் நீர்நிலைகள் வந்து கட்டாயம் வந்து மதிக்கப்படும். அப்படி மக்கள் இன்னைக்கு மனசுல உருவாக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு ஆடி மாதங்கள்ல நீர்நிலைகள் வந்து வணங்குறாங்க. பல இடங்கள்ல போய் பாதுகாக்கிறதுக்கான வணங்குறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த நிலைன்னா மாறிடுச்சு. மீண்டும் அது மக்கள்கிட்ட புரிய வச்சு நீர்நிலையை பாதுகாக்கணும் அப்படின்றது
1: நம்ம ஒரு இலவு பண்றோம் அப்படின்றத காட்டி, எப்படி பணத்தை நம்ம சேமிப்போமோ அதே போல ஒரு ஆதாரம் தான் நீர்.
2: ஆமா, அதை மதிக்கிறதுக்கு தான் இந்த மாதங்கள்ல பார்த்தா பல நதிகள்ல வந்து வழிபாடு நடக்கும். அந்த வழிபாடு எதுக்குன்னு நம்ம நினைக்கிறோம்னா, நம்மளுக்கு தேவை வணங்குறதா வேணும் அது வந்துருக்காண்டி இல்ல, நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து இந்த வழிபாடை உருவாக்கி இருக்காங்க. அதனால அந்த வழிபாடு வந்து நீர்நிலையை எப்படி பாதுகாக்கணும்ன்றது நம்ம உணர்ந்து செயல்பட்டாலே நம்மளுக்கு நீர் ஆதாரம் கட்டாயம் கிடைக்கும்.
1: ரொம்ப நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. ஒரு பாடலை கேட்கலாம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: That's right.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: That's right.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட்

0: www.mahindra.org.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி
4: யாதுமாகி நின்றாய்
3: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
8: 9444-7215.
9: நம்ம நினைந்திருக்கின்றோம் கோடி பண்படை வானொலியின் 1.5 தேடி வரும் நிகழ்ச்சி. நிறைய நம்மளுடைய நேயர்கள் இருக்காங்க கூட. அதோட சேர்ந்து நீரை எப்படி எல்லாம் சிக்கனமா பயன்படுத்தணும், அடுத்த தலைமுறைக்கு எப்படி அதை பாதுகாப்பா கொண்டு போகணும் அப்படின்றத எனக்கு இங்க நிறைய பேசிட்டு நம்மளோட பேசுவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
10: திருச்சி 21 எல்ஐசி காலனி எஸ் முருகன் டெய்லர்.
9: அதுக்குமாதான் எல்லாத்துக்கும் தெரியும்.
10: உங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் உங்களை இங்க வருதுன்னு கேள்விப்பட்டதும் வண்டியில மணிக்கிட்டு அவ்வளவு தூரம் வந்துட்டேன். 10 கிலோமீட்டர் வண்டியிலயும் வந்துட்டேன். நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது, சிறப்பா நடந்துட்டு இருக்குது.
9: சரிங்க,
10: நல்ல புதுப்பாட்டாலும் போடுங்க.
9: புதுப்பாட்டா வேணுமா? ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு தூரம் தேடி வந்ததுக்கு. உங்களையும் நாங்க பார்த்தோம், குரலை மட்டுமே கேட்டிருக்கோம்.
10: அன்னைக்கு திருச்செங்கோடுக்கும் வந்திருந்தேன், அங்கேயும் ஒளிபரப்புல நல்லா பேசினேன். உங்க ஆமா, அங்கே தேடி வரும் பண்பல பேசினேன்.
9: நன்றிங்க. வணக்கம், உங்க பேர்?
11: வணக்கம். மாப்பா சின்னதுரை, மாவட்ட தலைவர், தமிழக விவசாயிகள் சங்கம், கட்சி சார்பற்ற அமைப்பு.
9: ரொம்ப சந்தோஷம். இந்த நீர் மேலாண்மை அப்படின்றது எப்படிங்க?
11: எப்படி
9: நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணீரை சீக்கிரமா பயன்படுத்தணும். அதெல்லாம் எப்படி நீங்க பண்றீங்க?
11: இந்த ஒரு வாரம் 10 நாளா செய்திகள் வர்றது வந்துன்னா, புவி வெப்பமடைதல் சொல்லி ரொம்ப கடுமையான பாதிப்பு வருவாங்க. இப்ப புவி வந்து வெப்பம் வந்து கூடுதலாவே ஆகிட்டு இருக்கு. அது இயற்கையா எல்லாரும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே நேரத்துல வந்து மக்களும் அக்கறையோட நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிற அக்கறை மக்களுக்கே வேணும், அரச மட்டும் எதிர்பார்க்காமல். அந்தந்த பகுதியில இருக்க மக்கள் நம்ம ஊர்ல இருக்க நீர்நிலைகளை பாதுகாக்கணும். ஆறு, ஏரி, குளங்கள், பாசன வாய்க்கால்கள், கண்மாய் குட்டைகள், அத்தனையும் பாதுகாக்கணுங்கிற அக்கறை, சமூக அக்கறை வாக்களிக்கின்ற மக்களுக்கு வேணும். அப்புறம் இதுல நடக்கலன்னாதான் உள்ளூர்ல இருக்க நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுல மக்கள் அக்கறை இல்லாம, அதாவது கழிவுகளை குப்பை கூடங்களை கொண்டு போய் ஏரியது, பிளாஸ்டிக் குப்பைகளை போடுறது, இது வந்து காய்கறிகளையே கொண்டுட்டு போய் நேரடியா போடுறது, மீன் கழிவுகள், கோழி கழிவுகளை கொண்டுட்டு போய் ஆறுகள், ஏரி குளங்கள்ல கொண்டு போய் போட்டு கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அதை தடுத்து கேட்கும் பொழுது, என் மாதிரி விழிப்புணர்வு உள்ளவங்க நாங்க தடுத்து கேட்கும் பொழுது, அந்த ரோட்ல எல்லாரும் ஏரிக்கை பார்த்துக்கிட்டு தான் போவான வழிய, நான் எல்லாத்துல பேசிட்டு இருந்தோட நான் அரசியல் பேசுறேன், அந்த எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே போறான வழியா, ஏதா இது நியாயம் தான் அவர் கேட்கிறாரு அப்படின்னு

0: கூட நின்று சப்போர்ட்டா வரமாட்டாங்க. நமக்கு ஏன் பொருள் அப்போ இதுதான் அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும். சமூக அக்கறை ஒவ்வொருத்தருக்கும் வேணும். சுயநலத்தோட சொல்றேன் நாங்க, புதுநலம் இல்ல, உனக்கு புதுநலமே வேணும். உன் சுயநலத்துடைய உன்னுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் இந்த இயற்கையை பாதுகாத்து வச்சிருக்காங்க, சுற்றுச்சூழலை பாதுகாத்து வச்சிருக்காங்க. நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு இதை விட்டு செல்ல வேண்டும் என்ற சமூக அக்கறை. படித்தவனும் இருக்கான், படிக்காதவனும் இருக்கான். அங்க பாரு, அப்படியே கௌரவமா பொண்டாட்டிய பின்னாடி ஏறிக்கிட்டு பைக்கில் போக முடியும். அந்த அம்மா அப்படியே ஒரு பூ போட்டுருக்க குப்பையை வீட்டுல இருக்கிற அப்படியே பாலத்துல இருந்து தூக்கி தண்ணியில ஆற்றுக்குள்ள போட்டு போறாங்க. நான் எல்லாத்தமா பேசிட்டு இருக்கோம், கலந்து இல்லாம பேசிடுறேன். அந்த அக்கறை சமூக அக்கறை மக்களுக்கு வரணுங்கிறத
1: தாயனூர் மணிகண்ட ஒன்றிய தலைவரா இருக்கேன். நீரை வந்து பாதுகாக்கணும்னா நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்றாங்க, வர்ற வாக்கியால குப்பையை போடுறது. அது நம்ம விவசாயம் என்ன பண்றாங்கன்னா தண்ணி வரல தண்ணி வரலங்கிறாங்க. தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே அந்த எல்லா மக்கள் போய் அந்த வாக்கையை சுத்தம் பண்ணுவோம், அது ஏதோ சுத்தம் சுத்தம் பண்ற பழக்கமே கிடையாது. தண்ணி வரல தண்ணி வரல போய் அரசாங்கத்தை போய் நம்ம சண்டை போட்டு மட்டும் கட்டிட்டு இருந்தா அது என்ன புண்ணியம்?
2: நாம முதல்ல சரியா
1: நம்ம வந்து வந்து விவசாயம் வந்து விவசாயம் என்ன பண்ண, தண்ணி வரல தண்ணி வரல ரோட்டை போய் மறியல் பண்றது, அரசாங்கத்தை போய் மல்லு கட்டுறது. நம்ம சரியா இருந்தா தானே நம்ம எதுவுமே கட்டுவலா இருக்க முடியும்.
2: அது மாதிரி இந்த பாசன முறைகள் அதெல்லாம் உங்களுக்கு விவசாயிகளுக்கு சொல்லி தரீங்களா? என்ன மாதிரி சொல்லி தரீங்க?
1: அதெல்லாம் நாங்க வந்து மீட்டிங்ல விவசாய கலெக்டருக்கு மீட்டிங் எல்லாம் எல்லாத்துக்குமே ஐயா
3: என்னோட பேரு பெரியநாயகி, சமூக ஆர்வலர். ரொம்ப சுற்றுச்சூழலை நாம தான் கெடுத்து வச்சிருக்கோம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்னோராங்கிற ஒரு அமைப்போட சேர்ந்து கேரி பேக் யூஸ் பண்றதுனால எவ்வளவு டிஃபெக்ட் வரும்னு நாங்க அன்னைக்கே சொன்னோம். அது கடைபிடிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்த எல் நினோவை தடுத்துருக்கலாம். அது எல்லாரும் லூஸ்ல விட்டுட்டாங்க. இன்னைக்கு இயற்கை சீர்கேடுக்கு நாமளே காரணமாயிட்டோம். இது ஒவ்வொருத்தரும் கவனத்துல வச்சு கொண்டு போனா மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும். வரப்போற அழிவுல இருந்து நம்மளை நாமே காப்போம்.
2: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
3: நான் புங்கனூர், திருச்சி மாவட்டம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார், என் பேர் வந்து கௌசல்யா, நான் திண்டுக்கல்ல இருந்து வர்றேன். இப்போ வந்து எல்நில மாற்றத்தை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் வந்து நம்ம அந்த எல்நில காலநிலை மாற்றத்துக்கு காரணமா இருக்கும். ஏன்னா பைக்கு அதுக்கடுத்து நிறைய வந்து வீட்டுல ஏசி அந்த மாதிரி நிறைய ஃப்ரிட்ஜ் எல்லாம் யூஸ் பண்ணாலும்தான் பூமி வெப்பம் அடைஞ்சு அந்த மாதிரி வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம வந்து நம்ம புனித நதி, புனித நதி நிறைய நதி சொல்றோம். ஆனா அந்த புனித நிலத்துல நம்ம ஒவ்வொரு மனிதன் போய் ட்ரெஸ்ஸோ இல்ல நிறைய அந்த கழிவு எல்லாத்தையும் சேர வைக்கிறோம். அப்ப என்ன சொன்னா, கவர்மெண்ட் தான் எதுவுமே பாக்க முடியும். கவர்மெண்ட்ல இருந்த குற்றமே சொல்ல முடியாது. நம்ம முத வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் அந்த குப்பையோ இல்ல அந்த துணியவோ இடமோ போடாம இருக்கணும். அதே மாதிரி குப்பையும் போய் வந்து நம்ம அதுல கொட்டவும் கூடாது. ஏன்னா வந்து அந்த தண்ணி தான் வந்து விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்றோம். குடிக்கவும் ஏற்றது நம்ம அந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப நம்ம அதுல போய் நம்மளே வந்து அசுத்தம் பண்ணும் போது நமக்கு தான். அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, சுத்தம் பண்றதுக்கு கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னும் போது கவர்மெண்ட்ல எதுவும் தப்பு எதுவுமே இல்லையா? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. இப்போ ஒவ்வொரு மனிதனும் வந்து தண்ணியை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன், நீரின்ற அமையாத உழவு சொல்றாங்க. அதனால நீரை வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும்.
2: ரொம்ப சிறப்பா நல்லா சொன்னீங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: வணக்கம், எனது பேர் பிரகாஷ், நான் சமூக ஆர்வலர். நான் நிலக்கோட்டை பகுதியில இருந்து வரேன். எங்களுடைய பகுதியில வந்து வைகை நதியை பாதுகாக்கிறதுக்காக நாங்க வைகை அறக்கட்டளை மூலமாகவும் வைகை பாதுகாப்பு மக்கள் இயக்கம் மூலமாகவும் பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 2 நாள் பயிற்சி வந்து இங்க இந்த சுகாதாரத்தை பத்தி நாங்க நிறைய பயிற்சிகள், தண்ணீர் சேமிப்பை பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த சுகாதாரத்தை பத்தி மெயினா வந்து பார்க்கும் பொழுது நதிநீரை ஒற்றி சுகாதாரம் இல்லை. முதல் வந்து சுகாதாரம்ன்றது தன் சுத்தம் அப்படின்னு பார்க்கணும். தன் சுத்தம் சரியா இருந்தாதான் அடுத்த சுத்தம் வர முடியும். இந்த தன் சுத்தத்தை வந்து நம்ம குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா பிறக்கிற குழந்தைய சுகாதாரமான குடிநீரை வந்து குடிப்பதில்லை. அப்ப குடிநீர்ல வந்து நிலத்துல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கெமிக்கல் நம்ம போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கெமிக்கல் நீர்ல வந்து கலக்குது. அந்த நீர் வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவர்களுக்கு அனைத்துமே பாதிக்குது. முதல் பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வயதுகள் கூட இருந்துச்சு, இறப்பினுடைய வயது கூட இருந்துச்சு. இப்ப வந்து எப்ப இறக்கணும்னு யாருக்குமே தெரியல. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீரை சரியா நம்ம பயன்படுத்தல, சுகாதாரத்தை சரியா பயன்படுத்தல. பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 50 குழந்தைகள் இருக்காங்கன்னா ஒரு கழிப்பறை கூட, அவங்களுக்கு 50 குழந்தைகளுக்கு ஒரு கழிப்பிடம் இதை கூட இல்ல. 300 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பாத்ரூம் தான் இருக்கு. பத்து நிமிஷம் நீங்க டைம்.

0: பிரேக் விடுறாங்க. அந்த 10 நிமிஷம் அந்த பிள்ளையை அந்த பாத்ரூமை பயன்படுத்த முடியல. இப்படிமான சுகாதாரங்கள் கேடுகள் வந்து பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளாக இருக்கு. அதே மாதிரி நீரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை வேளாண்மையை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். விவசாயத்துல நிறைய கெமிக்கல்களை நம்ம கொண்டு வந்து நிலத்தை வந்து மலடாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதை வந்து விவசாய சங்கங்கள் வந்து நிறைய அந்த இயற்கை விவசாயத்துக்கு முன்னெடுக்கிறாங்க. அப்ப நம்மளும் வந்து முன்னெடுக்கணும். அதே போல நம்ம முன்னாடி எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி புனித தலங்களை நீங்க வந்து புனித தலங்களுக்கு சாமி கும்பிட தான் போறீங்க, அங்க போய் உங்க பாவங்களை சம்பாரிச்சிருவாங்க, குப்பைகளை அங்க போடாதீங்க. நான் வீட்டுல வந்து சாமிக்கு மாலை போட்டேன், அந்த மாலையை வந்து நான் ஆத்துலதான் போடணும், நான் வந்து ஒரு இதுலதான் போடணும் அப்படின்றப்ப அது வந்து உங்களுக்கு வந்து கேடாயிருது. அந்த துணி மக்காது, இந்த பிளாஸ்டிக் பை மக்காது, நம்ம எல்லாமே நம்ம வாய்க்கிலேயே பேசுறோம். ஆனா வந்து யாருமே அந்த பாலித்தீன் பயன்பாடை வந்து டெய்லி பயன்படுத்தாத ஆள் கிடையாது. இப்ப பாலித்தீன் பயன்பாடை பத்தி பேசினா மட்டும் பத்தாது, நம்ம மஞ்சப்பை மீண்டும் மஞ்சப்பைனா கையில ஒரு மஞ்சப்பை கையில வச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை முதல்ல நம்மள இருந்து தொடங்கணும். நன்றி.
1: சிறப்புங்கண்ணா, ரொம்ப நல்லா அழகா சொன்னீங்க. எப்படி எல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு தருணத்துல என்னமா பாடல் கேட்கலாம். சரி, விவசாயி படத்துல ஒரு நல்ல
2: பார்த்து நாளும் விதை விதைக்கணும் அந்த பாட்டு.
3: நாட்டு மக்கள் பணங்களிலே
2: நாணயத்தை விதைக்கணும்.
1: நம்ம சொன்னதெல்லாம் நாட்டு மக்கள் எல்லாம் செய்ய வேண்டியது பாடலை கேட்கலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல

0: பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit
2: நாம் அனைத்திருக்கின்றோம். கோடிப்பன் படை வானொலி 100.5 தேடி வரும் பண்படை நிகழ்ச்சியை பற்றி ரொம்ப முக்கியமானது நீர். நீரை எப்படிதான் பாதுகாக்கணும் பற்றி பேசியிருக்கோம். இப்போ தேடி வரும் பண்படையில் ஒரு நல்ல தருணம், வெவ்வேறு பகுதிகள் இருந்தாலும் நிறைய பேசியிருக்கோம். வணக்கம்,
3: என்னோட நேம் நெல்சன். இன்னைக்கு நீரின்றி அடையா அமையாது உலகு, ஏன்னா நீருங்க ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. அந்த நீரை நம்ம பாதுகாக்கணும்னா இன்கேஸ் அந்த காலத்துல பண்ணுமே, அந்த நீர் நிலையங்களை வந்து நம்ம பராமரிக்கணும் முதல்ல. ஏன்னா நமக்கு போதுமானதுக்கு அளவுக்கான அதிகமான நீர் தான் நமக்கு

0: 7 1 2 3 4 5 or visit www.mahindra.org.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடி பண்பலை வானொலி 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை பற்றி. ரொம்ப முக்கியமானது நீர், நீரை எப்படிதான் பாதுகாக்கணும் பற்றி பேசியிருக்கோம். இப்போ தேடி வரும் பண்பலையில் ஒரு நல்ல தருணம், வெவ்வேறு பகுதிகள் இருந்தாலும் நிறைய பேசியிருக்கோம். வணக்கம்,
2: என்னுடைய நேம் நெல்சன். இன்னைக்கு நீரின்றி அலையா அமையாது உலகு, ஏன்னா நீருங்க ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. அந்த நீரை நம்ம பாதுகாக்கணும்னா இன்கேஸ் அந்த காலத்துல பண்ணுமே, அந்த நீர் நிலையங்களை வந்து நம்ம பராமரிக்கணும் முதல்ல. ஏன்னா நமக்கு போதுமானதுக்கு அளவுக்கான அதிகமான நீர் தான் நமக்கு வருது இயற்கை மூலியமா. அந்த நீரை நம்ம கரெக்டான ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் பட்சத்தில் அதை நம்ம சரியா நம்ம பயன்படுத்திக்கலாம்.
3: ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா பேசுங்க. வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
4: வரதன்.
3: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: இது கரூர் மாவட்டம்.
3: சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம்,
3: உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் கமலன் சார், விழுப்புரம் மாவட்டம்.
3: எந்த ஊருங்க? விழுப்புரத்துல.
6: மங்களம். சிட்டியில வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஆறு குளம் ஏரிகளை வந்து அடிச்சு வீடு கட்டுறாங்க, மரம் வளர்க்கறது ரொம்ப கம்மி, அதனால அங்க தண்ணி தட்டுப்பாடு வருது. அந்த பிரச்சனை ஏன் கிராமத்துல வருதுன்னு சொன்னா, கிராமத்துல இருக்க நம்ம தான் எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டிய நாம மரத்தங்களை வெட்டி விற்கிறாங்க. காடுகளை அழிக்க அழிக்க நமக்கு தண்ணீர் வளம் குறையுது, நம்ம தண்ணி தட்டுப்பாடு அதிகமா அதிகரிக்குது.
3: சொன்னீங்க நல்ல மரம் நடணும் அப்படின்னு சொல்றீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
7: வணக்கம் சார், நான் மதுரையில இருந்து வரேன். என் பேர் சிவகாமா சுந்தரி. என்னோட ட்ரஸ்ட் வந்து கேன்சரோட ரிலேட்டிவ் தான் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம நீர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல வந்து இன்னைக்கு நாங்கள் ப்ரோக்ராம் வந்து நல்ல விதத்துல நாங்கள் பயன்படுத்திருக்கோம். நீங்க கடல் வந்து அழியிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் அந்த கழிவு பொருட்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்டை மட்டும்தான் ஒரு குறிக்கோளா சொல்றோம் இவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து மக்கள் வந்து கரெக்டா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பிளாஸ்டிக் நம்ம ஊரை தாண்டி நீங்க போய் ஊட்டிக்கு போனீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து தவிர்க்கிறாங்க. சில்வர் பாட்டில்தான்
3: பயன்படுத்தணும்.
7: எங்களுக்கு வந்து ஊட்டிக்கு ரீசெண்டா போனப்ப ப்ரோக்ராம் போனப்ப, அப்ப நம்ம வந்து சுத்தி இருக்கிற நம்ம கிராமத்தை மக்கள் முதல்ல நம்ம விழிப்புணர்வு வந்தாதான் அடுத்தவங்க வந்து நீங்க குறை சொல்லலாம். நம்ம கிட்டே அவங்க ஒரு இது இருக்கு, இது ஒண்ணு. செகண்ட் வந்து தண்ணி இல்ல, தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. இது ஒரே ஒரு விஷயம் கரெக்டா சொல்லிக்கிறோம். பனைமரத்தை வந்து எங்க வைக்கிறீங்களோ அங்க நீர் தன்மை அதிகமாக இருக்கும். தயவு செய்து எல்லாத்தையும் பனைமரத்தோட விதைகள் வந்து நிறைய கிடைக்குது, அதை வந்து நீங்க வந்து வைக்கலாம். வேப்ப மரத்துல வந்து ஒரே ஒரு விஷயம் சார், வேப்ப மரத்துல அதே மாதிரி வேப்ப மரத்துல தேம்பு மரம் இது ரெண்டுமே வச்சீங்கன்னா தண்ணி நீர் வந்துச்சோ எங்கேயுமே குறையாம.
3: ரொம்ப நன்றிங்க, சொல்லிடலாம்.
8: அதாவது நம்ம இவ்வளவு சகோதரிகள் எல்லாம் ரொம்ப அருமையா எல்லாருமே நல்லா பேசுனாங்க. கொடைக்கானல்ல எப்படி ஒவ்வொரு மரத்துல இருந்து நீர் வடியுதோ அது போல ஒரு சிறப்பான நிகழ்ச்சி கொடுத்த நமது கோடை பண்பலைக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம்.
3: நன்றிங்கய்யா.
9: திருச்சி 21 எல்எஸ்சி காலனி ஏசம்பருக்கு டெய்லர், உங்களை தேடி வந்ததுக்கு மிக்க நன்றி.
3: நன்றிங்கய்யா, சிறப்பாக நிலையம் திரும்புகிறோம். என்னுடன் ஆர் சிவகுமார், கே எஸ் கார். நன்றி, வணக்கம். நேர்கள
0: இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: சேதாரம் இல்லாத வாழ்வுக்கு ஆதாரமாக திகழ்வது நீரே என்பதை இன்றைய தேடி வரும் பண்பலை அழகாக சொல்லி சென்றது. நேயர்களை சந்தித்து நிலையம் திரும்புகிறார் கே எஸ் கார்த்திக் அவர்கள்.

இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடர இருக்கிறது. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் யாதுமாகி. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பான பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தால் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீட் உள்ளிட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO உருவாக்கிய குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. தாம்பரம் தென்காசி இடையே வரும் 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயில் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும். மறு மார்க்கத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை தென்காசியிலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் குறுவை பருவ தோட்டக்கலை பயிர் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திரு மணீஷ் நரணவரே கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமப்பகுதியில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டியுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மஸ்கட்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷையும் மகளிர் பிரிவில் கஜகஸ்தானையும் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: வழங்கும் யாதுமாகி
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை, எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் யாதுமாகி. யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
6: வணக்கம் நேர்களே, வணக்கம் தோழிகளே. மீண்டும் ஒரு யாதுமாகி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் நம்மோடு பயணிக்க இருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வீராணம் ஏரி அமைந்துள்ள மிக அழகான மிக சிறிய கிராமத்தில் பிறந்தவர். அங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படித்து, பிறகு தேசிய அளவிலான போட்டி ஒன்றில் வெற்றி பெற்றதன் காரணமாக
7: 9ஆம் வகுப்பிலிருந்து ஊக்கத்தொகையாக வருடம் ஒன்றிற்கு 35,000 ரூபாய் அக்காலத்திலேயே பெற்றவர்.
6: பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரியில் இளங்கலையில் வேதியியல் படிப்பை முடித்து, பிறகு சென்னை சட்டக்கல்லூரியில் சட்ட படிப்பு முடித்து, வழக்கறிஞர் தொழிலை கடலூரில் தொடங்கினார். மாவட்ட நீதிமன்றத்தில் இளநிலை வழக்கறிஞராக தொழிலை செய்யும் போது மூத்த வழக்கறிஞர் இவருக்கு ஒரு மிக சிறந்த வாய்ப்பை வழங்கினார். உங்களுக்கு எந்தெந்த வழக்குகளை எடுத்து நடத்த முடியுமோ அத்தனை வழக்குகளையும் நீங்கள் நடத்தலாம், உங்களால் முடியாது என்றால் மட்டும் எனக்கு கூறுங்கள் என்றார் அந்த மூத்த அரசு வழக்கறிஞரான சுந்தரம் அவர்கள். எந்த வழக்கையும் முடியாது என்று சொல்லிவிடக் கூடாது என்று இரவெல்லாம் படித்து அத்தனை வழக்குகளையும் திறம்பட நடத்தி பாராட்டும் பெற்றார் நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் நீதியரசர் எஸ் விமலா அவர்கள். வழக்கறிஞராக இருந்தபோது, வழக்கறிஞர் தொழில் என்பது செய்வது அல்ல வாழ்வது என்ற கோட்பாட்டை தன்னகத்தே கொண்டவர். வழக்கில் சான்றுகளை, அதாவது எவிடன்ஸை எப்படி வரிசையாக வழங்குவது, எந்த மொழியை பின்பற்றுவது, நீதிபதி இடையில் ஒரு கேள்வி கேட்டால் ஏன் இந்த கேள்வியை கேட்கின்றார் என்று நீதிபதியின் மனோநிலையை புரிந்து கொண்டு பதிலளிப்பது போன்றவற்றை மிக துல்லியமாக கற்றறிந்தார் வழக்கறிஞர் பணியில் இருக்கும் பொழுது. பிறகு 2 பணியிடங்கள் காலியாக இருந்த மாவட்ட நீதிபதிகளுக்கான நேரடி தேர்வில் சுமார் 300 to 400 பேர் கலந்து கொண்டனர். இவரது திறமையால் மாவட்ட நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீதித்துறையில் இவர் ஆற்றும் பணியை பார்த்து முதன் முதலில் தொடங்கப்பட்ட மகளிருக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் மகளிர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தமிழ்நாடு நீதித்துறை பயிலரங்கத்தில் பணியாற்றிய இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதி என்ற உயர்ந்த நிலையை 2013ஆம் ஆண்டு அடைந்து, பல்வேறு வழக்குகளில் சட்டம் நீதி இரண்டையும் சிறப்பாக கையாண்டு மனிதநேயத்தோடு தீர்ப்புகளை வழங்கினார் இன்றைய நமது சிறப்பு விருந்தினரான மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். இவரது மகன் விவேக் வேல்முருகன் அவர்கள் பல வெற்றி பாடல்களை நமக்கு தந்த திரைப்பட பாடலாசிரியர். நீதியரசர் எஸ் விமலா அவர்கள் சர்வதேச நீதி நாளான July 17 நமது யாதுமாகி நிகழ்ச்சிக்கு பிரத்யேகமான ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார். அதில் நீதி குறித்து பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டியவை குறித்தும், வாதாடுவதற்கு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு நீதிமன்றம் எவ்வகையில் உதவுகிறது என்பதை குறித்தும், சட்டம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன என்பது குறித்தும் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு வழங்கியிருந்தார். தொடர்ந்து இந்த வாரமும் நமது யாதுமாகி நிகழ்ச்சியில் சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்கு காத்திருக்கின்றார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக

0: நிகழ்ச்சி மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். நிறைய தீர்ப்புகள் வந்து மனிதாபிமான அடிப்படையில இங்க வழங்கியிருக்கீங்க. இந்த நேரத்துல ஒரு கேள்வி எனக்கு தோணுது மேம், வாதாடுறதுக்கோ அல்லது உதவி செய்யறதுக்கோ யாருமே வரல, இது மாதிரி யாராவது ஒருத்தர் தனிச்சு விடப்பட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி நீதித்துறையை அணுகிறது அவங்க?
2: இந்த கேள்வி மிக சரியான கேள்வி. நீங்க சொல்ற மாதிரி வழக்கறிஞர்கள் உதவி இல்லாமலோ இல்ல செலவு பண்ண முடியாமலோ அப்படி இருக்கிறவங்களுக்கு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் இருக்கு. இலவச சட்ட உதவின்னு அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப கூட அந்த இலவசங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்த நிதி இல்லை அப்படிங்கறதுக்காக நீதி கிடைக்காம போயிடக்கூடாது, வசதி இல்லை அப்படிங்கறதுக்காக ஒரு வழக்கறிஞர் இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட வருமானத்துக்கு கீழே இருக்கிறவங்க பெண்கள் அந்த மலையிட்ட வாழ் மக்கள் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் அவங்களுக்கு சட்ட உதவி தேவைன்னா நீதிமன்றத்துக்கு போறதுக்கு நீதி கேட்கறதுக்கு ஒரு உதவி வேணும்னா அவங்க போய் அந்த அத்தாரிட்டி அணுகி எங்களுக்கு இந்த மாதிரி சட்ட உதவி வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அரசாங்கம் அரசாங்க செலவில் அவங்களுக்கு வழக்கறிஞர் நடக்க போகிற அநீதிக்கான ஒரு அச்சாரம் யோசிக்க முடியும். இப்ப அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பொது நல வழக்குகள் அப்படின்னு சொல்லி, அதுல ஒரு சாதாரண குடிமகன் ஒரு பாதிப்பு இருந்தா கூட அதை வந்து அந்த பொதுநலன் இன்வால்வ் ஆகும் போது அதை எல்லாருக்காகவும் சேர்த்து பொதுநல வழக்கா நேரடியாக உச்ச நீதிமன்றத்துல நீங்க தாக்கல் செய்ய முடியும். இப்போ இது வந்து சாதாரண ஒரு போஸ்ட் கார்டு, அந்த போஸ்ட் கார்டை கூட உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு பொதுநல வழக்கா எடுத்து அதுக்கெல்லாம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பகல்பூர் பிளைண்டிங் கேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பீகார்ல வந்து அங்கிருந்து இருந்த ஜெயில நீண்ட நாட்களாக இருந்த சிறைவாசிகள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள்ங்கிறது கம்ப்ளைண்ட். என்னன்னா அங்க கண்ணுல வந்து ஊசிய வச்சு குத்தி ஆசிட ஊட்டி அவங்களுக்கு நிரந்தரமா அந்த கண்ணு ஃபங்க்ஷன் பண்ணாத அளவுக்கு எல்லாம் ஒரு கொடுமை நடக்கும். அந்த கொடுமைய ஒரு போஸ்ட் கார்டு மூலமா அது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வருது, இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி. அது வந்து உனக்கு பெட்டிஷன் இல்ல, இந்த ஃபார்மேட்ல இல்ல, இத்தனை பேஜ்ல இல்ல, ஸ்டாம்ப் இல்ல, எதையுமே உச்ச நீதிமன்றம் கேட்கல, உடனடியாக அது வந்து ஒரு பொதுநல வழக்கா எடுத்து அதுக்கான ஒரு நிவாரணத்தை உடனடியாக உச்ச நீதிமன்றம் வழங்கி. இந்த மாதிரி வந்து பொதுநல வழக்குகள் போடுறது மூலமாகவும் நம்ம அவங்களோட பிரச்சனைகளை கொண்டு போகலாம். அதையும் தவிர இப்ப இந்த ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிபரலைஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னு சொன்னா முன்னாடி எல்லாம் வந்து யாருக்கு பாதிப்பு உண்டோ லோக்கல் ஸ்டாண்டேன்னு சொல்லுவாங்க, அவங்க மட்டும்தான் கோர்ட்டுக்கு போக முடியும், அவங்கதான் அவங்க வழக்கை நடத்தணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்ப அந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின் கீழே ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த குடும்பத்தை விட்டு வெளியில வந்து அவங்க பிரச்சனையே சொல்ல முடியல அப்படின்னா அவங்களுக்கு பதிலா வேற ஒருத்தவங்க கூட வழக்கு தொடர முடியும். அதுக்காக ஒரு சட்ட வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால யாருக்கும் வந்து நீதி இல்லாம போயிடுங்கிற அந்த சூழ்நிலையே இல்லை. ஏதாவது ஒரு வகையில யார் மூலமாகவாவது நம் நீதிமன்றத்தை நம்ம கண்டிப்பா அணுகும்.
1: இப்ப ஒரு வழக்கு போட்டுட்டாங்க, பொதுநல வழக்கு போட்டுட்டாங்க அப்படின்னா அதற்காக யாராவது நம்மள தண்டிச்சிடுவாங்களோ, ஏன் இது இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட ஒரு பயம் இருக்கே மேடம், அது எப்படி நீதித்துறை பார்க்குது?
2: பொதுநல வழக்கு அப்படின்னா உண்மையாவே அது வந்து பொது நலன் சம்பந்தப்பட்ட வழக்குன்னா நீதிமன்றங்கள் எந்த காலத்திலயும் தயங்கினதே இல்லை நிவாரணம் கொடுக்கறதுக்கு. அந்த பொது நல வழக்குல வேற ஏதாவது இன்டைரக்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தங்களால வந்து அவங்க வந்தா இது என்ன நியாயம் எப்படி வந்தாங்க அவங்க கோர்ட்டுக்குன்னு அப்படின்னு கேட்டுருவாங்களோங்கிறதுக்காக அவங்களுக்கு பதிலா இவங்க வர்றது. அந்த மாதிரி வழக்குலதான் வந்து நீதிமன்றங்கள் இதுல என்ன இருக்கு, இதுக்கு எதுக்கு நீங்க வந்தீங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க ஏன் வர முடியல, அந்த மாதிரி கேள்விகள் தான் சில சமயத்துல எப்பயாவது எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல வரும். ஆனா பொதுவா பயன்பாடு வந்து பொதுநல வழக்குகள் சரியான காரணங்களுக்காக தான் போடுறாங்க. ஒன்னு ரெண்டு அந்த மாதிரியும் வரும், தவறான நோக்கத்தில் தவறான அணுகுமுறை வர்ற வழக்குகளும் உண்டு.
1: பயப்பட தேவையில்லை, ஒருவர் பொதுநல வழக்கு போட போறாரு அப்படின்னா அது வந்து மக்களுக்காக ஒரு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்திற்காக எடுத்துட்டு வராரு, அதனால பயந்து போய் எதுவும் செய்யணும்ன்றது இல்ல. அதே மாதிரி குடும்பத்திலயோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கொடுமை நடக்குது, பிரச்சனை இருக்குது, நேரடியா வந்து ஆஜராக முடியல, கேஸ் தொடர முடியல அப்படின்னா, சட்டத்தை அணுக முடியல அப்படின்னா, அவர்களுக்காக மற்றவர்கள் வந்து வழக்கு தொடுறாங்க அப்படின்னாலும் முழுமையான பாதுகாப்புங்கிறது கிடைக்கும் அப்படிதானே மேம்?
2: நீங்க சொல்றதுல ஒரே சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு. பொதுவாக பயம்தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு வழக்கு தொடரணும் முடியல அப்படின்னா அவங்களுக்கு பதிலா இன்னொருத்தங்க போடலாம் அப்படிங்கறதெல்லாம் எந்த சட்டத்தின் கீழே அவங்க வழக்கு போடுறாங்களோ அந்தந்த சட்டத்திலேயே வந்து, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் பாதுகாப்பு அலுவலர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சர்வீஸ் ப்ரொவைடர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இவங்களுக்காக அவங்க போகலாம். ஆனா ஒரு சில வழக்குகள்ல இப்ப சப்போஸ் வந்து ஒரு பாக பிரிவினைன்னு வச்சுக்காங்க,

0: ஒரு சொத்து வந்து நாலு பேர் இருக்காங்க, நாலு பேருக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்கு, அவங்களால பிரிச்சுக்க முடியல, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க தான் போகணும் போறதுக்கு. ஏன்னா அதுல ஒன்றும் அவசரமும் இல்ல, அவசியமும் இல்ல, மத்தவங்க போறதுக்கான ரெண்டுமே அங்க இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த வழக்கு அவங்க போட்டுதான் அவங்க கேட்டுக்கணும். அது கூட ஒரு சுச்சுவேஷன் எப்படி வரும்னா, அவங்களால சே வயசாயிட்டு எனக்கு போக முடியல அப்படின்னா, நான் ஒரு பவர் ஆஃப் அட்டானி, நானும் இந்த வழக்கை நடத்துவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, யார் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்க போய் அந்த வழக்கை போடலாம் கோர்ட்ல. அதுக்கு கூட வழி இருக்கு. சட்டத்திலே நேரடியா உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வழக்கு போடலாம்னு இல்லைனாலும், உங்களுக்கு அவசியம் இருக்கு, உங்க பர்டிகுலரா உங்களுக்குள்ள சூழ்நிலை உங்களால போக முடியல, உங்களுக்கு கோர்ட் தெரியாது, உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியாது, அட்வொகேட் தெரியாது, என்னால நடக்க முடியல, என்னால டிராவல் பண்ண முடியல, பல காரணங்கள் இருக்கலாம், பர்சனலா ஒருத்தவங்க கோர்ட்டுக்கு போறது, அந்த மாதிரி கேஸ்ல உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு அதிகார பத்திரம் கொடுத்து அவர்கள் மூலமாக வழக்கு நடத்தலாம்.
1: நிதி இல்லை என்பதற்காக நீதி கிடைக்காமல் போய்விடக்கூடாது. சட்ட உதவி தேவை என்று அணுகினால் உதவி கிடைக்கும் என்றும் பொதுநல வழக்கிற்காக ஒரு உதாரணத்தை கூறியும் நமக்கு விளக்கினார். பாகல்பூர் கண் குருடாக்குதல் வழக்கு, அதாவது பாகல்பூர் பிளைண்டிங் கேஸ், உச்சநீதிமன்றத்தை ஒரு அஞ்சல் அட்டை வழியாக அணுகியதை வைத்து பொதுநல வழக்கு எடுத்து விசாரித்து தீர்ப்பு வழங்கியதை மிக சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். இன்னும் பல்வேறு சட்ட விளக்கங்களை பெறலாம். நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்களின் மகன் விவேக் வேல்முருகன் அவர்களின் பாடலை கேட்டு சுவைத்துவிட்டு

0: கோடைப்பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் யாதுமாகி.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
7: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
8: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
9: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
8: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்,
9: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்.
8: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
11: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 944-33-72151.
15: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
16: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
17: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் 6

0: சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
10: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
9: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
10: அப்படியா?
9: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
10: அப்போ இப்பவே போலாம்.
11: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
12: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள்.
1: பொதுநல வழக்கு எப்படி போடுவது? ஒரு முக்கிய காரணத்திற்காக அல்லது தன்னால் வழக்கு நடத்த முடியவில்லை என்றால் அதிகார பத்திரம் கொடுத்து வழக்கு நடத்தும் வசதியும் சட்டத்தில் இருக்கின்றது என்று விளக்கியிருக்கின்றார் நமது சிறப்பு விருந்தினர் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். தொடர்ந்து இணைவோம் நேர்களே.
2: இந்திய நீதித்துறை பார்க்கும் போது உலகத்திலே மிகப்பெரிய நீதித்துறையில ஒன்று. இதனுடைய பலம் என்ன அப்படிங்கறத நீங்க நினைக்கிறீங்க?
3: இதனுடைய மிகப்பெரிய பலம் வந்து சட்டத்தினுடைய சமத்துவம், சுதந்திரம், இதெல்லாம் தான் வந்து மிகப்பெரிய நீதித்துறைன்னு சொல்றதுக்கு. இப்ப பொதுவாவே வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர் சட்டம் ஏற்றுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் அதை நிறைவேற்றுவாங்க. இந்த சட்டம் எப்படி இருக்குன்னு விளக்கத்தை நீதித்துறை கொடுப்பாங்க. இந்த மூணுமே செப்பரேட் டிவிஷன். இதுல யாரும் யாரோட ஜூரிசிக்ஷன் இன்டர்பியர் பண்ண மாட்டாங்க. அதோட இல்ல, இது வந்து நீதித்துறையினுடைய சுதந்திரம் அப்படின்னா நீதித்துறை இது வந்து அல்டிமேட். அதுல யாரும் வந்து அவங்க சுதந்திரமா செயல்படுறதுல யாருமே எந்த விதத்திலையும் அவர்கள் அதை குறுக்கீடும் செய்ய முடியாது, வரவும் முடியாது. இவர்கள் நினைத்தால் அங்க அரசாங்கம் இயற்றக்கூடிய சட்டம் எல்லாம் அடிப்படை சட்டத்தை பாதுகாக்கிறதா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இவர்கள் சட்டம் இயற்றுகிறார்களா என்பதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி அரசினுடைய எந்த நடவடிக்கையும் அரசியலமைப்பு எதிரா இருந்ததுன்னா அதை ஆய்வு செய்து தேவையானால் ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் கூட இந்த நீதித்துறைக்கு இருக்கு. அதனால இந்த சட்டத்தினுடைய ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய பலம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிற சமத்துவம் கோட்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அடுத்த ஒரு பெரிய பலம். அது ஏழையும் பணக்காரனும் சமம் தான், நீங்களும் நானும் சமம் தான், எல்லாருமே சட்டத்தின் முன்னால எல்லாரும் ஒண்ணுதான். தவறு செய்தோம் என்ன ஒரு கோர்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுன்னா கோர்ட் நினைச்சா யார வேணாலும் சம்மன் பண்ணி எல்லாம் அவங்க எல்லாம் விசாரிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி கோர்ட் சொல்லுவோம் இல்லையா, அது அதையும் தவிர இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா பொதுநல வழக்குகள். என்னால முடியல, பிரச்சனை இருக்கு. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டு விமன் அட் ஒர்க் பிளேஸ் பிரிவென்ஷன் ப்ரொடெக்ஷன் ப்ரொஹிபிஷன் அந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்ட் கூட ஒரு பொதுநல வழக்கின் மூலமா வந்துதான் அதுல ஒரு டைரக்ஷன் கொடுத்து

0: அது மூலமா தான் நமக்கு அந்த ஆக்டே கிடைச்சிது. அந்த மாதிரி சில பொதுநல வழக்குகள்லாம் வந்து அல்டிமேட்டா ஒரு சட்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. இதெல்லாம் நம்முடைய நீதித்துறையினுடைய அசைக்க முடியாத, மற்றவர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு உதாரணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீதித்துறை பலம் உள்ளதாகவும் இருக்கு, சிறப்பாகவும் இருக்கு.
1: சட்டம் அனைவருக்குமே சமம் அப்படிங்கிறதுக்கு எல்லா நேரங்கள்லயுமே எல்லா காலகட்டத்திலயுமே எல்லா வழக்குகள்லயுமே அப்படிதான் கையாளுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க மேம். கேட்க கேட்க என்ன தோணுது அப்படின்னா, இவ்வளவு வசதிகள் இருக்கா, இவ்வளவு இலகுவா இருக்கா அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க பேசுறது பெண்களுக்கான ஒரு விஷயத்த பத்தி சொன்னீங்க. இப்ப பெண்களுக்கு எதிரான குடும்பத்துல ஏற்படக்கூடிய வன்முறைகளாக இருக்கலாம், பணியிடங்கள்ல ஏற்படக்கூடிய தொல்லைகளாக இருக்கலாம், இணைய வழி குற்றங்களும் இருக்கலாம். இந்த குற்றங்களுக்கு எல்லாத்துக்குமே பெண்கள் வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம அணுகலாம் அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அச்சம் இருக்குது. இதை தவிர்த்து எப்படி அவங்க புகார் கொடுக்க வரலாம்?
0: பெண்களுக்கு நான் முக்கியமா என்ன சொல்வேன் அப்படின்னா, மௌனம் வந்து எதுக்குமே ஒரு தீர்வு கிடையாது. இப்ப வந்து ரீசெண்டா வந்து நீங்க நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, திருமணமான பெண்களில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பெண்களினுடைய சதவிகிதம் இந்தியாவில அதிகமா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வந்து. ஏன் வந்து திருமணம் செய்து கொண்டு அடுத்த தலைமுறை உருவாக்குகிறேன்னு போறவங்க எல்லாம் எதுக்கு ஏன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போக வேண்டும்? எல்லாத்தையும் வந்து சமுதாயம் என்ன சொல்லும், வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, நண்பர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் மனசுல வச்சுட்டு அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னு நினைக்காம இவங்க மௌனமா இருக்கிறது தான் இவங்களுடைய முதல் பிரச்சனை. சட்டம் வந்து எல்லா விதத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் யோசிச்சு யோசிச்சு அவங்க ஒரு உதவி எல்லாம் நமக்கு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெண்கள் எந்த நிலையில இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அவசரமா ஒரு உதவி வேணும்னா அதனுடைய எண் வந்து 181, இணைய குற்றங்களுக்கு 1930 1930. அதே மாதிரி இணைய குற்றங்கள்ல வந்து பதிவு செய்யணும் அப்படின்னா cybercrime.gov.in. குழந்தைகளுக்கு உதவி வேணும்னா 1098. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்து வச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி தருவாங்கிறத அப்பப்ப சொல்றாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு அதிகாரி வேணுமா, வசிப்பிட உரிமை வேணுமா, இழப்பீடு வேணுமா, உங்களுக்கு வந்து குடும்ப வன்முறை செய்யக்கூடாது என்று உத்தரவு வேணுமா, நீங்க யார் யார அணுகணும் அப்படிங்கறதுலாம் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005 வந்தது. அதுல எல்லா விதமான பாசிபிளா ஒரு பொண்ணுக்கு என்னென்ன மாதிரி அபியூஸ் வரும், பிசிக்கல் அபியூஸ், அதாவது உடல் ரீதியான வன்முறை, மன ரீதியான வன்முறை, உளவியல் ரீதியான வன்முறை, பொருளாதார ரீதியான வன்முறை, இந்த மாதிரி இத்தனை வன்முறைகளையும் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி எந்தெந்த வன்முறைக்கு எந்த நிவாரணம் உங்களுக்கு உண்டு, நீங்கள் இதற்கு யாரை அணுக வேண்டும், எப்படி அணுக வேண்டும், எப்ப நிவாரணம் கிடைக்கும், இவ்வளவும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா சட்டத்திலயும் வந்து உங்களுக்கு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இவங்க பயப்படாம முதல்ல அவங்களை பத்தி அவங்க யோசிக்கட்டும், அவங்க பிரச்சனைக்கு அவங்க தீர்வு காணட்டும், அப்புறமா மத்தவங்க என்ன யோசிப்பாங்கிறதெல்லாம் பாத்துக்கலாம். ஒரு கேஸ்ல ஒருத்தவங்க போய் தீர்வு கண்டுட்டாங்கன்னா அடுத்தவங்களும் தைரியமா கோர்ட்டுக்கு போவாங்க. இதுல தப்பா சொல்றதுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது, தப்பா நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அதனால இவங்க வந்து அவங்க சட்டத்தை பின்பற்றலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு
1: ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க மேம். மூன்று விஷயத்தையுமே ஒரே இதுல சொல்லிட்டீங்க. மூணுக்குமே தனித்தனியான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கூட இருக்கு, 181 பெண்களுக்காக. அதுல ஏதாவது ஒரு வன்முறையை அவங்க எதிர்கொள்றாங்க, ஏதாவது ஒரு அறிவுரை வேணும்னு நினைச்சாங்கன்னா கூட 181 அணுகலாம் இல்லையாங்க மேம். மௌனம் தீர்வு கிடையாது அப்படின்னு அழகா சொல்லியிருக்கீங்க. குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்காக 1098 எண்ணையும் நீங்க நினைவுபடுத்திருக்கீங்க. அதே மாதிரி சைபர் கிரைமுக்கு 1930 நம்பர் சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய கோடை பண்பலையில கூட மாயவலை மீள வழி அப்படின்னு சொல்லிட்டு தினமும் 5 வந்து சைபர் குற்றங்களுக்கான ஒரு நிகழ்ச்சிங்கிறது போயிட்டு இருக்குது.
0: ரொம்ப நல்ல விஷயம் மேடம். ஏன்னா சும்மாலாம் நல்ல விஷயம் சொல்லல, இந்த சைபர் கிரைம்னா அப்படி ஒரு கிரைம் நடக்கிறதே யாருக்கும் வெளியில தெரியாது. பிசிக்கல் கிரைம்னா இப்ப நேரா வந்தா கத்தி குத்து ரத்தம் அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாவது இருக்கு. ஒரு கத்தி எடுத்து ஒருத்தங்க வராங்கனாலே ஓ நம்மள குத்திடுவாங்க, நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கணும், நம்ம வீட்டை பூட்டி வைக்கணும், ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி லெவல்லையாவது ஒரு விழிப்புணர்வு இருக்கு. சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு, ஏன்னா அது ஒரு மாய உலகம் இல்லையா, கண்ணுக்கு தெரியாத உலகம் இல்லையா, அதனால அங்க என்ன நடக்கும், எப்படி நடக்கும், ஏது நடக்கும், அதை எப்படி நம்ம நிரூபிப்போம், இதுல எல்லா விதத்திலயுமே வந்து அவேர்னஸ் தேவைப்படுது. நிறைய பெண்கள் வந்து இந்த இணைய குற்றங்கள்னால அவங்க வாழ்க்கை வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடுது, நிறைய பேர் அதனால இறந்து போறாங்க. அப்படி ஒரு இறப்பு நடக்குதுன்னு கூட வெளியில தெரியாம நடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் நீங்க சைபர் கிரைம் அவேர்னஸ் கொடுக்கறது.
2: தொடர்ந்து யாது மாஹினி நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே. பாடலுக்கு பிறகு

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கிய யாதுமாகி.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: காற்றோடு இசையும் இசையோடு இன்சுவை தகவல்களையும் தந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி. நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள்.
5: பணியிடங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பார்க்கும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் இல்லாம அவங்களுக்கு மன ரீதியாகவோ அல்லது உளவியல் ரீதியாகவோ நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஐசிசி வழியாவே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா மேம்?
6: பிசிக்கல் அபியூஸ் தானே இல்ல, பிசிக்கல் அபியூஸ் நார்மலி ஆபீஸ்ல ரொம்ப ரேரா தான் நடக்கும். வார்த்தைகள் மூலமாக அவரோட செயல்கள் மூலமாக அப்படி நடக்கிறது தான் நிறைய நடக்கும். 10 பேருக்குள்ளதான் அந்த வேலை செய்யறவர்கள் இருக்காங்க அப்படின்னா மாவட்ட லெவல்ல உள்ள கமிட்டிக்கு நம்ம போக வேண்டி இருக்கும். 10 பேருக்கு அதிகமா உள்ள எல்லா இடத்துலயுமே இன்டர்னல் கமிட்டி இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த இன்டர்னல் கமிட்டிக்கு இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அங்கேயே வந்து ஒரு விசாரணை முடிந்து அவர்களுக்கான ஒரு நீதி கிடைக்கும். எந்த எக்ஸ்டென்ட்க்கு இதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னா இந்த விசாரணையின் போது கூட அவர்களுக்கு தொல்லைகள் தொடருமானால் யாரு தொல்ல கொடுக்கறாங்களோ அவங்கள அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி கூட அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்.
5: சமூக வலைதளங்கள்ல பார்க்கும் போது நிறைய அவதூறு பரப்பக்கூடிய விஷயங்களோ அல்லது மிரட்டக்கூடியதோ தனி உரிமைய வந்து மீறக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம பாக்குறோம் சமூக வலைதளங்கள்ல. இத பத்தி மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன சட்ட விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கணும்? எனக்கு தெரியாம நிறைய பண்ணிடுறாங்க.
6: இணையத்தில் நடந்திருந்தாலும் சரி, இணையத்துக்கு வெளியில நடந்தாலும் சரி, சட்டப்படி தவறுங்கிற விஷயம் சட்டப்படி கண்டிப்பா தவறுதான். ஒருத்தவங்களுடைய பகடத்தை வந்து பகிர்தல், தகவலை அனுமதி இல்லாம பகிர்றது, அவங்களுடைய பிரைவசி இந்த தனி உரிமையை மீறி அவங்களை விஷயங்களை அவங்க போட்டோ மார்க்கிங் பண்ணி விடுறது, பொய்யாக அவதூறு சொல்றது, இது எல்லாமே ஒன்னு ஒண்ணுக்கும் எந்த மாதிரியான குற்றம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்லயும் இருக்கு, இந்திய தண்டனை சட்டத்துல உள்ளது, எப்படி இந்த இணைய குற்றங்களுக்கு அப்ளை ஆகுங்கிறதும் இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா அவங்களுக்கு உடனடியா வந்து அவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆதாரம் வச்சுக்கணும். ஒரு வீடியோவே வந்து ஒரு டிவில போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை டக்குன்னு உடனே வந்து ஆதாரத்தை விட்டுடாம அவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்க நான் சொன்ன நம்பர் இருக்கு இல்லையா 1930, அதுக்கு போகலாம். இல்லைன்னா இணையதளத்துல புகார் கொடுக்கலாம், cybercrime.gov.in அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து எந்த மாதிரியான தவறு, எந்த மாதிரியான தவறுக்கு என்ன தண்டனை அப்படிங்கறதெல்லாம் இணையத்துல செஞ்சாலும் தவறுதான், அது சம்பந்தப்பட்ட சட்டங்கள்லாம் இருக்கு. தொழில்நுட்ப சட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்கு.
5: எனக்கு தெரியல, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட தவறுங்கிறது தவறுதான்.
6: தெரியாம நான் செஞ்சேங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. எனக்கு சட்டம் தெரியாது அப்படிங்கறத சொல்லி தப்பிக்கவே முடியாது. ஏன்னா சட்டமே என்ன சொல்லுதுன்னா, சட்டம்னு ஒண்ணு போடுறதே உங்களுக்காக தான், சட்டத்தை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், சட்டம் தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் சட்டம்.
5: நீதித்துறையில வந்து தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடுங்கிறது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு மேம்? ஏன்னா இப்ப எல்லா இடங்கள்லயுமே ஏஐனுடைய வளர்ச்சியை நம்ம பாக்குறோம், எல்லா இடங்கள்லயுமே பயன்படுத்துறத பாக்குறோம். நீதித்துறையில எந்த அளவுக்கு பயன்பாட்டுல இருக்கு? ஏன்னா நீங்க கூட ஒரு புகழ்பெற்ற செய்தித்தாள்ல ஆர்டிக்கல் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, அதையும் நாங்க படிக்கிறோம் பார்க்கிறோம். இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு எங்க மக்களுக்கும் கொடுங்களேன்.
6: இப்ப கண்டிப்பா வந்து நீதித்துறை மக்களுக்கு எந்த அளவுக்கு நீதியை நெருக்கமாக்க முடியுமோ அதை தொழில்நுட்பத்தின் மூலமாக செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரே வரியில சொல்லணும்னா அது எந்த அளவுக்கு உங்களை நெருக்கமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்க இப்ப வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அது சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், உங்களுக்கு காவல் நிலையத்துக்கு போக முடியும்.

0: அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் ஒரு காவல்துறைக்கு. அதே மாதிரி ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடக்குது, குழந்தையை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திய குற்றம் வச்சுக்கணும், அந்த குழந்தைய கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போறதுல நிறைய ஹெசிடேஷன் இருக்கும், நமக்கு தூக்கிட்டு போக வேண்டாம், இந்த குழந்தைக்கு வந்து ஏன் இந்த இந்த விஷயத்த காட்டணும், அவங்க ஒருவேளை குற்றவாளியை பார்க்க நேரதெல்லாம் வேண்டாமே அப்படின்லாம் நினைச்சா, அப்ப நீங்க வந்து இந்த வீடியோ கான்பரன்சிங் ஃபெசிலிட்டி மூலமா எங்களை வீட்டுல இருந்தே விசாரிக்கணும், காணொலி மூலம் விசாரணைன்னு சொல்லுவோம், வெர்ச்சுவல் ஹியரிங் மூலமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப தொலைதூரத்துல உள்ளவங்க, இந்த மாதிரி மலைப்பகுதியில வசிக்கிறவங்க, முதியவர்கள், நோயற்றவர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து பயணம் சிரமமா இருக்கும் போது வழக்கில் பங்கேற்கணும், சாட்சியாகவோ இல்ல அவங்க அந்த கேஸினுடைய முக்கியமான ஒரு எவிடன்ஸ் பத்தி பேசணும்னாலோ எல்லாத்துக்குமே வந்து காணொலி மூலமான விசாரணை வேணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா நம்ம கேட்க முடியும். இப்ப எல்லாம் ஃபைலிங்கே வந்து ஆன்லைன் ஃபைலிங் வந்தாச்சு, சில இடங்கள் எல்லாம் கம்பல்சரினே சொல்லிட்டாங்க, கட்டாயமாக வழக்கை வந்து நீங்க இந்த ஆன்லைன் மூலமா தான் ஃபைல் பண்ணணும், இ கோர்ட்னு சொல்லுவோம். அதை சுப்ரீம் கோர்ட் இ கமிட்டி ஒன்று வச்சு ஆயிரக்கணக்கான வந்து 7,000-8,000 கோடி எல்லாம் செலவு பண்ணி இந்த டிஜிட்டல் இடைவெளியை குறைச்சு தொழில்நுட்பம் மூலமாக இவங்களுக்கு எப்படியாவது நீதி கிடைக்கிறதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஜட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு இப்ப ஆன்லைன்ல வீட்டுல நீங்க உட்கார்ந்த இடத்துல படிச்சுக்க முடியும், உங்களுடைய வழக்கு எந்த நிலையில இருக்குன்னா நீங்க வீட்டுல இருந்து பாத்துக்க முடியும், நீங்க வழக்கு கட்டணம் கட்டணமோ ஆன்லைன்ல கட்டலாம், அந்த மாதிரி எது செய்யணும்னாலும் நீங்க வந்து வீட்டுல இருந்த உட்கார்ந்த இடத்துல உலகத்தினுடைய எந்த மூலையில இருந்தும் நீங்கள் இந்திய நீதித்துறை அணுக வேண்டுமானால் அது உங்களால் முடியும். அந்த அளவுக்கு டிஜிட்டலைசேஷன்
1: வந்தாச்சு. தொடர்ந்து சந்திப்போம் மேனாள் நீதியரசர் எஸ் விமலா அவர்களின் மகனான விவேக் அவர்கள். திரைப்பட பாடல் ஆசிரியராக நமக்கு பல்வேறு பாடல்களை வழங்கி வருகிறார். அவரது பாடல் வரிகளில் இருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிப்போம்.

எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.

0: குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
12: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
11: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
15: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
16: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
17: திசையெங்கும் இசை மனம் பரப்பும் நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். யாதுமாகி, இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச நீதி நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக. சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள்.
18: நீதித்துறையில வந்து தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடுங்கிறது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு மேம்? ஏன்னா இப்ப எல்லா இடங்கள்லயுமே AI-னுடைய வளர்ச்சியை நம்ம பாக்குறோம். விர்ச்சுவல் ஹியரிங் சொல்றாங்கல்ல மேம், அதுவும் இதுக்குள்ளதான் வருது.
19: என்ன சொல்ல போனா இதுக்கு அப்போசிஷன்லாம் கூட வந்துருக்கேன். இப்ப சிறைச்சாலையில இருக்கிறாங்க, அவங்கள சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய குற்றம் சம்பந்தப்பட்டவர்களை காவலாளிகள் வந்துதான் கோர்ட்டு கூட்டு வரணும். கோர்ட்டு கூட்டு வந்து அவர்கள் முன்னிலையில தான் விசாரணை நடக்கணும். இப்ப போலீஸுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, போலீஸ் அன்னைக்கு வந்து கூட்டு போக முடியல, இல்ல குற்றம் உள்ள இருக்கிற சிறைவாசிக்கே உடம்பு சரியில்லை, அவரால் டிராவல் பண்ண முடியல, அங்க சாட்சி வந்தாச்சு, வழக்கு விசாரணை நடந்தாகணும் அப்படின்னா ஃபேமிலி மூலமாக இந்த சிறைவாசியை வந்து அங்க ஆஜர்படுத்தி அதன் மூலமா உடனடியாக வழக்கு விசாரணை எல்லாம் தொடங்குவோம். வெர்ச்சுவல் வரும்னா அவங்களுக்கு வந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமா, வீடியோ அதன் மூலமா கனெக்ட் பண்ணி இருந்த இடத்துல இருந்து அந்த விசாரணையை தொடர்ந்து வசதி வந்துச்சு. வழக்கறிஞர்கள்லாம் வீட்டுல இருந்துதான் வாதாடுறாங்க, வீட்டுல இருந்து அவங்க வாதாடுனாங்கன்னா நீதிபதிகள் அங்க வந்து உட்காந்து கேட்டுப்பாங்க.
3: இவ்வளவு வளர்ச்சிகள் வந்து வந்துருச்சு, ஒவ்வொரு நாளும் இங்க இருந்து அங்க போகணுமா அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க. அன்றாட வாழ்க்கையில தினக்கூலியை விட்டுட்டு நம்ம வரணுமா அப்படிங்கிற ஒரு

0: கவலைங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ச்சிங்கிறது இருக்குதுன்னு தெரியுது.
1: ரொம்ப கரெக்ட். அதையும் தாண்டி வீட்டுல இருக்க நான் வரணும்னா என் டைம் ஓட போச்சு. ஒரு டாக்டர் வரணும்னு வச்சிருங்க, அது 50 நோயாளிகளுடைய நேரமா இருக்கலாம், நோய்க்காக ட்ரீட்மெண்ட் வரவங்களுடைய நேரமா இருக்கும். அதே மாதிரி இந்த போரன்சிக், இந்த தடை அறிவியல் துறை சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து அவங்களுடைய பரிசோதனை அவங்களுடைய அறிக்கைக்காக நீதிமன்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை இருக்கும்போது அவங்க ஒரு நாளைக்கு வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய பரிசோதனையுடைய நேரம் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி உள்ள அவங்களுக்கெல்லாம் இது வந்து அவங்க நேரத்தை மட்டும் சேவ் பண்ணாம மற்றவங்களுடைய நேரத்தையும் சேர்த்து இவங்களுக்கு பாதுகாக்கிற அளவுக்கு ஸ்கீம் அண்ட் அந்த தொழில்நுட்பம் எல்லாம் ரொம்ப நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க.
0: ஒரு வளர்ச்சி, ஒரு வரம் பிரசாதமாகவே மாறிடுச்சு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அது விரைவு விசாரணைக்கும் விரைவு நீதிக்குமே வந்து ரொம்ப வசதியா இருக்கு இப்போ இப்போ வந்திருக்கிற தொழில்நுட்பத்தினுடைய பயன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க மேம். ரொம்ப நல்லா எங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நிதானமா நிறுத்தி தெளிவான முறையில பதில் சொன்னீங்க. பொதுமக்களுக்கும் குறிப்பா இந்த நிகழ்ச்சி யாதுமாகிங்கிறது பெண்களுக்கு அப்படிங்கறதுனால பெண்களுக்காகவும் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
1: என்ன குறிப்பின்னு சொல்லணும் அப்படின்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல போனா, குறிப்பா அவங்களோட உரிமைகளை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த உரிமைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு அநீதி வரும்போது அதுக்கு வந்து குரல் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்கணும். அவங்களுக்குரிய நீதியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஏன்னா இப்ப வந்து ஒரு வன்முறை நடந்து கொண்டிருக்கிற வீடுகளில் வன்முறையே தொடர்ந்ததுன்னா அங்க வளர்கின்ற குழந்தைகள் எல்லாம் வந்து வன்முறை தான் வாழ்க்கையுமே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் தொடர்ந்து அடுத்தடுத்து அவங்களும் வன்முறையே வாழ்க்கையா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து கண்டிப்பா வன்முறையாக இடம்தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும், எல்லா இடத்துலயும் அமைதி தான் இருக்கணும். அதனால அதுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னா எல்லோரும் சட்ட அறிவோடு இருக்கணும். அதே டைம் வந்து யாருக்காவது ஒரு அநீதி நடந்தால் அவர்கள் தனக்கு நடந்த அநீதியாக அதை நினைத்து அதுக்கு போராடுவதற்கும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும்.
0: வழக்கறிஞராக ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த வார்த்தை தான், மற்றவர்களினுடைய துன்பத்தை தன்னுடையதா பார்க்கணுங்கிறது. அதையே அனைவருக்குமே சொல்றீங்க, சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்களுக்கு சொல்லியிருக்கீங்க மேம். பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மேம். இந்த நாள் எங்களோட நீங்க இணைந்து பயணித்து நிறைய கருத்துக்களை, நிறைய சட்ட ரீதியான விளக்கங்களையும் கொடுத்து நிறைய உதாரணங்களையும் கொடுத்திருந்தீங்க. உங்களோட பயணித்தது மிக மகிழ்ச்சியாக இருக்குது மேம். கோடை பண்பலை 100.5 சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் மேம், வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம்.
1: நன்றி.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது யாதுமாகி யாதுமாகி. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். அமைப்பில் உதவி சுரேந்தர் வேல்முருகன்.
3: நீதியரசர் எஸ் விமலா அவர்களிடம் சட்ட ஆலோசனைகள் பெற justvimala57@gmail.com, அதாவது justvimala57@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி ஆலோசனை பெறலாம்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit
2: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
6: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
7: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மின் வணிகம் மற்றும் முதலீட்டு மோசடிகள் என்கிற மின்வெளி குற்றம் குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மின் வணிகத்தில் முதலீடுகள் மற்றும் கடன்களுக்கான உரிமை கோரிக்கைகளை முறைகேடாக பயன்படுத்துதல், போலியான பத்திரங்களை வாங்குதல் மற்றும் பயன்படுத்துதல், போலியான தகவல்களுடன் மின் வணிகம் செய்தல் போன்றவைகளை மின் வணிகம் மற்றும் முதலீட்டு மோசடிகள் எனும் மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் இ காமர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ் என்கின்றனர். பொதுவாக இணையத்தில் பொருட்கள் வாங்கும் அல்லது விற்கும் வாடிக்கையாளர்களை குறிவைத்து இந்த மோசடிகள் நடத்தப்படுகின்றன. இணைய வழியில் பொருட்களை விற்பனை செய்யும் உண்மையான நிறுவனங்கள் பல இணையத்தில்

செயல்பட்டு கொண்டிருந்தாலும் டிஜிட்டல் டெக்னாலஜி எனும் எண்ணிம தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் பல போலி நிறுவனங்களும் இணையத்தில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இதுபோன்ற போலி நிறுவன வலைத்தளங்கள் பிரபலமான பிராண்ட் எனப்படும் வணிக குறியீடுகளை கொண்ட நிறுவனங்கள் அல்லது மின் வணிக தளங்கள் போன்று போலியான வலைத்தளங்களை உருவாக்கி மிக குறைந்த விலையில் பொருட்களை விற்பதாக கூறி ஏமாற்றுகின்றனர். பணம் செலுத்திய பிறகு பொருட்கள் எதுவும் அனுப்பி வைக்காமல் இவர்கள் ஏமாற்றிவிடுகின்றனர். இதே போன்று சமூக வலைத்தளங்கள் வழியாக தரம் குறைந்த பொருட்களை தரமுடையது என்று சொல்லி ஏமாற்றி விற்பனை செய்யப்படுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறுவனங்கள் ஏமாற்றுவது போன்று நல்ல பொருளை வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக வேறு பழைய பொருளை அல்லது போலியான பொருளை திருப்பி தந்து பணத்தை திரும்ப பெறுவது, பணம் செலுத்தியது போன்ற ஃபேக் ஸ்கிரீன் ஷாட்ஸ் எனும் போலியான திரை சொட்டுவை காட்டி பொருளை வாங்குவது, பணத்தை அனுப்பாமல் விற்பனையாளர்களை ஏமாற்றுவது போன்ற சில வாடிக்கையாளர்கள் செயல்பாடுகளும் இக்குற்றத்தின் கீழாகவே இடம்பெற்றிருக்கின்றன. இதே போன்று அசாதாரணமாக அதிக லாபம் கிடைக்கும் என்கிற போலியான வாக்குறுதிகளை அளித்து முதலீட்டை ஈர்க்கும் செயல்பாடுகளும் இப்பிரிவிலேயே இடம்பெற்றிருக்கின்றன. கிரிப்டோ கரன்சி எனும் மறையீட்டு நாணயம் அல்லது அந்நிய செலாவணி வணிகத்தில் குறுகிய காலத்தில் பல மடங்கு லாபம் தருவதாக கூறி போலியான கணக்குகளை காட்டி ஏமாற்றுவது, புதிதாக சேரும் முதலீட்டாளர்களின் பணத்தை பழைய முதலீட்டாளர்களுக்கு லாபமாக வழங்கி நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி பெரும் தொகையை சுருட்டி கொண்டு தலைமறைவாகிவிடுவது, சமூக வலைத்தளங்கள் மற்றும் மெசேஜிங் ஆப்ஸ்

0: ஸ்கிரீன்ஷாட்ஸ் எனும் போலியான திரைச்சொட்டுவை காட்டி பொருளை வாங்குவது, பணத்தை அனுப்பாமல் விற்பனையாளர்களை ஏமாற்றுவது போன்ற சில வாடிக்கையாளர்கள் செயல்பாடுகளும் இக்குற்றத்தின் கீழாகவே இடம்பெற்றிருக்கின்றன. இதேபோன்று அசாதாரணமாக அதிக லாபம் கிடைக்கும் என்கிற போலியான வாக்குறுதிகளை அளித்து முதலீட்டை ஈர்க்கும் செயல்பாடுகளும் இப்பிரிவிலேயே இடம்பெற்றிருக்கின்றன. கிரிப்டோ கரன்சி எனும் மறையீட்டு நாணயம் அல்லது அந்நிய செலாவணி வணிகத்தில் குறுகிய காலத்தில் பல மடங்கு லாபம் தருவதாக கூறி போலியான கணக்குகளை காட்டி ஏமாற்றுவது, புதிதாக சேரும் முதலீட்டாளர்களின் பணத்தை பழைய முதலீட்டாளர்களுக்கு லாபமாக வழங்கி நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி பெரும் தொகையை சுருட்டி கொண்டு தலைமறைவாகிவிடுவது, சமூக வலைத்தளங்கள் மற்றும் மெசேஜிங் ஆப்ஸ் எனும் தூதரை செயலிகளில் பகுதி நேர வேலை அல்லது வீடியோக்களுக்கு லைக் செய்வது போன்ற எளிய வேலைகளை செய்தால் பணம் தருவதாக கூறி முதலீடு செய்ய சொல்லி ஏமாற்றுவது என்று பல வகையான முதலீட்டு மோசடிகள் இணைய வெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வகையான மின்வெளி குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள மிக குறுகிய காலத்தில் அதிக லாபம் அல்லது 100 மடங்கு லாபம் தருவதாக கூறினால் அதை தவிர்க்க வேண்டும். பொருட்களை வாங்கும் போது தளத்தின் பாதுகாப்பை வலைத்தள முகவரியின் முன்னட்டாக இடம்பெற்றிருக்கும் HTTPS என்பதை கொண்டு உறுதி செய்ய வேண்டும். முதலீடு செய்யும் முன் சம்பந்தப்பட்ட நிறுவனம் செபி, RBI போன்றவைகளை அங்கீகரிக்கப்பட்டதா என சரிபார்க்க வேண்டும். உங்கள் வங்கி விவரங்கள், கடவுச்சொற்கள் அல்லது OTP எனும் ஒருமுறை பயன்படுத்தும் கடவுச்சொல் எனும் எண்களை யாருடனும் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். இதுபோன்ற குற்ற செயல்பாடுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டோ அல்லது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எனும் தேசிய மின்வெளி குற்ற முறையீட்டு வலைத்தளத்திலோ முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீள வழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

இதுவரை கேட்டோம் யாதுமாகி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். உடன் உரையாடினார் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். இனி தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

காலங்கள் பல கடந்தாலும் ஆள் மனதில் பதிந்த நினைவுகளை கண்முன்னே காட்சியாய் விரிக்கும் காலத்தால் வென்றெடுத்த பழம் பெரும் பாடல்களின் தொகுப்பாய் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் உங்களுடன் நிலா மகள் பாக்யா. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளோர் வேடசந்தூர், விட்டல் நாயக்கன் பட்டி முருகன், ஜெயந்தி, ஜெயமணி, கருப்பையா, மயிலாத்தாள். இவர்கள் கேட்டிருக்கும் அந்த பாடல் 1967 வெளியான திரைப்படம் நெஞ்சிருக்கும் வரை. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன் அவர்கள், கண்ணதாசனின் வரிகளில்.

ஆவணி திங்கள் இருபதாம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும்.

தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கண்ணியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்கே

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 944-33-72151.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
9: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
12: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
11: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
12: அப்படியா?
11: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
12: அப்போ இப்பவே போலாம்.
13: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
14: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
15: கவிதை படைப்பவர்களுக்காகவும்,
16: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்,
17: பண்பலை படைப்பாளிகள்.
18: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
16: பண்பலை படைப்பாளிகள்
15: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 பண்பலை படைப்பாளிகள்.
19: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
16: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
17: கோடை பண்பலை 100.5
15: பண்பலை படைப்பாளிகள்.
16: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
17: நிலைய இயக்குனர்,
16: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
17: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-1001.
16: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12
15: பண்பலை படைப்பாளிகள்.

0: கண்களியில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேரம் பகல் 1:15. கொடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில் இரண்டாவதாக ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1964 வெளிவந்த படகோட்டி. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வாளியின் வரிகளில் பின்னணி TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆண்டிப்பட்டி ரத்னம், உமா மகேஸ்வரி, கோகுல்நாத், குஹப்ரியா, திவ்யதர்ஷினி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் காங்கேயம், நத்தக்காடையூர், கபாலு மற்றும் மோகன். ஆர் சுதர்சனம் இசையில், உடுமலை நாராயணகவி வரிகளில், பாடலுக்கு குரல் வண்ணம் சி எஸ் ஜெயராமன்.

சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே, பட்டி ஜாதி நீ

0: பழக்கமா தாதிங்க
1: எங்க பாடுங்க கா கா கா
2: நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளோர் பெருந்துறை ஆபிகவுண்டன் பாளையம் தேவராஜ், கௌசல்யா மற்றும் நந்தகுமார். இவர்களுக்கான விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1973 வெளிவந்த பூக்காரி. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பின்னணி குரல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
4: வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.

அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் 1965 வெளியான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு பின்னணி குரல் TM சவுந்தரராஜன் மற்றும் S ஜானகி. இசை வேதா. இப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் நெகமம் ஆனந்தன், மகேஸ்வரி ஆனந்தன், விக்னேஷ், சபரீஸ்வரி, மாணிக்கம், உமா, ராகுல் தீபா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institutions. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
9: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:39. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளோர் தென்காசி புது சுப்புலாபுரம் ஆறுமுகம் சுந்தரவள்ளி பிரியரஞ்சினி ராமசுப்பு குருவம்மாள் மாறன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பல்லாண்டு வாழ்க. பின்னணி குரல் KJ ஏசுதாஸ், வாணிஜெயரம். புலவர் புலமைப்பித்தன் அவர்களின் வரிகளில் இசை KV மகாதேவன்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தகத் திருவிழா
3: வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.

அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதையும் தாங்கும் இதயம். 1962 வருடம் வெளிவந்த இந்த படத்தின் பாடலுக்கு வரிகள் டி என் ராமையா தாஸ், பின்னணி குரல் ராமசாமி ஜிக்கி. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளோர் அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி, ராமமூர்த்தி, பாக்கியலட்சுமி, சங்கீதா, மாரீஸ்வரன்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளோர் குன்னத்தூர், கருக்குப்பாளையம், வேலுமணி, ஈஸ்வரி, நந்தகுமார், யோகஸ்ரீ, ரேணுகா, ரித்து. 1968 வெளிவந்த குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கவிருக்கும் இப்பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை பாடியுள்ளனர் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. கவிஞர் வாலி அவர்களின் வரிகளில்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளோர் நாமக்கல் அத்தப்பம்பாளையம் ராணி, கௌசல்யா, கணேசன், தேவராஜன், மணிமேகலை, அகல்யா, துரைராஜ். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கொடிமலர் வெளிவந்த ஆண்டு 1966. பின்னணி பி.பி. ஸ்ரீனிவாஸ், இசை எம்.எஸ். விஸ்வநாதன்.

நிகழ்ச்சியில் நிறைவாக 1974 வெளிவந்த என் மகன் படப்பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் ராஜபூபதி அருண். எம் எஸ் சவுந்தரராஜன் இசையில் பாடலை பாடியுள்ளார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி.

அடுத்து சென்ற பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். இது போன்ற காலத்தால் வென்றெடுத்த பாடல்களை உங்களது பெயரோடு கேட்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அஞ்சல் அட்டையில் உங்கள் பெயரோடு பிடித்த பாடல் திரைப்படத்தின் பெயரோடு எழுதி அனுப்புங்கள். இந்த முகவரிக்கு நிலைய இயக்குனர் நெஞ்சில் நிறைந்தவை பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல். எழுதி அனுப்பிய நேயர்கள் நாளை மதியம் 1 மணிக்கு உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்குமா என காத்திருங்கள். உங்களது பாடலும் இடம்பெறும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நிலா மகள் பாக்யா.

0: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
1: வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
2: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.

உற்சாகமாக வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனி அழகு உண்டு. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தனி உணர்வு உண்டு. அந்த அழகையும் உணர்வையும் இணைத்து தொகுத்து வழங்க வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூல். நிகழ்ச்சியில் உங்களோடு அபிநயா கணேஷ்.

0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மென்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்கள் பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய

மனங்களை மலரச் செய்யும் மகிழ்ச்சி மெட்டுக்களை தந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூர். We are the sounds of the streets.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
3: துள்ளலிசை பாடல்களை தந்து நம் செவிக்கு இதம் சேர்க்கிறது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

பண்பலை பண்பலை சொல்லும் நேரம் 2:26. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 www.mahindra.org.
4: பள்ளி கல்வி துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேயர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் சக்கம்பட்டி முருகன் டெய்லர் அவர்களின் தெளிவில் வலம் வர காத்திருக்கிறது. இணைந்தே இருப்போம் கோடை பண்பலை 100.5.

0: இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா? மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா. அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபா கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
8: அப்படியா?
7: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
9: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
10: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
11: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: இணைந்து வழங்குவோர்
12: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
13: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
14: எங்க செலக்சன் சரி?
15: கவுன்சிலிங் கோட் 2612.
10: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர் ஜெட்டிகள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
16: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
17: துணலிசை கானங்களை தந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 கொடை டோல்தமாக்கா தூன்.

கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள். வரவிருக்கிறது உயிரெழுத்து முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தில்லியில் போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் சற்றுமுன் நிறைவடைந்தது. எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து வர்த்தகத்திற்கான ஒருங்கிணைந்த நடைமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் திரு விஜய் தொடர்ந்து மௌனம் காப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஓராண்டிற்குள் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு பட்ஜெட்

கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. காலநிலை மாற்றங்களினால் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினையை களைய நிலத்தடி நீர் அதிக அளவில் உறிஞ்சப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நபார்டு வங்கியின் தமிழகத்திற்கான தலைமை பொது மேலாளர் திரு மனோஜ் கூறியுள்ளார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்பால், சந்தேஷ் ரவிக்குமார் மற்றும் ரத்திகா சீலன் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

மனம் தேடும் அமைதியையும் செவிகள் விரும்பும் இசையையும் இணைத்து இனிமையாக காத்திருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளை சுமந்து இனிய இசையோடும் அதற்கான விளக்கங்களோடும் தொகுத்து தந்து இருக்கும் நேயர்களுக்காக பயணிக்க வருகிறது உயிரெழுத்து நிகழ்ச்சியில். உங்களோடு இங்கே கிருத்திகா. இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் கல்யாணம் எனும் தலைப்பில் பிடித்த பாடல்களை தொகுத்து அதற்கான விளக்கங்களோடு இணைத்து வழங்கியிருக்கிறார் தேனி மாவட்டம் சக்கம்பட்டி முருகன் டெய்லர் அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக படகோட்டை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிற கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு பாடல், அதற்கான விளக்கத்தினை நேயர் இவ்வாறு தந்திருக்கிறார். இதோ இவர் வளையல் போட வந்துவிட்டார். ஏனென்றால் கல்யாணம் என்றாலே பொண்ணுக்கு வளையல் போட வேண்டுமல்லவா?

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
11: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: இணைந்து வழங்குவோர்
12: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
13: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
14: எங்க செலக்ஷன் சரி.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
10: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர் ஜெட்டிகள் வழங்கும்
15: வண்ணத்தூரிகை. தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் சக்கம்பட்டி முருகன் தெரிவு செய்துள்ள அடுத்த பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடியிருக்கிற கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா பாடல். நேயரின் பொழிப்புரையை கேட்டு ரசிப்போமா? வெற்றிலை பார்க்க வைத்து ஊரையே அழைத்து

கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா பாடியிருக்கிற கெட்டி மேளம் கொட்டுற கல்யாணம் பாடல். நேயரின் பொழிப்புரையை காண்போமா? நல்ல நாள் பார்த்து பெரியவர்கள் தான் திருமணம் செய்து வைப்பார்கள். இப்போது நாமே பார்க்க சொல்லலாமா?

0: முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: JJ College of Engineering and Technology, Sodamica Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கு அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னா ஆசைதான், செலவு அதிகமா இருக்குலக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர்
8: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: எங்க செலக்ஷன் சரி?
11: கவுன்சிலிங் கோட் 2612.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர் ஜெட்டிகள்
12: வழங்கும்
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியிருக்கிற கல்யாண சாப்பாடு போடவா பாடல். இப்பாடலுக்கான பொழிப்புரையை நேயர் இவ்வாறு தந்துள்ளார். கல்யாண வீட்டு மகிழ்ச்சியில் பாதி சந்தோஷம் உறவுகளை சந்திப்பதில் என்றால் மீதி மகிழ்ச்சி வாழையிலில் பரிமாறப்படும் கல்யாண சாப்பாடாம்.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு

பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:25. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் சக்கம்பட்டி முருகன் டெய்லர் தெருவில் உலா வந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் தரிசனம் திரைப்படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன் பி. சுசிலா பாடியிருக்கிற கல்யாணமாம் கல்யாணம் 60ஆம் கல்யாணம் பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொலிப்புரை காண்போமா? இன்றும் வழக்கத்தில் உள்ளது 60ஆவது கல்யாண நாள் கொண்டாடும் தம்பதியினரிடம் ஆசி பெறுவது.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் எங்கள் தங்கராஜா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கிற கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரை. இவருக்கு இப்போதுதான் திருமண ஆசை வந்துவிட்டதாம். அதற்கான பல காரணங்களை சொல்கிறார் இப்பாடலின் மூலம்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
4: பண்பலை படைப்பாளிகள்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இணைந்து வழங்குவோர்
2: நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோ 2612.
0: இன்று மாலை 4:30 பூமாக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையமைத்திருக்கிற கடவுள் அமைத்து வைத்த மேடை பாடல். பாடலுக்கான நேயரின் பொழிப்புரை. மாப்பிள்ளையும் பொண்ணும் வெவ்வேறு ஊரை சேர்ந்திருந்தாலும் அவர்களை இணைப்பது கடவுள் அமைத்து வைத்த கல்யாண மேடைதான்.

சொல்வேன், ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர்
4: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
1: கவுன்சிலிங் கோட் 2610.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர் ஜெட்டிகள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிற கல்யாண மாலை கொண்டாடும் பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரை கல்யாணம் என்றாலே சொந்தங்கள் நண்பர்கள் என சுற்றமும் வருகை தந்து கொண்டாடும் இனிய நிகழ்வுதானே.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர்
6: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்,
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்ஷன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர் ஜெட்டிகள்
10: வழங்கும் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. சிறப்பான தலைப்பில் சிறப்பான பாடல்களை தொகுத்து அதற்கான பொழிப்புரையும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தார் தேனி மாவட்டம் சக்கம்பட்டி முருகன் டெய்லர் அவர்கள். அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கிருத்திகா. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை புதுதில்லியில் மீண்டும் நடைபெறும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து வர்த்தகத்திற்கான ஒருங்கிணைந்த நடைமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் திரு விஜய் தொடர்ந்து மௌனம் காப்பதாக

கிருத்திகா சீலன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 2-20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.5
1: அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
8: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். Counseling code 2612. Contact 8939808574.
0: கோடை பண்பலை 100.5 இது திக்குமுக்கு வனத்தூரிகை. பறவைக்கு சிறகு தானங்க வரும், பாடலுக்கு இசை தானே வரும், மனிதனுக்கு புன்னகை தானங்க வரும். அந்த புன்னகையை வழங்க வருகிறது திக்குமுக்கு வனத்தூரிகை. நேர்கள் இணைப்பில் இணைய இந்த எண்களில் வரலாம். வழக்கமான நேர்கள் 24 24 26 என்ற எண்ணிலும், மகளிர் 24 24 29 என்ற எண்ணிலும், அறிமுக நேயர் 24 24 24 என்ற எண்களிலும், முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 என்ற எண்ணிலும் இணையலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரவிச்சந்திரன், மகேஸ்வரி.

0: அதாவது
1: முதலாளி
0: இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு வயலின் வந்துச்சு,
1: சோகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு.
0: அது என்ன தெரியுமா, இந்த பாட்டை இவங்க பாட போறாங்க
1: எதை குடிச்சாலும் கூட அது வரவே மாட்டேன்,
0: வாய்ப்பே இல்லம்மா எனக்கு தெரியும்ல. அதாவது அந்த நீ சொல்றேல விலை எனக்கெல்லாம் கொஞ்சம் திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிருச்சு.
1: வருமா வராதான்
0: வேற வழி இல்ல. சரிம்மா
1: சரி முதலாளி, வழக்கமா அடி வாங்கிட்டு வருவீங்க, கட்டுமட்டெல்லாம் ஒன்றும் காணா. ஆனா ஏன் முதலாளி சோகமாவே இருக்கீங்க?
0: ஆமாம்மா.
1: என்ன மூஞ்சி தொங்கிருச்சு?
0: இல்லம்மா ரொம்ப சோகம்.
1: அப்படி என்ன தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு நினைக்கிறேன். எனக்கு இதான சொல்றீங்க,
0: ஒன்னும் இல்லம்மா. இந்த வீட்டுக்காரப்பில வீட்டுல இருந்து வந்துச்சு, இல்ல வீட்டுக்குள்ளதான்.
1: சரி,
0: நான் உட்கார்ந்து இருந்தேன், உட்கார்ந்து ஏதோ லேப்டாப்லாம் நோண்டிட்டு இருந்தேன்.
1: சரி,
0: ஏங்க என் ஃப்ரெண்டு பண்ணன போனை நீங்க தான் அட்டன் பண்ணீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டுச்சு.
1: உங்களுக்கு வர சண்டை எல்லாமே இந்த போன்லதான் வருது,
0: என்னன்னே தெரியல.
1: தலையை சுத்தி பேசா தூக்கி போட்டுற,
0: கடைக்கு போகும்போது போனை தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே, அது எம்பு நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. நானும் பாக்க எடுத்து ஆலோ அப்படின்னு பேசினேன். அவங்க ஃப்ரெண்டு யாரோ பேசினாங்க.
1: சரி,
0: இந்த பிள்ளை என்கிட்ட கேட்டுச்சு, என் போனை அட்டன் பண்ணீங்களா அப்படின்னு. ஆமாமா, நீ கடைக்கு போயிருந்த, போன் வந்துகிட்டே இருந்துச்சு, எடுத்து இந்த பிள்ளை கடைக்கு போயிருக்குங்க, வந்துரும், நான் வந்த பிறகு நான் விவரத்தை சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். நம்ம கிட்ட லூஸ் தாக்கி விட்டோமோ அப்படின்னு பயந்துகிட்டே பக்கு பக்குங்குது. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்ல உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு. ஆத்தாடி, நிறைய பேர் இப்படித்தான் சொல்றாங்க அப்படின்னு நான் அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே, இப்படித்தான் எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நான் அவகிட்ட சொன்னேன், வாய்ஸ் மட்டும்தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னா. அப்ப தொங்கினதுமா மூஞ்சி அப்படியே தொங்கி அங்கிருந்து குனிஞ்சுக்கிட்டே தாமா
1: வந்தேன். ஆரம்பிச்சு இப்படி ஆக்கி விட்டாங்க கடைசியில.
0: என்னமா, நானும் எதை எதையெல்லாம் யோசிக்கிறது, வாய்ஸ் மட்டும்தான் நல்லா இருக்கும்னு சொன்னாலே எதை அப்புறம் சொல்லியிருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வத்தலை கொண்டு வந்து குனிஞ்சுக்கிட்டே தாமா கொடைக்கானல் வரைக்கும் வந்தேன். ஆமாம்மா,
1: எதுத்தால வண்டி வர்றத கூட பார்க்காம வந்துருக்கீங்க. சரி பரவாயில்ல முதலாளி,
0: பரவாயில்லையா?
1: இல்ல இல்ல, அடி வாங்கற சம்பவத்துல இருந்து கொஞ்சம்
0: பரவாயில்ல.
1: இதுக்கு வந்துருக்கீங்க.
0: இல்லம்மா, எனக்கு என்னமோ அடி கூட வாங்கிடலாம் போல. கண்ணால் அடித்த அடி வலிக்கவில்லை. சரி விட்டுருவோம், ரொம்ப நேரம் ஆகி போயிருச்சு. இல்லம்மா வர மாட்டாங்க. ஏன் கேளு, நீ என்னமோ அந்த பிளாஸ்டிக் கவர்ல என்னமோ கொண்டு வந்திருக்கியம்மா.
1: அது சொல்றேன் முதலாளி,
0: அதை சாப்பிட்டுட்டு நான் சொல்றேன் அப்புறம்.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?

0: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
0: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் Engineering and Technology Autonomous, Namakkal. Counseling code 2612. Contact 8939-808574.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
11: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
10: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம்.
10: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
12: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
10: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
12: அப்படியா?
10: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
12: அப்போ இப்பவே போலாம்.
13: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திர செவ்வானம்.
14: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
15: அனில் பாஸ்தா,
14: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
16: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
15: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
17: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
14: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை
15: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்.
8: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939-808574.
18: காத்தாயி, நீ கொண்டு வந்த முறுக்க பத்தி அப்புறமா நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த திக்குமுக எடுத்து சொல்லிடலாமா? வணக்கங்க.
14: வணக்கம்.
19: இதுவரைக்கும் மாலை வணக்கம் சார்.
18: மாலை வணக்கம் சார்.
19: நான் காரைக்குடி சாமிநாதன்.
18: வாங்க சாமிநாதன். திக்குமுக்கு ஒன்று நல்லா இருக்கு, நல்ல திக்குமுக்கா இருக்கு. முதல்ல வர்றவங்களுக்கு தான் ரெண்டு தரம் சொல்லுவோம், அதாவது அதுவும் நீங்க கேட்டால் தான். அடுத்தலாம் வந்து ஒவ்வொரு தரம் தான் சொல்ல சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்லிரலாமா?
14: சொல்லிரலாம். முதலாளி
18: சொல்லுமா?
14: சின்ன சின்ன சிட்டுக்குருவி, சிக்காத தேன் சிட்டுக்குருவி, வானில் வட்டமடிக்குது வண்ணக்குருவி, வட்டமடிக்கும் வண்ணக்குருவி, சின்ன குருவி.
18: என்னங்க அது, எத்தனை குருவி சாமிநாதன்?
19: சின்ன குருவி, சிக்காத சிட்டுக்குருவி, இன்னொரு முறை சொல்லுங்க.
14: சின்ன சின்ன சிட்டுக்குருவி,
18: சரி,
14: சிக்காத தேன் சிட்டுக்குருவி, வானில் வட்டமடிக்குது வண்ணக்குருவி, வட்டமடிக்கும் வண்ணக்குருவி,

0: சின்ன குருவி
1: சொல்லுங்க.
2: சின்ன சின்ன சிட்டுக்குருவி, திக்காத தேன் சிட்டுக்குருவி, வட்டமிட்டு வட்டம் பறக்குது வண்ணக்குருவி.
0: எங்க வட்டம் அடிக்குது அப்படிங்கறத சொல்லல.
1: நீங்க ரெண்டு பேரும் பாடுறீங்களா? அதனால நீங்க என்ன செய்றீங்க சாமியாரன்னு போயிட்டு வாங்க. இன்னொருத்தவங்க யாரோ இருக்காங்க.
0: இந்த திக்குமுக்கை யாரு எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்திப்பாளையம் கைத்தறி ஜெகநாதன் பழனியம்மா.
1: சரி, ரெண்டு பேருக்கு நன்றி.
0: நன்றி, நஞ்சுக்கிட்டே எழுதியிருக்காங்க.
1: இந்த மாதிரி என்ன குருவி, புறா, சிங்கம், புலி எல்லாம் எழுதி அனுப்புங்க. வாங்க, வணக்கங்க.
3: வணக்கம்.
1: யாருங்க தங்கச்சி?
3: முத்துமாரி, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி.
0: முத்துமாரிலாம் இப்பெல்லாம் பிஸியா தான் முதல்ல இருப்பாங்க.
1: அப்படியா?
0: ஆமா, ஆடி மாசம் இல்ல.
3: இல்ல, நாங்க ஃப்ரீயா தான் இருக்கோம்.
0: ஃப்ரீயா தான் இருக்கீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னங்க?
1: அப்பனா திக்குமுக்கு
0: சொல்லுங்க பார்க்கலாம்.
1: எனக்குமே ஒரு சந்தேகம் இருக்கதான் செஞ்சுச்சு. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு தங்கச்சி, அத பாடணும் நீங்க. முத்துமாரி
3: கொஞ்சம் ஈஸியா போடுங்க.
1: இந்த ஈஸியா வருது பாருங்க. இதுதான் ஈஸியா?
0: இன்னொரு
1: முறை நல்லா கவனமா காதல் போன நல்லா காதல் அமைக்கு வைங்க. இன்னொரு தடவை வருது பாருங்க, கேளுங்க. நாங்க அப்படியே மெல்ல கிளம்புறோம். முறுக்க வேற எங்கிட்ட ஒழிச்சு வைக்கீங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: என்னமா புது பொண்ணு புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: விதையும் இங்கே விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி இழுப்பூர் புதுக்கோட்டை பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
6: 1600 ரூபா கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
7: அப்படியா?
6: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
7: அப்போ இப்பவே போலாம்.
8: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
10: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் நாமக்கல்.
2: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்சன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
8: ஏமா காத்தாயி,
9: முதலாளி,
8: இந்த முறுக்கு ஓரளவுக்கு சாப்பிடறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன யூ மாதிரி, டபிள்யூ மாதிரி, ஓ மாதிரி, என்ன முறுக்கு நான் நொறுங்கி கிடைக்க?
9: இல்ல முதலாளி, நான் சுடும் போதே பாத்தீங்கன்னா கட்டாய் கட்டாய் அங்கங்கன்னா அந்தந்து உளுந்துருச்சு வடச்சட்டியில.
8: ஓ, அப்ப முழுசா ரவுண்டா ஒரு முறுக்க கூட சுடல?
9: இல்ல முதலாளி,
8: அதனாலதான் அப்படி உதிரி உதிரியா கிடைக்க.
9: ஆமா முதலாளி, அடுத்த முறை நல்லா சுட்டு கொண்டு வரேன்.
8: இல்லம்மா, எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த முறுக்க கொடுத்துருக்க வேணாமா?
9: ஏன் முதலாளி?
8: இல்ல, நம்ம ஆபீஸ்க்கு வெளியில பத்தியா ரோடு போற வண்டி நின்னுச்சு, நான் போய் பார்த்தேன், போயிருச்சு. இன்னும் எப்படி இந்த முறுக்கு நான் நொறுக்கிறதுன்னு வேணாமா?
9: இது போங்க முதலாளி, என் பிள்ளைங்களாம் நல்லா இருந்துச்சம்மா, சூப்பரா சுட்டிருக்கம்மா, நல்லா இருக்கு, வார வாரம் இப்படி சுட்டு குடுமாலாம் சொல்லிச்சுங்க.
8: அப்படியா?
9: ஆமா,
8: அடிப்பேல அதுக்கு பயந்துகிட்டு சொல்லிட்டு வெளியில போய் அவங்களாம் பேசியிருப்பாங்க. இதை எப்படியாவது உரல்ல வச்சு இடிச்சு நம்ம சாப்பிட்றணும், அம்மாட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
9: அப்படியா சொல்லியிருப்பாங்க?
8: இந்த முறுக்க நான் என்ன சொல்றேன், தண்ணியில ஊற வச்சா கூட ஊறாதுமா, ஏதாவது ஆசிட்ல ஊற வைங்க.
9: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம்.
10: அனில் பாஸ்தா,
11: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
12: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
9: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள். நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
4: கவுன்சிலிங் கோட் 2610.
13: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
9: வழங்கிய வண்ணத்துரிகை.
10: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்.
2: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
9: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
14: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
15: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
14: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
15: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
14: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
15: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு.
4: பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
16: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி
9: வழங்கும் வண்ணத்துரிகை.
8: போன வாரம் போட்ட விளம்பரம் இப்பதான் முடியுது.
9: வணக்கம்.
8: வணக்கங்க.
9: ஊங்கிட்டாங்களா என்னன்னு கூட தெரியல முதலாளி.
8: வணக்கங்க.

0: அவர்களுக்கும் காத்தாயி அவர்களுக்கும் மாலைவனுக்கும் கூறுவது, தூத்துக்குடி மாவட்டம் எட்டேவரம் மாவட்டம் பேரலம்பட்டி கஸ்தூரி மைதீன்.
1: வாங்க கஸ்தூரி மைதீன், ஒரு திக்குமுக்கு இருக்கு, அருமையா சொல்லி விட்டுருங்க.
0: கொஞ்சம்
1: மெதுவான சத்தம் இல்லாம இல்லமா,
2: சத்தமா இழுக்குது வழுக்குது காலு ரெண்டும், முழிக்குது துடிக்குது கண்ணு ரெண்டும், மீசைய முறுக்குனாலும் நடுங்குது கையு ரெண்டும்.
1: ஒய்புக்கு முன்னாடி நின்று எழுதியிருப்பாரோ,
2: இருக்கலாம்.
0: இன்னும்
2: ஒரு முறை அதான் முதன் முறையா கேக்குறாங்களா அப்படின்னு
1: சொல்லலாம். சொல்லலாம்,
2: இழுக்குது வழுக்குது காலு ரெண்டும், முழிக்குது துடிக்குது கண்ணு ரெண்டும், மீசைய முறுக்குனாலும் நடுங்குது கையு ரெண்டும்.
1: ஒய்புக்கு முன்னாடி நின்று தான் எழுதியிருக்காரு. சொல்லுங்க,
0: இழுக்குது வழுக்குது காலு ரெண்டும்,
1: வணக்கங்க. வாங்க, வணக்கங்க.
3: வணக்கம் சார்.
1: யாருங்க?
3: முகமது அலி ஜின்னா, தஞ்சாவூர்.
1: தஞ்சாவூர்,
2: தஞ்சாவூர் முகமது அலி
3: ஜின்னா.
1: சொல்லிடுறீங்களா திக்குமுக்க?
3: சொல்லுங்க.
2: இழுக்குது வழுக்குது காலு ரெண்டும், முழிக்குது துடிக்குது கண்ணு ரெண்டும், மீசைய முறுக்கினாலும் நடுங்குது கையு ரெண்டும்.
1: சொல்லுங்க முகமது அலி
3: ஜின்னா.
1: அப்படியே தஞ்சாவூர்லயே இருங்க, இன்னொருத்தவங்க யாரோ வர்றாங்க, அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு இதை எழுதி அனுப்பினது யாருன்னு
2: சொல்லல. இவங்க வந்து திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர், சுமதி முருகேசன், கருப்புசாமி, கார்த்திகேயன்.
1: பாத்தீங்களா, வீட்டுல இருக்கிற குட்டி பிள்ளையெல்லாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க போல.
2: ஆமா,
1: அதனால இந்த கருப்புசாமி கார்த்திகேயன் தான் சின்ன பையன் போல. சரி வாங்க. வணக்கங்க.
2: வணக்கம்.
4: காத்தாய்க்கும் எங்க அண்ணனுக்கும் இனிமையான மாலை வணக்கம் சொல்லி, சேலம் கேத்தூர் கோமதி குப்பசாமி. அண்ணா காத்தா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க தங்கச்சி?
4: அண்ணா சூப்பரா இருக்காரு. அண்ணா ஒரு வாழ்த்துனே
1: சொல்லுங்க தங்கச்சி. யாருக்கு?
4: நடந்தே புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி அந்த அக்காவுக்கு இன்னைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து ஒரு வாழ்த்து
1: சொல்லியிருக்காங்க. ஆமா, சிவகாமி தங்கச்சிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை திக்குமுக்கு சங்கத்தின் சார்பா
2: சொல்லிட்டோம். ஒரே வாய்ப்பு தான்.
1: நன்றிங்க. என்ன அது அப்படின்னு பாத்துட்டு வரேம்மா.
5: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
6: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
7: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
6: இது எதுக்கு?
7: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
6: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
12: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
15: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
14: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
15: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட

0: ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: ஏமா ஆசிட்ல எல்லாம் ஊற வைக்கலமா, சூடு தண்ணியை தான் ஊத்தி ஊற வச்சேன், கரண்டியை வச்சு கிளண்டே வெறும் நுறையா வருதுமா.
1: இல்ல முதல்ல தேங்காய் பால் அதுல ஊத்தி இருந்தேன், அதனால கூட வரலாம்.
0: இங்க இருங்க, தேங்காய் பால் எல்லாம் ஊத்துனா நுறையெல்லாம் வரும்.
1: நீங்க விடுங்க முதல்ல, நான் வேணா நீங்க தான் இப்படி சொல்றீங்க, நம்ம சங்கத்து உறுப்பினர்களுக்கு கூட அதை நான் கொடுத்துறேன், அவங்கள்ட்ட நான் ரிசல்ட்டை கேட்டுக்கிறேன்.
0: வேணாமா, என் கஷ்டம் என்னோட போட்டும், பாவம் அவங்க உயிரை எல்லாம் பணைய வைக்க முடியாது. யாரோ வந்திருக்காங்க,
1: கூப்பிடலாம் வாங்க.
0: வணக்கங்க. முனியசாமி, அதாவது நான் நினைக்கிறேன் காலண்டர்ல தேதியை குறிச்சு வச்சுக்கிறாரு போல, இன்னைக்கு 6 மாசம் கழிச்சு தான் இனிமே போகணும், ரேடியோ பக்கமே போக கூடாது.
1: எனக்கு என்னமா அவர் ஊர் பேர் சொன்னே, இந்த மாவிலா தோப்புன்னு சொன்னேன், இந்த மாமரமா நினைவுக்கு வருது. முதல்ல
0: நீங்க கவிஞர்ல அது வரத்தான் செய்யும். சொல்லுங்க முனியசாமி, திக்குமுக்கு சொல்லிடலாமா?
2: என்ன
0: ரெண்டாவது தடவை வாய்ப்பே கிடையாதுல்ல, அதனால முனியசாமி நீங்க போயிட்டு வாங்க. இன்னொருத்தவங்க யாரோ போயிட்டு வாங்க, இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொல்றாங்களான்னு பாத்துருவோம்.
1: நிறைய மாங்காலாம் இப்ப சீசன் தான், நிறைய மாங்காய் இருக்குங்களா? ஏன் முதல்ல வாங்க, வணக்கம்.
0: திங்கிறதுலயே இருக்கிற எப்ப பாரு, முறுக்கு மாம்பழம் அதிரசம். வணக்கங்க.
2: வணக்கங்க.
0: யாருங்க?
2: ஒண்ணுல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம்.
0: ஆமாங்க,
2: 21ல இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம். சம்பள தேதி 1 முதலாளே.
0: ஆமா, பயங்கர
2: சவரி, சம்பளத்தை கொடுத்துருங்க
0: பாத்தீங்களா?
1: ஆமா முதலாளி, இதை நான் கேட்காம விட்டுட்டேன்.
0: இல்ல இல்ல, உறுதியா இருக்கு. இப்ப இவர திக்குமுக்க, இந்த திக்குமுக்க சொல்லிட்டாருன்னா இப்பவே சம்பளம்மா.
1: அவர் பேர் சொல்லுங்க.
0: எப்படியாவது நம்மளுக்கு அவங்க எடுக்கிற முடிவுகள் நமக்கு சாதகமா தான் அமையுது. இருமா இருமா, இந்த முறுக்கு இப்ப என்ன செய்யறோம்னா, கேஸ் ஸ்டவ்வை அடுப்புல வச்சு வேக விட்டு இது வேகுதா அப்படின்னு இந்த முறுக்கு இப்ப பாக்குறோம்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர் புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
5: 9 4 33 72 15.

0: வெந்துக்கிட்டே இருக்குமா, அடுப்பில் வெந்த பிறகு அது வெந்துருச்சுன்னா ஒருவேளை ஸ்பூனில் அள்ளி கூட சாப்பிட்டு கட்டலாமா.
1: சரி பார்க்கலாம் முதல்ல.
0: வணக்கங்க, வாங்க. அடுப்பே எரிய மாட்டேங்குது. வணக்கங்க.
2: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், ஜான் வெட்லி.
0: என்ன பேர் சொல்லுங்க? வீட்டுக்குள்ள
2: ஜான் வெட்லி.
0: ஜான் வெட்லி.

0: வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தி ஜன்னலை சாத்தி மூச்சு முட்டுற அளவுக்கு அவரா உள்ளுக்குள்ள உக்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம பேசிட்டு திக்குமுக்கு சொல்லிட்டு தான் வெளியில ஜன்னலை திறந்து விடுங்க முதல்ல ஜான், ஜன்னலை திறந்து விடுங்க.
1: கண்ணு
0: சொல்லுங்க
1: என்னங்க,
0: கதவை திறந்து விட்டு காத்து வாங்குங்க, தண்ணிய குடிங்க, ரொம்ப நேரம் இருட்டு ரூம்ல இருக்கு இருக்க கூடாது, பயமா இருக்கும். யாரோ வந்திருக்காங்க, இப்பதாம லேசா கொதிக்குது.
1: என்னது
2: சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கங்க.
2: தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் தார்பேட்டையில இருந்து பிச்சைவாணி.
0: இவர் சொல்லிடுவாருமா இப்ப கரெக்டா சொல்லுமா?
1: இழுக்குது வழுக்குது காலு ரெண்டும், முழிக்குது துடிக்குது கண்ணு ரெண்டும்.
0: சொல்லுங்க.
2: இழுக்குது வழுக்குது காலு ரெண்டும், முழிக்குது விழிக்குது கண்ணு ரெண்டும்.
1: சரிங்க,
0: ஓரளவுக்கு சரியா சொல்லிட்டீங்க. ஒரு பாட்டு இருக்கு, அத பாடிருங்க பிச்சைமணி. எப்படியாவது
2: பாட்டுதான் முதலாளி நம்மளுக்கு வராது.
0: என்னங்க வருது வருது வருது.

0: ஆ பாருங்க, பக்கத்துல எது மாடு எது ஓடிற போது என்னது என்னது, இந்த முறுக்கே பரவாயில்ல போலே. சரி போயிட்டு வாங்க. நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மூடியை திறந்து இப்போ நான் பார்க்குறேன், இந்த முறுக்கு என்ன ஆயிருக்குன்னு இப்போ பார்த்துட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
1: வழங்கிக் கொண்டிருக்கும்
0: சரஸ்வதி கிட்ட கேட்டேன், அண்ணே லோ ஃப்ளேம்ல வைக்காதீங்கன்னு, புல் ஃப்ளேம்ல வைங்க. நான் அந்த முறுக்கை சாப்பிட்டு பார்த்தேன்,
1: சரி
0: புல் ஃப்ளேம்ல வைங்க, அப்பதான் வேகுதா இல்லையாங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிருச்சு. இப்ப புல் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன்மா.
5: பேத்தி சுட்ட முறுக்கு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
5: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தான், பூமக்ஸ் இன்னர்வேர்.
6: பள்ளி கல்வி துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
8: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
7: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
8: அப்படியா?
7: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
8: அப்போ இப்பவே போலாம்.
9: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
11: கனவிதுதான், நினைவிதுதான், உலகினிலே என்னையா.

0: என்ன என்ன நல்லா தானே இது வரைக்கும் இருந்தீங்க, அப்பக்கப்ப ஏன் முதலாளி சோகம் முடுக்கு போயிடுறீங்க?
1: என்னமோ வெயிட்டிங் ஆகும் வந்தாலேமா அப்படி ஆயிடுறேன்.
0: அப்படி எல்லாம் ஆகாதீங்க முதலாளி, கல்யாணம் முடிஞ்சு காதலிச்சுதானே கல்யாணம் முடிச்சீங்க. காதலை பத்தி எல்லாம் கவிஞர்கள் எவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காங்க.
1: என்ன எழுதியிருக்காங்க தெரியாம எழுதியிருப்பாங்க.
0: முதலாளி
1: என்ன எழுதி,
0: காதலித்து பார் உன்னை சுற்றி நடப்பது எதுவும் உனக்கு தெரியாது. காதலித்துப்பார் சிறகுகளின்றி வானத்தில் நீ பறப்பாய். காதலித்துப்பார் உன் கால் தரையில் படாது மேகத்தில் மிதக்கும்
1: அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: ஆமா முதலாளி,
1: உனக்கு புரியல என்ன சொல்லிருக்காங்க?
0: அப்படி அப்படியே சிறகடிச்சு பறக்கணும்னு சொல்லிருக்காங்க.
1: காதலிச்சா செத்துருவ அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: இன்னொரு
1: தடவை இங்க நான் வாசிக்கிறேன் பாருமா, செத்துருவேன் அப்படின்றது. காதலித்துப்பார் உன்னை சுற்றி நடப்பது எதுவும் உனக்கு தெரியாது. தெரியாதுல்ல,
0: தெரியாது.
1: காதலித்துப்பார் சிறகுகளின்றி வானத்தில் பறப்பாய், பாத்துக்கம்மா. காதலித்துப்பார் உன் கால் தரையில் படாது, அதுல தெரியல. அத இப்ப என்ன செய்யலாம்னா, நேரம் வேற ஆயிப்போச்சு, யாரோ ஒருத்தரை பாக்குறோம் அவங்க. அதுக்கு முன்னாடி இந்த முறுக்க வேற திறந்து பாக்கணுமேம்மா. ஏதாவது கைப்பிடி துணி கொடுங்க யாராவது. வணக்கங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்க?
0: காமராஜ்
2: இந்த
0: பேசாம பேச வச்சது பெரிய குளம் பெரிய சாமி.
1: சரி,
0: பேசி பேசி பேச வச்சது பேத்தி பாற சின்ன சாமி.
1: சொல்லுங்க.
2: பேசாம பேச வச்சு பேச வச்சது பெரிய குளம் பெரிய சாமி.
0: சரி,
1: பேசி பேசி
2: பேசி பேசி பேச வச்சது பேச்சு குளம்
0: அவங்களுடைய
1: திக்குமுக்கு ஒண்ணு நடந்தை புளியம்பட்டி சிவகாமிக்கு தங்கச்சிக்கு ஒரு வாழ்த்து நீங்களும் சொல்லிருங்க காமராஸ். இப்படி ஒரு பிறந்தநாள் வாழ்த்த எந்த ஒரு அணியே இல்ல. இப்ப நான் வேற இடையில பேசிட்டேன். இப்ப காமராஜ் இப்ப முழுசா கேளுங்க, அந்த பையன் என்ன சொல்றாருன்னு. இடுப்புல எத்திட்டாங்க. காதலிச்சிருக்காயா? காதலிச்சிருக்கேன் அந்த பையன். பாருங்க பாருங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டே அவன் பாடுறான்னு நினைச்சுக்கிட்டு இப்ப கேட்டு பாருங்க. யாருக்கு தச்சு வாட்டோவா? சரி போயிட்டு வாங்க காமராஜ். நன்றி.
0: இந்த முறுக்கு
1: வேகலமா? இன்னும்
0: எப்ப வேகும்?
1: அது வேகாது, அத உளிய வச்சுதான் எடுக்கணும் இனிமே.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
5: நேய உள்ளங்களில் புன்னகையை விதைத்த மகிழ்வுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய திக்குமுக்கு வண்ணத்துரிகை. இதுவரை உங்களோடு இணைந்திருந்தோம் ரவிச்சந்திரன், மகேஸ்வரி, பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ் மற்றும் எம் சரவணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி, கிஷோர்குமார், கணினியாக்கம் சுரேந்தர், வேல்முருகன்.
6: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை புதுதில்லியில் மீண்டும் நடைபெறும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். மண்வள அட்டை திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு K.A. Seங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் திரு விஜய் தொடர்ந்து மௌனம் காப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக BJP குறை கூறியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஓராண்டிற்குள் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் ஆங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் கார்த்திக் புடிகினா மற்றும் அலி இமாம் இறுதி சுற்றுக்கும், 50 மீட்டர் பிரிவில் நடராஜ் அரையிறுதிக்கும் முன்னேறியுள்ளனர். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால், சந்தேஷ் ரவிக்குமார் மற்றும் ரத்திகா சீலன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே,

கோடை பண்பலை 100.5 சித்திர சவானம். நேர்களே, அழகான இந்த மாலை பொழுதில் இதயத்தை விட்டு நீங்காமல் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களோடு வானலைகளில் வர்ண ஜலம் படைக்க காத்திருக்கிறது 100.5 சித்திர சவானம். காதல் கண்கள் பார்க்கும் அழகல்ல, அது இதயம் உணரும் அன்பு. அந்த அன்பால் இணைந்த உறவிற்குத்தான் தெரியும் காதல் என்றால் என்னவென்று.

0: கார்த்தி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம்.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
9: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
8: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
9: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
10: கவுன்சிலிங் கோட் 4959.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
14: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
13: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 முதல் August 15 வரை.
14: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

நெகிழிக்காற்றலைகளில் கானம் பாடி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன் சித்திர சவானம்.

நேர்களது உங்கள் உள்ளங்கவர் தலைவரிசை 100.5 கொடைக்கானல். ஆயிரம் வார்த்தைகள் பேசினாலும் சொல்ல முடியாத உணர்வை வெளிப்படுத்துகிறது உன்னுடைய அந்த பார்வை.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: மதுரை மலேசியா நடக்கும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடாஸ் கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெறவுள்ளது.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம்

0: கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
2: இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது சித்திரசு வானம்.

நெல்கிரி நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக பயணிக்க காத்திருக்கிறது நினைவே சுகம்.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேற்றையது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திர செவ்வானம் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதனால் வார்த்தைகள் கூட மௌனத்தில் கரைந்து விடுகிறது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான

0: ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா, ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 26

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேர்களே, இது உங்கள் உள்ளம் கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம்.

உலகத்தையே ரசிக்க வைத்த காதலனுக்காக வார்த்தைகளால் வாழ்க்கையை வரைந்த கவிஞனையே அழைக்கிறது மீண்டும் ஒரு காதல் கவிதை எழுதுவதற்கு.

நெற்றினம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகம். தொலைபேசி வழி நேரடி நேரலை நிகழ்ச்சியாக இன்றைய நினைவே சுகம் திருச்சி மாவட்ட நேர்களுக்காக.

0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 20, பொன்னனும் சிவனடியாரும் தொடர்ச்சி. சிவனடியார் பொன்னனிடம் சோழ நாட்டு இளவரசர் திரும்பி வந்திருக்கிறார் என்று கூறி அவனுடைய முகத்தை உற்று பார்த்தார். பொன்னனோ எவ்வித உணர்வையும் வெளிக்காட்டாமல் இருந்தான். சிவனடியார் நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். இனி பொன்னன் இன்னும் சிறிது ஜாக்கிரதையுடன், தங்களுடைய வார்த்தையில் எனக்கு அவநம்பிக்கை ஏற்படுமா சுவாமி? ஆனால் இவ்வளவு அபாயத்துக்கு துணிந்து இளவரசர் ஏன் வந்தான் என்றுதான் கவலையாயிருக்கிறது என்றான். உண்மைதான் பொன்னா, இளவரசருக்கு ஏதோ அபாயம் நேர்ந்துவிட்டது. உறையூருக்கு போகும் பாதையில்தான் ஏதோ நேர்ந்திருக்கிறது. நாம் உடனே கிளம்பி போய் பார்க்க வேண்டும். அருள்மொழி தேவியை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் இளவரசரை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். பொன்னன் இப்போது உண்மையாகவே பேராச்சரியம் அடைந்தவனாய், சுவாமி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? இளவரசரை நீங்கள் பார்த்தீர்களா? எங்கே

0: பார்த்தீர்கள்? அவருக்கு வழியில் ஆபத்து என்று என்ன முகாந்திரத்தை கொண்டு சொல்கிறீர்கள் என்று கேட்டான். பொன்னா, இதென்ன உன்னிடம் இந்த மாறுதல்? நான் சொல்வதில் சந்தேகப்பட்டு முகாந்திரம் கேட்க கூட ஆரம்பித்து விட்டாயே. நல்லது, சொல்கிறேன் கேள். இளவரசரை நானே பார்த்தேன், பேசினேன். நான் தான் உறையூருக்கும் அனுப்பினேன் என்றார். எதற்காக சுவாமி? எதற்காகவா? ஜென்மதேசத்தை பார்த்துவிட்டு வரட்டும் என்றுதான் பொன்னா. ஒருவனுக்கு தன்னுடைய பிறந்த நாட்டில் அன்பு எப்போது பூரணமாகும் என்று உனக்கு தெரியுமா? கொஞ்ச காலமாவது அயல் தேசத்தில் இருந்துவிட்டு திரும்பி வரும்போதுதான். 2-3 வருஷம் அயல் நாட்டில் இருந்துவிட்டு ஒருவன் திரும்பி தன் தாய் நாட்டுக்கு வரும்போது பாலைவன பிரதேசமாயிருந்தாலும் அது சொர்க்கபூமியாக தோன்றும். வளம் கொழிக்கும் சோழ நாட்டை பற்றி கேட்க வேண்டுமா? உங்கள் இளவரசருக்கு திரும்பவும் இந்நாட்டை விட்டு போகவே மனம் வராதபடி செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். பார்த்திப மகாராஜாவுக்கு போர்க்களத்தில் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு. ஆனால் வழியில் இப்படி விபத்து ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஐயோ பகவானே, நாளை அருள்மொழி ராணி கேட்டால் நான் என்ன செய்வேன் என்றார் சிவனடியார். சுவாமி, இளவரசருக்கு என்ன ஆபத்து நேரிட்டது? அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று பொன்னன் கேட்டான். இன்றைக்கு ரொம்ப கேள்விகள் கேட்கிறாயே பொன்னா. என்ன ஆபத்து நேர்ந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ நேர்ந்து மட்டும் இருக்கிறது. அதோ அந்த குதிரைக்கு பகவான் பேசும் சக்தியை மட்டும் அளித்திருந்தால் அது சொல்லும். ஆமாம், இந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டுதான் உங்கள் இளவரசர் கிளம்பினார். இதே இடத்திலிருந்துதான் புறப்பட்டார். ஆனால் 2 நாளைக்கு பிறகு குதிரை மட்டும் தனியாக திரும்பி வந்திருக்கிறது. இளவரசருக்கு எங்கே என்ன நேர்ந்தது என்பதை நாம் இப்பொழுது உடனே போய் கண்டுபிடிக்க வேண்டும். நீயும் என்னோடு வருகிறாயல்லவா பொன்னா? உனக்கு குதிரை ஏற தெரியுமா என்று சிவனடியார் கேட்டார். தெரியும் சுவாமி. ஆனால் நான் தங்களுடன் வருவதற்கு முன்னால் தங்களிடம் இன்னும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் பொன்னன். என்ன என்று சிவனடியார் தம் காதுகளையே நம்பாதவர் போல் கேட்டார். அதற்கு பொன்னன் கூறிய மறுமொழி என்ன? சொல்லிவிடலாம் நாளை நெஞ்சினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 ஒலிக்க இருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது சித்திர சவானம். நிகழ்ச்சி மீண்டும் மனம் வரும் நாளை மாலை 5 மணிக்கு.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் திரை இசை பாடலில் அணிவகுப்பாய் கதம்ப மலர்கள். அதற்கு முன்பாய் ஆலய தரிசனம்.

கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். ஆலய தரிசனம்.

திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கூத்தனூரில் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சரஸ்வதி அம்மனுக்கு என தனி ஆலயம் இங்குதான் அமைந்துள்ளது என்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. புலவர் ஒட்டக்கூத்தர் சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்கவும் கவிபாடும் திறன் வேண்டியும் கலைமகளை பூஜிக்க நினைத்து கூத்தனூரில் பூந்தோட்டம்

அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சரஸ்வதி அம்மனுக்கு என தனி ஆலயம் இங்குதான் அமைந்துள்ளது என்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. புலவர் ஒட்டக்கூத்தர் சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்கவும் கவிபாடும் திறன் வேண்டியும் கலைமகளை பூஜிக்க நினைத்து கூத்தனூரில் பூந்தோட்டம் ஒன்றை அமைத்து நாள்தோறும் அம்பிகையை வழிபட்டு வந்தார். ஒட்டக்கூத்தரின் தொண்டில் மகிழ்ந்த கலைமகள் தன் வாய் மனமாம் தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்து வரகவி பாடும் திறனை அருள் புரிந்தார். இதனால் ஒட்டக்கூத்தர் சரஸ்வதி தேவியை சொற்களத்தி வாழிய ஆற்றங்கரை சொற்களத்தி வாழிய தென்பார் பொற்களத்தி வாழிய கூத்தனூர் சொற்களத்தி வாழியனாவே என்று தக்கையாக பரணியில் பாடியுள்ளார். இங்கே சரஸ்வதி தேவி கன்னி சரஸ்வதியாக அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது. தன்னாலேயே சத்தியலோகம் பெருமையடைகிறது என்று சரஸ்வதியும், தன் படைப்பு தொழிலால் தான் சத்தியலோகம் பெருமையடைகிறது என்று பிரம்மனும் வாதிட்டு கடைசியில் வாதம் முற்றிப்போய் ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டு பூலோகத்தில் சோழ நாட்டில் புண்ணிய கீர்த்தி சோபனை என்ற தம்பதியினருக்கு பகுகாந்தன் என்ற மகனாகவும் சிரத்தை என்ற மகளாகவும் பிறந்தனர். அவர்களுக்கு திருமண வயது வந்தபோது பெற்றோர் வரன் தேட ஆரம்பிக்க அப்பொழுதுதான் இவர்கள் இருவருக்கும் தாங்கள் யார் என்பது நினைவுக்கு வந்தது. நினைவுக்கு வந்தாலும் இருவரும் இப்பொழுது சகோதர சகோதரியாக இருப்பதால் தாங்கள் திருமணம் செய்து கொண்டால் உலகம் பழிக்கும் அல்லவா? அதனால் சிவபெருமானை வணங்கி தங்களின் நிலையை கூற அதற்கு ஈசனும், சகோதர முறையில் உள்ள நீங்கள் திருமணம் செய்து கொள்வது முறையில்லை, சரஸ்வதி மட்டும் இங்கே கன்னியாக இருந்து கல்வி செல்வத்தை பக்தர்களுக்கு அருளும்படி சொல்ல, அதன்படி சரஸ்வதி தேவி இங்கே கன்னி சரஸ்வதியாக கோயில் கொண்டுள்ளார்.

0: கருவறையில் சரஸ்வதி தேவி வெண்ணிற ஆடை உடுத்தி வெண்தாமரை மலரில் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். வளமேல் கரத்தில் அட்சமாலை ஏந்தி வள கீழ்கரத்தில் சின்முத்திரை காட்டி இடது மேல்கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி இடது கீழ்கரத்தில் புத்தகமும் கொண்டு அற்புதமான திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இத்திருக்கோயிலில் வசந்த நவராத்திரியும் புரட்டாசி மாதத்தில் சாரதா நவராத்திரியும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விஜயதசமியன்று இக்கோயிலில் முழலைகளுக்கு முதன் முதலாக கல்வி போதிக்கும் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இதோடு ஆடி தை வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு சந்தன காப்பு மஞ்சள் காப்பு அலங்காரமும் பௌர்ணமி தோறும் மாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. சரஸ்வதி தேவியின் அவதார நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் வரும் நாளிலும் அபிஷேகமும் புதன்கிழமைகளில் அம்பிகைக்கு தேனும் பாலும் அபிஷேகமும் நடைபெறுகின்றன. இன்று திருவாரூர் நன்னிலம் கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

வைத்து அறி ஊற்றினோடு உயர் ஆற்றல் தந்தென்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் இவனென அருளும் தமிழும் திகழும் கடலென கற்றவரும் கொற்றவரும் முற்றுமே அறிந்தவரும் நித்த நித்தம் புகைந்திட நின்ற

0: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6 மணி 6 நிமிடம்.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: ஒரு பேரறிஞர் சொன்னாரு, ஓய்வு என்பது என்ன என்று கேட்டால் மாற்று வேலை அப்படின்னார். அது என்ன மாற்று வேலை அப்படின்னா, இப்போ எனக்கு கிராமம், சொந்த ஊர் சோழவன் தான், மதுரை மாவட்டத்தில். அங்கே என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு வரப்ப இந்த நெல் போட்டு விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. முதல் போகம், ரெண்டாம் போகம், அந்த மூன்றாம் போகம் வரைக்கும் வரும். ஏன்னா வைகை கரையை சார்ந்தது அது. நான் சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முதல்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல் போட்டு விளைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நிலத்தில் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு நெல்லுக்கு பதிலாக வாழை பயிரிடுவாங்க, வெற்றிலை, கொடுக்கால் பயிரிடுவாங்க. இப்போ இந்த வெற்றிலையோ வாழையோ பயிரிட்ட பிறகு மீண்டும் நெல் போடுவாங்க, அபாரமாக நெல் விளையும். இது என்ன அப்படின்னு நான் அங்கே இருக்கிற அந்த விவசாயிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே வகையான சத்தை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதில் வந்து பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மாற்று வேளாண்மையை நம்ம கொண்டு வந்தோடனே அது அபூர்வமான இதை தர ஆரம்பிக்குது. இது தவிரவும் வாழை போட்ட இடத்துல, வெற்றிலை போட்ட இடத்துல சத்து மிகுந்த மண்ணாக மாறிடும். அப்போ அந்த சத்து அடுத்த முறை வந்து ரொம்ப அருமையாக கொடுக்கும்.

0: எதுக்கு? நெல் விளைச்சலுக்கு. இப்போ இதை நினைவு வச்சுக்கோங்க, நாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரே மாதிரி வேலைங்க, காலைல இருந்துச்சு இங்கே போகிறேன் அப்படியே வர்றேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா. இதில் சிறு சிறு மாற்றங்கள் வருமானால் நமக்கு சோர்வு நீங்கிருமாங்க. எப்படி? மண் விவசாயத்தை மாற்றிய போது அதற்கு தேவையான சத்துக்களை அள்ளி தந்ததோ, அதுபோல் நமக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு சில வழிகள் இருக்கான். என்ன அப்படின்னா, இப்போ 5 நிமிஷம் தூங்குறதோ 10 நிமிஷம் தூங்குறதோ தப்பில்லைங்க, லேசாக கண்ணை ஏறலாம், அது ரைட்டு. ஆனாலும் கூட காலையிலேருந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இப்போ எனக்கு கை வலிக்குது, எனக்கு ஒரே மாதிரி வேலை பார்த்தாலும் மனசோர்வு ஏற்படுது, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக கொஞ்சம் தூரம் அப்படி நடந்துட்டு வரலாம் இல்லையா. வீட்டில் தோட்டம் போட வழி இல்லை, பால்கனியில் ஒரு டப்பாவில் ஒரு சின்ன டேபிள் ரோஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒத்து பார்த்தோம்னா அது ஒட்டு விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடே அப்பா மகிழ்ச்சியில் துள்ளிடும் மனசு. ஒன்றும் இல்லையா, மனைவிட்ட ஒரு வம்பளத்துக்கு கூட வரலாம், என்ன இன்னைக்கு அதே குழம்பு தானா அப்படின்னு, என்னைக்கு தான் அதே குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்க, நம்மாட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வர்றோம். இப்போ திரும்ப வந்து பிள்ளைய பார்த்து, டேய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு, அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பாட்டு வானொலியில் போடுறாங்க, அதை கேட்டு தெரியுதா இந்த சினிமா அப்போ தான் நம்ம கல்யாணம் ஆச்சு அப்படின்னு லேசாக வீட்டில் திரும்பி சொல்லி, அந்த அம்மா அதிலிருந்தே எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அது சொல்ல, திரும்ப வந்து எழுதுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு புது ஆளாக உள்ளே வந்துட்டீங்க, இன்னேற வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்த ஆளும் இப்போ வந்த ஆளும் யார்? ரெண்டும் ஒன்று தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நாம் வந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா, பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்தில் திரும்ப இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க போதில் அங்கிட்டு உட்காந்து எழுதக்கூடாது, அல்லது இந்த பேனாக்கு போல அந்த பேனா எழுதுறேன், இவையெல்லாம் பதிலாக மாற்றி மாற்றி மாற்றி சின்ன சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வந்த உடனே திரும்ப நாம் புது மனிதன் ஆகி விடுகிறோம். அப்போ மூளை என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், நம்மிடத்தில் ஓய்வை எதிர்பார்க்கலைங்க, படுக்க நேரம் இல்லைங்க, நிற்க நேரம் இல்லை. ஞாபகம், விடாது உழைப்பவர்களால் படுக்க முடியாதுங்க, உட்கார முடியாதுங்க. நீங்கள் 5 நிமிஷம் அவங்கள உட்கார சொல்லுங்களேன், பதறிடுவாங்க, அப்படி ஐயோ 1000 வேலை கிடைக்குதுங்க அப்படிம்பாங்க. பதட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வருதுன்னு சொன்னால், மாற்று செய்கிற போது நமக்கு ஓய்வு வந்து எப்படி கிடைக்கிறதுன்னா அதன் மூலமாக சக்தியாக கிடைக்கிறது. அதனால் ஓய்வா இல்லை அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க, ஏன்னா ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் நம்முடைய வேலை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
9: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
11: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
12: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
11: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
12: அப்படியா?
11: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ. அப்போ

0: இப்போவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: இனிய மாலை பொழுதில் வணக்கம் நேர்களே. இந்த உலகம் ஒரு பள்ளிக்கூடம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிடமிருந்தும் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எனும் பரீட்சையில் தேர்ச்சியடைந்து விடலாம். அந்த வகையில் விடாமுயற்சியை கடல் அலைகளிடமும், கடமை தவறாமையை கதிரவனிடமும், உத்வேகத்தை காற்றிடமும், புன் சிரிப்பை பூக்களிடமும், சுறுசுறுப்பை எறும்புகளிடமும், கருணையை மழை மேகத்திடமும் கற்றுக்கொள்வோம் என கூறி இப்பொழுது பூக்கிறது கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் மாலை 6:19.
1: எதிர்பார்க்கிற நமக்கு

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: JJ College of Engineering and Technology, Saurameka Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: மதுரை மடிசியா நடத்தும் தென் தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி ஜூலை 24 முதல் 26 வரை மதுரை ஐடா ஸ்கட்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம்.

0: சம்பவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேரம் மாலை 6:24 இணைந்திருக்கிறோம் கதம்பு மலர்கள் நிகழ்ச்சியோடு. அன்பு நேர்களே, இன்றிரவு 7 வரவிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணுமா? நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்கு, என்ன திரைப்படம், உங்களுடைய பேரு, உங்களுடைய ஊர், இது எல்லாமே உங்களுடைய அழகான குரல்லையே நீங்க குரல் பதிவு செஞ்சு 9486-28-24-8-6-28-24-24 இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை அது உங்கள் குரலோடையே கேட்டு ரசிக்கலாங்க. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில்

0: இது என்றென்றும் உங்கள் மையலான கோடை பண்பலை 100.5 செல்லும் நேரம் மாலை 6:35 நிமிடம்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
3: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.
0: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோடு.

0: நாமக்கல்
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
4: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
5: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
4: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
5: அப்படியா?
4: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
5: அப்போ இப்பவே போலாம்.
6: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: நேரம் மாலை 4:06:44 கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில். இனி நாம் கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
8: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

மணிமேகலை சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள். தான் சற்றுமுன் கண்ட தோற்றம் வெறும் பிரமைதானா, அல்லது கனவில் கண்ட தோற்றமா? கனவாக இருந்தால் தான் தூங்கிக் கொண்டல்லவா இருக்க வேண்டும்? தன்னைத்தானே தொட்டு பார்த்து கொண்டாள். இல்லை, நான் தூங்கவில்லை. பழுவூர் இளையராணிக்காக ஆயத்தமாயிருக்கும் அந்தப்புற அறையல்லவா இது? பளிங்கு கண்ணாடியில் தன் முகம் இதோ நன்றாகத் தெரிகிறது. அதோ குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடிக்கு எதிரே சுவரை உற்று பார்த்தாள். அங்கே ஓர் இரகசிய வாசல் இருப்பது அவளுக்கு தெரியும். அதை வெளியிலிருந்தும் திறக்கலாம், உள்ளிருந்தும் திறக்கலாம். மணிமேகலை அந்த இடத்தில் சுவர் ஓரமாக நின்று காதை சுவரோடு ஒட்டி வைத்து உற்று கேட்டாள். அவ்விடத்தில் சுவரோடு சுவராக இருந்த இரகசிய கதவு மரத்தினால் ஆனதுதான். ஆகையால் உள்ளே வேட்டை மண்டபத்தில் ஏதோ ஓசைப்பட்டது போல் கேட்டது. மணிமேகலை மெதுவாக இரகசிய கதவை திறந்தாள். வேட்டை மண்டபத்தில் எட்டி பார்த்தாள். அந்த மண்டபத்தின் பெரும்பகுதியில் இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு மூலையில் சிறிய அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்தச் சிறிய விளக்கின் ஒளி மங்கிற்று. அடுத்த கணம் முன்போல் பிரகாசித்தது. ஏதோ ஓர் உருவம் அந்த விளக்கின் முன்புறமாக குறுக்கே சென்றது போல இருந்தது. அந்த காரணத்தினால்தான் விளக்கு ஒரு கணம் மறைந்து அடுத்த கணம் பிரகாசித்திருக்க வேண்டும். அப்படி விளக்கை ஒரு கணம் மறைத்த உருவம் அதன் முகம் தான் சற்றுமுன் கண்ணாடியில் கண்ட முகம்தானா, அல்லது இதுவும் தன் சித்தக் கோளாறுதானா? மணிமேகலை எட்டி பார்த்தபடியே கையை தட்டினாள். யாரங்கே என்று மெல்லிய குரலில் கேட்டாள். பதிலுக்கு ஒரு கனைப்புக் குரல் கேட்டது. வௌவால் ஒன்றுதான் மேல் கூரையில் தொங்கிய இடத்திலிருந்து கிளம்பி ஜிவ்வென்று பறந்து போய் கூரையில் இன்னொரு இடத்தை பற்றி கொண்டு தொங்கிற்று. மறுபடியும் மிக மிக லேசான இருமல் சத்தம். மணிமேகலை அந்த வாசற்படியில் நின்றபடியே, அடியே சந்திரமதி என்று உரத்த குரலில் கூறினாள். ஏனம்மா என்று பதில் வந்தது. கைவிளக்கை எடுத்துக்கொண்டு உடனே இங்கு வா என்றாள் மணிமேகலை. சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு பணிப்பெண் கையில் விளக்குடன் வந்தாள். இங்கேதான் விளக்கு நன்றாக எரிகிறதே, எதற்கம்மா விளக்கு? வேட்டை மண்டபத்துக்குள்ளே போய் பார்க்க வேண்டும். ஏதோ ஓசை கேட்டது. வௌவால் இறகை அடித்து கொண்டிருக்கும் அம்மா, வேறு என்ன இருக்கப் போகிறது? இல்லையடி, சற்றுமுன் இந்த பளிங்கு கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் முகத்துக்கு பக்கத்தில் இன்னொரு முகம் தெரிந்ததடி. அந்த முகம் எப்படி இருந்தது? மன்மதன் முகம் போல இருந்ததா, அர்ஜுனன் முகம் போல?

0: இருந்ததா என்று கூறிவிட்டு பணிப்பெண் சிரித்தாள். என்னடி சந்திரமதி பரிகாசமா செய்கிறாய்? இல்லை அம்மா இல்லை. நீங்கள் அடிக்கடி கனவில் காண்பதாகச் சொன்னீர்களே, அவர்தான் இப்போது கண்ணாடியில் தோன்றினாரோ?
1: ஆமாண்டி சந்திரமதி, ஆனால் ரொம்ப ரொம்ப நிஜம் போல இருந்தது.
0: எல்லா பெண்களுக்கும் இப்படித்தான் ஒரு சமயம் சித்தப்பிரமை பிடிக்கும். உங்களுக்கும் இன்னும் இரண்டொரு நாள்தான் இப்படி இருக்கும். நாளைக்கு காஞ்சியிலிருந்து வரும் இளவரசரை பார்த்து விட்டீர்களானால் அந்த பழைய முகம் அடியோடு மறந்து போய்விடும்.
1: அது இருக்கட்டும் டி, இப்போது இந்த வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்க்கலாம் வா.
0: வேண் வேலையம்மா, வேட்டை மண்டபத்தில் ஒரே தூசியும் துப்புமாக இருக்கும். சேலை வீணாய்ப் போய்விடும்.
1: போனால் போகட்டுமடி.
0: இருமலும் தும்மலும் வரும் நாளைக்கு எல்லோரும் வரும் சமயத்தில் சும்மா வரட்டும். வேட்டை மண்டபத்தை இப்போது சோதித்து பார்த்தே ஆக வேண்டும். விளக்கை அசைத்து அணையாமல் எடுத்து வா. இவ்விதம் கூறிக்கொண்டே மணிமேகலை வேட்டை மண்டபத்துள் பிரவேசித்தாள். தோழியும் விளக்குடன் அவளை தொடர்ந்து வந்தாள். இருவரும் சுற்றி பார்த்து கொண்டே வந்தார்கள். சந்திரமதி கையிலிருந்த தீபத்துக்கு மேலாக நோக்கி உயிரற்ற மிருகங்களை மட்டும் பார்த்து கொண்டே வந்தாள். மணிமேகலையோ சில சமயம் தரையிலும் பார்த்தாள். தரையில் படிந்திருந்த புழுதியில் அங்குமிங்கும் கால் சுவடுகள் இருந்ததை கவனித்துக் கொண்டாள்.
1: அம்மா அதோ என்றாள் சந்திரமதி. என்னடி இப்படி பதறுகிறாய்?
0: அதோ அந்த வாலில்லா குரங்கு அசைந்தது போல இருந்தது.
1: உன்னை பார்த்து அது தன் சந்தோஷத்தை தெரியப்படுத்தியதாக்கும்.
0: என்னம்மா என்னை கேலி செய்கிறீர்களே? நான் பிரமை பிடித்து அலைகிறேன் என்று நீ மட்டும் என்னை பரிகாசம் செய்யவில்லையா? ஒருவேளை உங்கள் கண்ணாடியில் தெரிந்த முகம் அந்த குரங்கின் முகம்தானோ என்னமோ. நாம் வந்த வாசலுக்கு நேரே இருக்கிறது. பாருங்கள், குரங்கு மறுபடியும் அசைகிறது.
1: சிச்சி, உன் விளக்கின் நிழலடி.
0: விளக்கின் நிழல் அசையும் போது அப்படி குரங்கு அசைவது போல தெரிகிறது. வா போகலாம், இங்கே ஒருவரையும் காணோம். அப்படியானால் அந்த குரங்கு முகம்தான் கண்ணாடியில் தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் அதோ மேலே உட்கார்ந்திருக்கிறதே அந்த ஆந்தையின் முகமாக இருக்கலாம். அது நம்மை பார்த்து எப்படி விழிக்கிறது பாருங்கள்.
1: என்னை ஏன் சேர்த்து கொள்ளுகிறாய்? உன் அழகை பார்த்து சொக்கி போய்த்தான் அந்த ஆந்தை அப்படி கண்குட்டாமல் பார்க்கிறது.
0: பின்னே தங்களை கண்ணாடியில் எட்டி பார்த்த முகம் யாருடைய முகமாயிருக்கும்?
1: அடியே, எனக்குத்தான் சித்தப்பிரமை என்று நீ முடிவு கட்டிவிட்டாயே. என் கனவில் அடிக்கடி தோன்றும் முகம் கண்ணாடியிலும் தோன்றியிருக்கலாம். அந்த சுந்தர முகத்தை பார்த்த கண்ணால் இந்த குரங்கையும் ஆந்தையையும் பார்க்க வேண்டி வந்ததே என்று எனக்கு கஷ்டமாயிருக்கிறது. வாடி போகலாம், கண்ணாடியில் இன்னொரு தடவை அந்த முகம் தெரியுமா என்று பார்க்கிறேன்.
0: இரண்டு பெண்களும் மறுபடியும் வந்த வழியே புகுந்து அந்த புற அறைக்குள்ளே போனார்கள். வாலில்லா குரங்குக்கு பின்னாலிருந்து வந்தியத்தேவன் வெளியில் வந்தான். இரண்டு மூன்று தடவை தும்மி மூக்கில் புகுந்திருந்த தூசி துப்பைகளை போக்கிக் கொண்டான். தன்னை அவ்வளவு நன்றாக மறைத்திருந்த வாலில்லா குரங்குக்கு தன் நன்றியை செலுத்தினான்.
2: ஏ குரங்கே, நீ வாழ்க. அந்த பணிப்பெண் என் முகத்தை உன் முகத்தோடு ஒப்பிட்டாள். அப்போது எனக்கு கோபமாய்த்தான் இருந்தது. வெளியில் வந்து விடலாமா என்று கூட எண்ணினேன். நல்ல வேளையாக போயிற்று, மனத்தை அடக்கி கொண்டேன். நீ மட்டும் இங்கே ஆள் உயரத்துக்கு நின்றிராவிட்டால் என் கதி என்ன ஆயிருக்கும்? அந்த பெண்களிடம் அகப்பட்டு கொண்டிருப்பேன். குரங்கே, நீ நன்றாயிருக்க வேணும். இப்படி சொல்லி முடிக்கும் போதே, அந்த பெண்களிடம் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அப்படி ஒன்றும் விபரீதமாக போயிராது என்ற எண்ணம் அவன் மனதிலே தோன்றியது. அவர்கள் யார் என்பதை முன்னமே ஊகித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் பேசிய வார்த்தைகள் யாவும் அவன் காதில் நன்றாய் விழுந்தன. அதிலும் மணிமேகலை உரத்த குரலில் கணீர் என்று பேசினாள். கனவில் கண்ட முகத்தை பற்றியும் கண்ணாடியில் பார்த்த முகத்தை பற்றியும் அவள் ஏதோ பேசினாளே, அது என்ன? பழைய சம்பவங்கள் அவனுக்கு நினைவு வந்தன. கந்தமாறன் அடிக்கடி இவளிடம் தன்னை பற்றி பேசியிருப்பதாக சொல்லியிருக்கிறான். முந்தடவை இந்த மாளிகைக்கு வந்திருந்த போது அவளை அரைகுறையாக பார்த்து சென்றதும், கந்தமாறன் அவளை வேறு பெரிய இடத்தில் மனம் செய்து கொடுக்கப் போவதாய் சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தன. இந்த பேதை பெண் ஒருவேளை அவளுடைய மனதை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறாளா என்ன? அதை பற்றி யோசிப்பதற்கு இப்போது நேரமில்லை. வெளியேறும் வழியை பார்க்க வேண்டும். யானை தந்த பிடியுள்ள வழி அந்த புறத்துக்குள் போகிறது. ஆகையால் அது தனக்கு பயன்படாது. தான் வந்த வழியைத்தான் தேடிப்பிடிக்க வேண்டும். இரகசிய வழிகளின் கதவுகளை உள்ளே இருந்து திறப்பதற்கும் வெளியிலிருந்து திறப்பதற்கும் வெவ்வேறு முறைகள் உண்டு என்பது அவனுக்கு தெரிந்ததே. திறப்பது எப்படி என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இரகசிய வழி எங்கே இருக்கிறது என்று தெரிந்தாலல்லவா திறப்பதற்கு வழி கண்டுபிடிக்கலாம். சுவரை எவ்வளவு உற்று பார்த்தாலும் ஒன்றும் தெரியவில்லை, வெளிச்சமும் போதவில்லை. தான் புகுந்த இடத்துக்கு பக்கத்தில் முதலை ஒன்று கிடந்தது இப்போது அவன் நினைவுக்கு வந்தது. அங்கே போய் அருகிலுள்ள சுவர் பகுதியிலெல்லாம் தடவி பார்த்தால் ஒருவேளை வெளியேறும் வழி புலப்படலாம். இவ்வாறு நினைத்து முதலைக்கு அருகில் சென்று சுற்றுப்பக்கத்து சுவரையெல்லாம் தடவி தடவி பார்த்தான். ஒன்றும் பயன்படவில்லை. நேரமாக ஆக

0: கவலை அதிகரித்து வந்தது. இது என்ன தொல்லை? நன்றாக இந்த சிறைச்சாலையில் அகப்பட்டு கொண்டோமே. கடவுளே, அந்த புறத்துக்குள் புகுவதைத் தவிர வேறு வழியில்லை போலிருக்கிறதே. அப்படி அந்த புறத்துக்குள் புகுந்தால் அதில் எத்தனை அபாயங்கள்! ஒருவேளை மணிமேகலை தன்னிடம் அனுதாபம் காட்டலாம். ஆயினும் தான் அவளிடம் இங்கே இப்படி ரகசியமாக வந்ததற்கு என்ன காரணம் சொல்வது? உன்னிடம் கொண்ட காதலினால் வந்தேன் என்று சொல்லலாமா? அது எவ்வளவு கொடூரமான பொய்யாயிருக்கும்! துணிந்து அத்தகைய பொய் சொன்னாலும் அவள் நம்புவாளா? மணிமேகலை மட்டும் தனியாயிருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? மற்ற பெண் பிள்ளைகளுக்கிடையில் அகப்பட்டு கொண்டால் சம்புவரையர் அறிந்தால் கட்டாயம் தன்னை கொன்றே போடுவார். மறுபடியும் வந்தியத்தேவனுடைய கவனம் தரையில் கிடந்த முதலையின் மீது சென்றது. அதன் பேரில் அவனுக்கு கோபமும் வந்தது.
1: முதலையே, எதற்காக இப்படி வாய் பிளந்து கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே அதை ஓங்கி ஒரு உதைவிட்டான். உதைத்தபோது முதலை கொஞ்சம் நகர்ந்தது. அதே சமயத்தில் சுவர் ஓரமாக தரையில் ஒரு சிறிய பிளவு தெரிந்தது.
2: ஆஹா, நீதான் வழியை அடைத்துக் கொண்டிருக்கிறாய் முட்டாள் முதலையே, முன்னாலேயே சொல்வதற்கென்ன என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் குனிந்து முதலையை பிடித்து நகர்த்தினான். முதலை நகர நகர சுவர் ஓரத்தில் துவாரம் பெரிதாகி வந்தது. கீழே படிகளும் தெரிந்தன.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: வேட்ட மண்டபத்துல ஏதோ ஓசை கேக்குது. வானதியா இருந்தா அக்காக்கான்னு கத்திக்கிட்டு குந்தவை கிட்ட ஓடி இருப்பா. பூங்குழலியா இருந்தா கையில என்ன கிடைக்குதோ உள்ள பாஞ்சு அங்க பதப்படுத்தி வச்சிருக்கிற அத்தனை பொருள்களுக்கும் திருச்சாத்து சாத்தி இருப்பா. மணிமேகலையிடம் ஒரு நிதான போக்கு இருப்பதை பார்க்கிறோம். விருந்தாளிகளுக்கான வசதிகளை முனைப்போட மேற்பார்வை பார்க்கும்போது அரண்மனை பணியாறுகளை வறுத்து எடுத்துட்டா என்பதை கேட்டோம். வேட்ட மண்டபத்தில் சந்தேகப்படும்படி ஓசை கேட்டா சும்மா விடுவாளா? அவளுடைய தேரறிவை ஆசிரியர் உணர்த்துற நேர்த்திய பாருங்க. கையில் விளக்கு வச்சிருக்கிற சந்திரமதி தீபத்துக்கு மேலாக நோக்கி உயிரற்ற மிருகங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு வர, மணிமேகலையோ தரையையும் பார்த்து அதில் படிஞ்சிருக்கிற புழுதியில் அங்கும் இங்கும் கால் சுவடுகள் இருப்பதை கவனிக்கிறார். இந்த வரலாற்று நெடுங்கதையில் இப்படி ஒவ்வொரு அசைவிலையும் தனித்தன்மையை இழைய விடுறார் ஆசிரியர். அப்படியானால் அந்த குரங்கு முகம்தான் கண்ணாடியில் தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் அதோ மேலே உட்கார்ந்திருக்கிறதே அந்த ஆந்தையின் முகமாக இருக்கலாம். அது நம்மை பார்த்து எப்படி விழிக்கிறது பாருங்கள். இப்படி கிண்டல் பண்ணினா சந்திரமதி. சட்டுன்னு வருது மணிமேகலையின் பதிலடி. என்னை ஏன் சேர்த்து கொள்கிறாய்? உன் அழகை பார்த்து சொக்கி போய்த்தான் அந்த ஆந்தை அப்படி கண்கொட்டாமல் பார்க்கிறது. நேர்களே, இலங்கையில் மகாசேன சக்கரவர்த்தியின் அரண்மனையில் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை பார்த்துவிட்டு இந்த நிலாக்கிரணங்கள் ஏமாற்றம் அடையும்னு அருள்மொழிவர்மர் சொன்னதும் பளிச்சுன்னு வந்தியத்தேவன் போட்ட போடு நினைவிருக்கும். ஐயா, தங்களையும் இந்த வைஷ்ணவரையும் பற்றி நீங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். என்னை மட்டும் சாதாரண மனிதன் என்று சொல்ல வேண்டாம். நல்லது. தன்னை நல்லா மறைச்சிருந்த குரங்கை வாழ்த்தினவன் சற்று முன்னால் நாரும் உமியும் அடைச்ச அந்த யானையை வாயார திட்டினான். வெளியேறுவதற்கான வழியை அடைச்சிக்கிட்டு இருந்த முதலை அன்னைக்கு அரிசிலாற்றங்கர முதலையை நினைவூட்டிச்சு போகும். அதுவும் இவனோட வசப்பாட்டுக்கு அசையல்ல. இதில் எதுக்குத்தான் தெரியும் இவன் சாதாரண மனுஷன் இல்லைன்னு? தூசி தும்பு இரட்டை சொற்கள். காற்றுல பறக்கும் நுண்ணிய துகள்கள் புழுதி இவற்றையெல்லாம் குறிப்பது தூசி. தும்பு துப்பை இதெல்லாம் நார் போன்ற கழிவுகள், குப்பை, சக்கை, ஒட்டடை இதையெல்லாம் குறிக்கும். தூசி தும்பு, தூசி துப்பை இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. இணைமொழி அல்லது இரட்டை கிளவி. சொக்குதல் அடிமையாவது, குறிப்பாக அழகுக்கு மயங்குவது, வசப்படுவது. சொக்கர் எல்லையில்லாத அழகர், மதுரை சொக்கநாதர். சொக்கன் ஆண்பால், சொக்கி பெண்பால். அடுத்த பகுதியில் சந்திப்போம் நேயர்களே.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன்.

0: அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இரு இசையில் அரும்பி இலக்கிய இசையில் மலர்ந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் இளமை பேசுகிறதில் சந்திப்போம். அதுவரை நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும் என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

அன்பு நேயர்களே, இன்றிரவு 10 மணிக்கு வரவிருக்கிறது நினைவேசகம் நிகழ்ச்சி. இன்றைய தொலைபேசி வழி நேயர்களை அழைக்கிறது திருச்சி மாவட்ட நேயர்களை. 100.5 இனி நேயர்கள் நேசித்த கானங்களை அவர்களின் குரலோடு பாட வருகிறது ஆசையில் ஒரு குக்கு.

கோடை பண்பலை 100.5 இனி ஆசையில் ஒரு குக்கு. நேர்களே, உங்கள் மனதை தொட்ட பாடல்களோடு இதயம் நிறைக்க உலவர காத்திருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு.

0: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்களது குரல்களையே கேட்டு ரசிக்கும் நேரம் இது. உங்களது விருப்ப பாடல்களை கேட்கலாம் 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணில். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் யாருக்காக கேட்கலாமா?
1: என் பேர் வேல்முருகன், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேசுறேன். சின்னத்தாய்ப்பட்டிலிருந்து நான் ஏரிக்கிழமையிலிருந்து பாட்டு போடுறேன்.
0: இதோ உங்களுக்காக பாடல் கொடை பண்பலை 100.5.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
5: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது. ஆசையில் ஒரு குக்கோ. கச்சவி வழியா அடுத்த பாடல் யாருக்காக? வணக்கம்.
6: வணக்கம் கொடைப்பண்பலி, நான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து பால பேசுகிறேன். எனக்கு என்ன ஆசை மச்சானிலிருந்து கருப்பினிலா என்ற பாடல் தேவை. தொடும்பாறை தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறேன்.
5: இதோ உங்களுக்காக கொடைப்பண்பலை 100.5 உங்கள் விருப்ப பாடல்.

நேர்களே, உங்கள் மனம் ரசித்த பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. கச்சவி

0: பிரியா, அடுத்த பாடல் யாருக்கு? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம். கொடைக்கானல் பண்பலை 100.5 சுந்தரா டிராவல்ஸ் படத்திலிருந்து மல்லிகை பூவுக்கு மதுர விலாசம் பாடல் கொடுங்க. கரூர் மாவட்டம் வெள்ளியணையிலிருந்து கலைச்செல்வி. நன்றி கொடைக்கானல் பண்பலைக்கு.
0: இதோ உங்களுக்கான பாடல், கொடை பண்பலை 100.5.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேர்களே, உங்கள் ரசனைகளுக்கு ஏற்ற பாடல்களை உங்கள் குரல்களிலே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக ஆசையில் ஒரு குக்கு. இப்ப கேட்க இருக்கும் பாடல் யாருக்காக? வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: காற்றின் கீதமாய் ஒளிபரப்பாகும் கோடை எஃப்எம் கீனிய இரவு. வணக்கம், இவர் இர்ஃபானா, திண்டுக்கல் மாவட்டம் மத்தளக்குண்டுவில் இருந்து. எனக்கு பிடித்த பாடல் இதயம் திரைப்படத்திலிருந்து பொட்டு வைத்த ஒரு நீலா. பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
0: இது உங்களுக்கான பாடல் கோடை பண்பலையின் 100.5.

0: வந்திருக்கிறாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
1: என் பேர் கார்த்திகா.
0: கார்த்திகா, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: சிவகங்கையில இருந்து வந்திருக்கோம்ப்பா.
0: அப்படிங்களா, எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: நானும் எங்க வீட்டுக்காரும் வந்திருக்கோம். இந்த சார் இருக்காங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
2: என்னுடைய பெயர் டாக்டரன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
2: நான் வந்து மின்வாரியத்துல உதய மின்வாரியால இருந்து ஓய்வு பெற்றிருக்கேன்.
0: ஓய்வு பெற்றுட்டீங்க? அப்ப எங்கெல்லாம் மின்தடை அறிவிப்புகள் வரும் அப்படின்றதுல இருந்து ஒரு பெரிய ரிலாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அப்படித்தானே?
2: ஆமா.
0: சொல்லுங்க சார், எப்ப கொடைக்கானல் வந்தீங்க?
2: நான் நேத்து வந்தேன் கொடைக்கானல்.
0: சரி, கொடைக்கானல் சிவகங்கை அப்படின்றது ஒரு கந்தக பூமி அப்படின்னே சொல்லலாம். அங்க இருந்து கொடைக்கானலுக்கு வந்த உடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? முதல் முறையா கொடைக்கானலுக்கு வரீங்களா, இல்ல இதற்கு முன்பு கொடைக்கானல் வந்திருக்கீங்களா?
2: ஏற்கனவே நாங்க கொடைக்கானல் வந்திருக்கோம்.
0: சரி,
2: இரண்டாவது முறையா வந்திருக்கோம்.
0: எப்படி இருக்கு சார் இந்த உணர்வு உங்களுக்கு, எப்படி இருக்கு?
2: நாங்க சிவகங்கையில இருந்து இப்ப கொடைக்கானல் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு.
0: ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா?
2: ஆமா.
0: சரி, கொடைக்கானல் வந்து இறங்கின உடனே அப்படியே இந்த மிஸ்ட், மழை, அந்த பனி எல்லாம் பார்த்தோன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடல் ஞாபகம் வந்துச்சா?
1: எனக்கு வந்து மூலி கணபதி அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு பாடல் வரும்.
0: எனக்கு பிடித்த பாடல்
1: பாடல் அதேதான். ரொம்ப கார்ல வரும்போது எனக்கு அதுதான் எனக்கு நினைவு வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
0: அப்ப வந்து நீங்க வந்து உங்க கணவருக்கும் உங்க கணவர் வந்து உங்களுக்கும் அந்த பாடல் வந்து பாடுற மாதிரி நினைச்சு பாத்துட்டே வந்தீங்க, அப்படியா? சரி,
1: ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப வந்து நீங்க ரேடியோல வந்து அறிவிப்பாளர்கள் பேசுறது, இந்த கோடை பண்பலையோட நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. முதல் முறையா நிலையத்துக்கு வரீங்க இல்லையா, இந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கு? நிலையத்தை பார்த்த உடனே இந்த உணர்வு, இந்த அறிவிப்பாளர்கள்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கா, பிரமிப்பா இருக்கா, இல்ல ஒண்ணுமே தோணலையா?
1: இல்ல இல்ல, இது வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. நாங்க வந்து எதிர்பார்க்க
0: ஒத்துக்குச்சா?
1: ஒத்துக்குச்சுப்பா. இது அடிக்கடி வர்ற பிளேஸ் தான். ஃபேமிலியாவும் வருவோம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வருவோம், உறவினர்கள் உங்களோட சேர்ந்து எல்லாம் வந்திருக்கோம். அடிக்கடி வர்ற ஒரு இடம் தான் கொடைக்கானல்.
0: அதனால பழகிருச்சு.
1: ஆமாப்பா.
0: இப்ப இந்த கொடைக்கானல் மிஸ்ட் பார்த்த உடனே இங்கேயே ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு தோணுதா, இல்ல உங்க ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு தோணுதா?
1: புடிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு என்ன தோணுது, இருந்தாலும் வந்து வந்து போய்க்கலாங்கிற மாதிரியும் எனக்கு இருக்கு.
0: இங்கேயே இருந்தா வந்து தாக்கு பிடிக்க முடியாது, வந்து வந்து அப்பப்போ போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க?
1: ஆமா ஆமா.
0: ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிட்டீங்க?
1: ரிட்டையர் ஆனதுனால, யாரு ரிட்டையர் ஆனதுனால அடிக்கடி வந்து போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது.
0: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன சாப்பிட்டீங்க கொடைக்கானல் வந்த உடனே? இந்த மாதிரி உணவுகள்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு உங்ககிட்ட யாரெல்லாம் என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் சொன்னாங்க? கொடைக்கானல் வந்து இது ரொம்ப ஃபேமஸ், அதை போய் சாப்பிடுங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க?
1: நார்மலாவே டிஃபன் எடுத்துக்கிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம். எனக்கு பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி காஃபி எடுத்து சாப்பிட்டேன்.
0: சரிங்க.
1: பர்ச்சேஸ் பண்ற ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க கொடைக்கானல் வந்துட்டு? கண்டிப்பா வந்து ஸ்வெட்டர் வாங்கிருப்பீங்க, ஸ்கார்ஃப் வாங்கிருப்பீங்க, அது தவிர வேற என்னென்ன வாங்குனீங்க?
1: ஃப்ரூட்ஸ் வந்து இந்த இங்க கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால இந்த மலை சீத்தா அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பழம். அதெல்லாம் வரும்போதெல்லாம் அதை நான் வாங்கிடுவேன். நானே
0: வரும்போதெல்லாம் வாங்கிடுவீங்க.
1: கொஞ்சம் வெஜ் பர்ச்சேஸ் பண்ணுவேன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குவேன். அதுல ரொம்ப பிடிக்கும், பர்ச்சேஸ் பண்றது பிடிக்கும். இடங்களை இப்ப ஒரு 2 or 3 days நாங்க ஸ்டே பண்ணுவோம். பார்க்க முடிஞ்ச வரைக்கும் இடங்களை பார்ப்போம்.
0: கட்டாயம் பார்த்துடணும்.
1: ஃபாரஸ்ட் பெர்மிஷனோட நாங்க மேலே எல்லாம் போனோம். நாங்க இந்த தடவை எங்களுக்கு கிடைக்கல, அதனால வந்து நீ அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா அதெல்லாம் போய் பார்ப்போம்.
0: சரிங்க. கொடைக்கானலுக்கு வந்தா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாம பாத்துறணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இடம் நிறைய முறை வந்திருந்தாலும் நான் பாத்துருவேன். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. பூம்பாறை.
1: பூம்பாறை மிஸ் பண்ணவே மாட்டோம்.
0: பூம்பாறை மிஸ் பண்ணாம பாத்துருக்கீங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? கொடைக்கானலுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: அங்க வந்து ஒரு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சொந்த ஒரு கிராமத்துக்கு வர்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. கோயில் இருக்கு அங்க.
0: சரிங்க கார்த்திகா, உங்களுடைய பொழுதுபோக்குலாம் என்ன?
1: எனக்கு நான் சிவகங்கையில இருக்கும் போது என்ன பாட்டு நிறைய கேட்பேன்ப்பா. பாட்டு கேக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்க.
1: கோடை எஃப்எம் கேட்பேன். இப்ப கார்ல வரும்போது நாங்க கோடை எஃப்எம் கேட்டுட்டே தான் வந்தோம்.
0: அப்படிங்களா? என்ன நிகழ்ச்சி வந்து தவறாம கேட்டுருவீங்க? என்ன வேலைகள் இருந்தாலும்
1: வானவில் எங்க வீட்டுல ஒழிச்சுட்டே இருக்கும். வானவில் கேட்பேன், மக்களிர் மட்டும் கேட்பேன். மோஸ்ட்லி வந்து நைட்டு வந்து நீங்க இந்த ஓல்டு சாங் எல்லாம் போடுவீங்க இல்லப்பா?
0: ஆமா ஆமா ஆமா,
1: ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
1: சித்திரை செவ்வானம்லாம் அதெல்லாம் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேட்பேன். அதோடு இல்லாம நீங்க வந்து நீங்க ஒரு பாடலை சொல்லும் போது அது எந்த காலகட்டத்துல எடுத்தது

0: டைரக்டர் யாரு,
1: ம்
0: அந்த பாடல் ஆசிரியர் யாரு,
1: ம்
0: அதெல்லாம் நீங்க சொல்லும் போது உண்மையிலேயே ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்.
1: ரொம்ப சந்தோஷம், உங்களை மாதிரி நேயர்கள் இருக்கிறனால தான் தொடர்ந்து பண்பலை இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் நிலையத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை ஒரு அறிவிப்பாளராக ஆகி நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த நிகழ்ச்சி விருப்பப்பட்டு பண்ணுவீங்க?
0: மகளிர் மட்டும்,
1: மகளிர் மட்டும் தான் பண்ணுவீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா?
0: ரொம்ப பிடிக்கும்,
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் பேசினதுல. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்கள் நிலையத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய இடங்கள் சுற்றி பாருங்க கொடைக்கானலில், நீங்கள் தவற விடாமல் பார்க்கணும்னு நினைக்கிற இடங்களையும் சுற்றி பாருங்க, அடிக்கடி கொடைக்கானலுக்கு வாங்க சரிங்களா? நன்றிங்க, நன்றிங்க. என்ன பாடல் கேட்கலாம், உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க.
2: எனக்கு பிடித்த பாடல்
0: ஜூலி கணபதியில இருந்து, எனக்கு பிடித்த பாடல் நல்ல ஒரு மெலடி சாங் அது, அது எனக்கு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அது அந்த கொடைக்கானல் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாட்டு பாது.
1: நன்றி, நன்றி. உங்களுக்காக நீங்கள் விருப்பப்பட்ட பாடல் சொந்த பந்தம் நிகழ்ச்சியில வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றிங்கம்மா.
0: நன்றிப்பா, நன்றிப்பா.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: நேர்களே, உங்கள் ரசனைகளுக்கு ஏற்ற பாடல்களை உங்கள் குரல்களிலேயே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருக்காக? வணக்கம்.
1: 24 மாவட்ட நேயர் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட எனது அன்பான கோடை பண்பலைக்கு இனிய வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு இனிய வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தற்றல்லி அப்படிலிருந்து ஆறுமுகம் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் "நாங்கள் சின்ன பசங்க". இந்த படத்துலேருந்து "ஜோடி நல்ல ஜோடி இந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் பாருன்ற பாடலை நம்ம 24 மாவட்ட நேயருக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க. எல்லாருக்காகவும் பாடல் வருது கொடை பண்பலை 100.5.

0: நேற்றையது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு. இப்ப இணைப்பில் வந்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவா. எனக்கு திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து மஞ்சள் நிலாவில் திருமூர்த்தியை பார்த்தேன் என்ற பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. இதோ பாடல் உங்களுக்காக.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
5: மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்

படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800-4250-111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498-3453-50.

0: நெற்றிலை கோடை பண்பலை 100.5 கச்சவி வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு. இப்ப ஒலிக்க போகும் பாடல் யாருக்காக? வணக்கம்.
1: கோடையப்பம் 100.5 வணக்கம். எனக்கு பிடித்த பாடல் புது வசந்தம் படத்திலிருந்து பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு என்ற பாடல். தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு திட்டங்குளம் ரங்கநாயகி. நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்கம்மா. எல்லாருக்காகவும் பாடல் வருது கோடை பண்பலை 100.5.

0: இனி அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான

சுமித்ரா ரத்னம், பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்பட உள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இத்தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே பி நட்டா, மூன்று முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்த உள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுகளின் போது தங்களின் முக்கிய மூன்று கோரிக்கைகளில் இரண்டை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தின் நகர்ப்புற வளர்ச்சி தற்போது 38% உள்ளது என்று குறிப்பிட்டார். சிங்கப்பூருக்கு இணையான வளர்ச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு தவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனி குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இளமை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இப்பொழுது வருகிறது. இளமை பேசுகிறது. வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே, இது உங்களுக்கான நேரம். வாங்க, இரண்டு விளையாட்டுகள் நீங்க அருமையா விளையாட காத்துட்டு இருக்கு. ஒன்னு சலவடை, இன்னொன்னு பட்டம் படாமலும் தட்டும் தடாமலும். உங்களுக்கான எண்கள் இதுதான். புதுசா பேசுற அறிமுக மாணவ செல்வங்கள் வாங்க, 24 24 24ல வழக்கமா பேசக்கூடிய நம்ம கண்மணிகள்லாம் வாங்க, 24 24 29ல முன்னிணைப்புக்கு 0 4 5 4 2. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. பொதுவாக சிலர் நினைப்பாங்க, வெற்றி பெறுவதில் தான் நமக்கான சந்தோஷம் இருக்குது அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, நாம் சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் தான் அந்த வெற்றியவே அடைய முடியும். அதனால் அதே சந்தோஷத்தோடு வாங்க, விளையாடி வெற்றி பெறுங்க என்ற வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியில் இணைகிறேன் மகேஸ்வரி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443321.
4: 8:13 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. இப்பொழுது நம்மோடு பேச காத்திருக்கும் மாணவ செல்வம், வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
5: தேனி மாவட்டம் கம்பம்புதுப்பட்டி அர்னிதா.
4: கம்பம்புதுப்பட்டியில இருந்து
5: அர்னிதா.
4: அர்னிதா, அர்னிதா, உங்களுக்கான விளையாட்டு என்னன்னா சலவடை. பழமொழி அக்கா சொல்லுவேன், நீங்க கண்டுபிடிக்கணும்.
5: சரிங்க.
4: விளையாடலாமா?
5: விளையாடலாம்க்கா.
4: கோணல் முதல், கோணல் முற்றும். கோணல் முதல், கோணல் முற்றும். மாத்தி சொல்லிருக்கேன், நீங்க சரியா கண்டுபிடிங்க.
5: முதல்
4: சரி,
5: முதல் கோணல்,
4: முற்றிலும் கோணல், முற்றும் கோணல்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன் அப்படி சொல்றாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல்?
5: முதல்
4: தெரியல. சரி விடுங்க. பொதுவா ஒரு விஷயத்த நம்ம தொடங்கும் போதே தப்பா தொடங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட முடிவுமே தப்பா தான் முடியும். அதனால தொடங்கும் போதே எப்படி தொடங்கணும்? சரியா நேரா தொடங்கணும். முதல் கோணல் முற்றிலும் கோணல், முற்றுமே கோணலா போயிடும். முதல் கோணல் முற்றிலும் கோணல், கோணல் முதல், கோணல் முற்றிலும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதனாலதான் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே நல்லா யோசிச்சு ஆராய்ஞ்சு அதை நம்ம தொடங்கியிருக்கணும். தொடங்கினதுக்கப்புறம் இப்படி போயிருச்சே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தொடங்கும் போதே எப்படி தொடங்கணும்?

0: நல்லா ஆராய்ஞ்சு தொடங்கணும். அப்படி தானே அர்னிதா, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி தொடங்குவீங்க? அர்னிதா, உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கே.
1: நல்ல விஷயமா தொடங்கணும்.
0: நல்ல விஷயமா தொடங்கணும். ஆ சரி, அதை நல்லபடியாக தொடங்கணும், அதுதான் விஷயம். சரிங்கம்மா, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. பாடல் கேட்கலாமா? ம், பக்கத்தில் ஒரே சவுண்டாக இருக்கும் போல், நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு.

0: எஞ்சி அலைவரிசையிலிருந்து அந்த பாடல் பூத்து சென்ற நேரம் இரவு 8:22.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இரண்டு விளையாட்டுகளோடு இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சி இணைந்திருக்கிறது. புதுசா பேசுறவங்க வாங்க, 24 24 24 என்ற இலக்கத்திலும், வழக்கமாக பேசுகிறவங்களுக்கான எண் 24 24 29, கொடைக்கானுடைய முன் இணைப்பு எண் 0 45 42. சரி, செலவடைய விளையாண்டு போயிட்டாங்க அர்னிதா. இப்போ பட்டம் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்காக இணைப்புல யார் காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சிவகங்கை மாவட்டம் ராஜா அண்ணாமலை. அன்புமணி பேசுறேன்.
1: சரிங்க அன்புமணி, உங்களுக்கான தலைப்பு
2: கொடுத்துடலாமா? கொடுக்கலாம்க்கா.
1: உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கா
1: இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்.
2: என்னப்பா? வார்த்தை சங்கிலி.
1: வார்த்தை சங்கிலியா? இல்ல, நான் அதை கேட்கல. பொதுவா விளையாடுவோம் இல்லையா, நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, அந்த விளையாட்டை கேட்டேன். கபடி பிடிக்குமா? சரி, கபடி பிடிக்கும். ஆனா இப்ப நீங்க கிரிக்கெட்டை பத்தி சொல்ல போறீங்க. உங்களுக்கான தலைப்பு கிரிக்கெட்.
2: பந்து.
1: சரி.
2: வீரர்கள். அமைப்பாளர். கீப்பர்கள்.
1: சரி.
2: மேடைகள்.
1: மேடைகள்.
2: பரிசுகள்.
1: அது என்னங்கிறத மட்டும் சொல்கிறீங்க, அதை அப்படியே தொடர்பு படுத்தி சொன்னால் நல்லா இருக்குமே. பரிசுகள்லாம் கொடுப்பாங்க அந்த விளையாட்டப்போ. அப்புறம் மெயினாக என்ன? அதுதான் மெயின். சரி,
2: மைதானம்.
1: மைதானம்.

0: இருக்கு. எல்லாமே சொல்லியாச்சு, என்னக்கா சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டீங்க.
1: பொதுமக்கள்,
0: சரி,
1: பொதுமக்கள்
0: பாக்குறவங்க, பார்வையாளர்கள். சரி,
1: அப்புறம் வந்து
0: பிக்கெட்,
1: அப்புறம்
0: கமெண்ட்ரி கொடுக்கறவங்க இருப்பாங்க.
1: எண்ணிக்கை,
0: என்ன எண்ணிக்கை?
1: விக்கெட்.
0: சரி, கேச்சர். அவங்களாம் இதுல அடங்கிடுவாங்க இல்லையா? சரி, நிறைய சொல்லிட்டீங்க. இந்த விளையாட்டை எத்தனை பேரை கொண்டு விளையாடுவாங்க?
1: எனக்கா
0: எத்தனை பேர் இதுல வீரர்கள் மொத்தம் எத்தனை பேர்?
1: 14.
0: 14? 11 வீரர்கள். அதே மாதிரி பவுலர் 11. அதே மாதிரி 20-20 இருக்கு, ஒன் டே மேட்ச் இருக்கு இல்லையா?
1: ஆமாக்கா.
0: சரி, இது வந்து இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணும்னா இதுதான் தெளிவாக வரையறுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. ஒரு 16 நூற்றாண்டு இடைப்பட்டது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இங்கிலாந்தில் வந்து முதன் முதல்ல விளையாடப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அந்த பேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டையை வந்து டிசைன் பண்ணவர் யார் அப்படின்னா ஜோன் பால். அவர் தான் வந்து அந்த கிரிக்கெட் மட்டையவே வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல டிசைன் பண்ணாராம். அந்த மட்டை வந்து வில்லோ அப்படிங்கிற ஒரு மரத்தில் தான் செய்யப்படுதான். நன்றிப்பா இணைப்பில் வந்ததுக்கு. பாடல் கேட்கலாம்?
1: கேட்கலாம். நன்றிக்கா.
0: நன்றிப்பா.

0: அழகான அன்பான பாடல்களோடு அன்பு மனங்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 8:32.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31-11. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
0: நேரம் 8:34 இணைந்து இருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. 26 வரவிருக்கிறது கடைத்தென்றல். இன்றைய கடைத்தென்றலில் சிறப்பு என்ன தெரிந்து கொள்ள காத்திருப்போம் 9 வரை. சரி, இப்ப சொலவிடை விளையாட்டை விளையாடுறதுக்காக இனிப்பில காத்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ஹர்னிஷா பேசுறேன்.
0: ஹர்னிஷா, எங்க இருந்து? ஆலமரத்துப்பட்டி. சரி சரி, அதனால இ ஆலமரத்துப்பட்டின்னு. என்ன படிக்கிறீங்க?
7: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.

0: ஹரியா பேசுறீங்களா?
1: ஆமாங்கக்கா.
0: சரி, ரொம்ப சந்தோஷம் ஹர்னிஷா பேசுறது. பக்கத்துல எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்ம வீட்டுல?
1: அப்பா, அம்மா, தம்பி.
0: தம்பி, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ ரொம்ப அருமையா முதன் முறையா பேசுறீங்க. அதே சந்தோஷத்தோட சூப்பரா விளையாண்டுலாமா?
1: விளையாண்டுலாம்.
0: உங்களுக்கான பழமொழி என்னன்னா, வேலை புண்ணில் பாய்ச்சுவதை போல வெந்த. வேலை புண்ணில் பாய்ச்சுவதை போல வெந்த. கண்டுபிடிங்க பார்க்கலாம். வேலை புண்ணில் பாய்ச்சுவதை போல வெந்த. நான் மாத்தி போட்டு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை சரியாக கண்டுபிடிக்கணும், கோர்க்கணும், சரியாக கோர்க்கணும். நான் களைச்சி போட்டு சொல்லியிருக்கேன். வேலை புண்ணில் பாய்ச்சுவதை போல வெந்த. கண்டுபிடிக்க முடியுதா தங்கம்?
1: வெண்டைக்காய்.
0: வெண்டைக்காயா? நான் வெண்டைக்காயா சொல்லலையே, வெந்த. வெந்து வேகிறது இல்லையா, வேகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அந்த வெந்த அப்படிங்கிற சொல்ல சொல்கிறேன். வேலை புண்ணில் பாய்ச்சுவதை போல வெந்த. நிறைய பேர் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க தெரியுமா, ஆனால் அவங்களுக்கு இணைப்பு கிடச்சிருக்காது. என்னம்மா? முத முதல்ல பேசுறதுனால கண்டுபிடிக்க முடியலையா? சரி, ஒரு ஒரு குழு கொடுக்குறேன் அக்கா. வேலை புண்ணில் பாய்ச்சுவதை போல வெந்த. நான் வெந்தன்னு சொல்றதுதான் ஆரம்ப வார்த்தையே. வெந்த.
1: வெந்த கண்டி பூச்சி வேலை.
0: நீங்களா ஒரு பழமொழி நீங்களா புதுசா எழுதிட்டீங்களே. வேலை புண்ணில் பாய்ச்சுவதை போல வெந்த அப்படின்னு சொன்னேன், நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் வெந்த அதுதான் தொடக்கமான வார்த்தைன்னு சொல்லிட்டேன். அப்ப வெந்த எதனால வெந்து போயிரு, வெந்தா என்ன ஆகும்? இப்போ ஒரு ஒரு ஒரு சுடுதண்ணியே நம்ம பேல பட்டுருச்சு, அது வெந்து போச்சு, கையை கையை வெந்த உடனே என்ன ஆகும் அது? எப்படி? அப்ப வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதை போல. நானே சொல்லிடுறேனே, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதை போல, அதுதான் சரியான பழமொழி. சரியா? இப்ப நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஹர்னிஷா சொல்லுவாங்க, இப்ப நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க. வெந்த
1: புண்ணில்
0: வெந்த புண்ணில்
1: வேலை பாய்ச்சுவதை போல.
0: அதேதான், வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதை போல. சரி, ஏற்கனவே ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணு மேல ஒரு வேலை வச்சு மறுபடியும் குத்துனா எப்படி இருக்கும்?
1: வலிக்கும்.
0: வலிக்கும்ல? அது மாதிரி ஏற்கனவே சிரமத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் இன்னும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாயிரும். அதான் வெந்த புண்ணில் ஏற்கனவே புண்ணாக தான் இருக்குது, அதை போய் வேலை வச்சு குத்துனா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த பழமொழி, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதை போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே துயரத்தில் இருக்கிறவங்கள மேலும் மேலும் துயரப்படுத்தணும்னா அது இன்னும் ரொம்ப வேதனையாகும் அப்படிங்கிறது தான். சரி, முதல் முறையாக வந்திருக்கிறீங்க, அதனால் அக்கா வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் அடுத்த முறை வரும்போது என்ன பண்ணணும்? நீங்களா கண்டுபிடிக்கணும். சரியா தங்கம்? சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம பண்பலையோட இணைஞ்சிருங்க, தொடர்ந்து பண்பலையிலையும் பேச வாங்க. இப்போ உங்களுக்காக பாடல் ஒன்று வருது, அது உங்களுக்கான பாடலாகவும் கூட இருக்கும். நன்றிம்மா, கேட்கலாம்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

8:45 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. ஹர்னிஷாவை தொடர்ந்து அடுத்ததாக வந்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டு விளையாடுறதுக்காக இணைப்பிள்ளையர் காத்துட்ருக்காங்க. வாங்க, வணக்கம்.

0: வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனிலிருந்து ஹரிணி பேசுறேன் மேம்.
0: ஹரிணி?
1: ஆமாம் மேம்.
0: சரி ஹரிணி, உங்களுக்கான தலைப்பு என்னன்னா புகைப்படம், ஃபோட்டோ.
1: ஓகே மேம்.
0: சொல்லுங்க.
1: இப்போ எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸ் போனோம்னா அதை எடுப்போம் மேம்.
0: அப்புறம்
1: அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வைப்போம் மேம்.
0: சரி, அதுக்கப்புறமா? வேற எதுக்காகலாம் பயன்படுது? விழாக்கள படம் பிடிக்கிறதுக்கு பயன்படுது. படம் பிடிக்கிறாங்க. அப்புறம்
1: எனக்கு அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: ஓ சரி சரி, அது எடுக்கிறதே பெரிய ஒரு ரசனை. சரி, அழகான ஒரு விஷயம். அப்புறம்
1: கேமரா வச்சு அதை எடுப்பாங்க மேம். நினைவு
0: அப்படியே நினைவுகள் அப்படியே மீட்டி பார்க்கறது மாதிரி இருக்கும் அந்த போட்டோவெல்லாம் பார்க்கும்போது. இப்போ நம்மளே சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்த போட்டோவெல்லாம் பார்க்கும்போது அந்தந்த இதுக்கு போயிடுவோம் இல்லையா? அப்புறம்
1: போட்டோ எடுத்தா அந்த பரிசுலாம் கொடுப்பாங்க.
0: நீங்க போட்டோன்னு சொல்லக்கூடாதுல்ல, பரிசுலாம். சரி, அப்புறம்
1: இயற்கை நேசிச்சு எடுக்கிறவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க
0: மேம். பார்த்த உடனே படம் பிடிச்சி வச்சிடுறது. அப்புறம்
1: எங்க வீட்டுல நிறைய போட்டோ எடுப்போம்.
0: இதே கலை கூடமா இருக்கும் அப்பனா, நிறைய ஃப்ரேம்லாம் மாட்டி. சரி. சரி அவ்வளோதான். நம்ம முன்னோர்களுடைய இப்போ ஃபோட்டோலாம் எடு, அதன் மூலயமா தெரிஞ்சுக்கிறது அவங்க எப்படி இருப்பாங்கலாம் நம்ம தெரியாது இல்லையா? அதே ஒரு புகைப்படம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 200 பக்கம் எழுதக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு ஃபோட்டோ அழகாக சொல்லிட்டு போயிடும், விளக்கமாக சொல்லிட்டு போயிடும். அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி அந்த ஃபோட்டோவுக்கு இருக்குது. இப்போ விண்மணிக்கெல்லாம் செயற்கைக்குள்ளெலாம் போய் படம் பிடிச்சி அந்த படத்தில் வந்து இப்போ தண்ணி இருக்கா, மனிதர்கள்லாம் உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபோட்டோ மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. கேமராவில் மட்டும் இல்லை, இப்போ அழகாக செல்ஃபோன்லேயே எவ்வளோ ஃபோட்டோ வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம் இல்லையா தங்கம்? வச்சிருக்கீங்க, அதை பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
1: ரொம்ப
0: சரி, எங்களுக்கும் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரிணி குட்டிலாம் இப்படிலாம் எடுத்து வச்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா விளாண்டிங்க புகைப்படம் அப்படிங்கிற தலைப்புல. மகிழ்ச்சிமா,
1: நன்றி.
0: நன்றி ஹரிணி. பாடல் கேட்கலாம்.

0: 8:54 இணைந்திருக்கிறோம். உளமை பேசுகிற நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேயர் மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்கப்பா?
1: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டத்திலிருந்து ஹர்ஷினி பேசுறேன்.
0: தா ஹர்ஷினி பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க?
1: ஆறாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: சரி தங்கம், உங்களுக்கான சலவடை சொல்லிடலாமா?
1: சொல்லலாம்.
0: கட்டி கொண்டு வருவான், வா என்றால் வெட்டி கொண்டு. கட்டி கொண்டு வருவான், வா என்றால் வெட்டி கொண்டு.

0: வாயென்றால் கட்டிக்கொண்டு வருவான்.
1: சரியா சொல்லிட்டீங்களே, வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வருவா. சரி, ஏன் அப்படி சொல்றாங்க? தெரியலையா? சரி, அதாவது ஒரு விஷயத்த செய்ய சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு விறக போய் வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, வெட்டிட்டு மட்டும் வந்துடக்கூடாது, வெட்டி அதை துண்டு துண்டா நறுக்கி அதை ஒரு கயிறு போட்டு கட்டி அப்படியே கொண்டு வந்துருவாங்களாம். வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வருவான், அதுதான் சொல்றாங்க. ஒரு படத்துல கூட பாத்திருக்கீங்களா, சூர்யா படத்துல ஒரு போன் பண்ணி சொல்ல சொல்லுவாங்க விவேக்கவங்களை, எத்தனை முட்டை வந்திருக்குன்னு கேளு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேள்வியை மட்டும் தான் கேட்பாரு விவேக்குங்கிறவரு. ஆனா அவர்கிட்ட சொல்லும் போது எத்தனை முட்டை வந்துச்சு, எப்ப வந்துச்சு, எவ்வளோ இருப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு 10 பதில் வந்துடும். அதுதான் ஒரு வேலையை சொன்னோம்னா அது தொடர்பான எல்லா வேலைகளையும் ஒட்டு மொத்தமாக முடிச்சிடுறது. வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வருவான். சரி, என்ன சொல்றீங்களோ சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹர்ஷினி குட்டி. இதை அதுக்கு முன்ன பேசிருக்கீங்களா? பேசியிருக்கீங்க, ஆனாலும் இந்த பத்திட்ட போகல தங்கத்துக்கு. பக்கத்தில் சொல்லி கொடுக்குறாங்க, அதனாலதான் நீங்க ஃப்ரீயா பேச முடியலன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த முறை நம்ம பேசும்போது எல்லாத்தையும் போக சொல்லிட்டு நம்ம மட்டும் பேசணும், சரியா தங்கம்? சரிம்மா, இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. சரிங்க, நாமளும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். கண்மணிகளின் கனிவாள பங்களிப்பில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவு இளமை பேசுகிறது. மீண்டும் நாம் நினைவே சுகத்தில் சந்திப்போம். அதுவரை நமக்கு நாமே உண்மையாக இருந்தால் நம்மால் யாரிடமும் பொய்யாக இருக்க முடியாது என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

6.5 இனி உறங்கும் மனங்களுக்கு இசையை தலையணையாய் கொண்டு வருகிறது கோடை பண்பலையின் கொடை தின்றல். வரும் நேரம் 9:00.

வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றால். இன்றைய தென்றல் யாரோடு இணைந்து வந்து இதமிசைக்கவிருக்கிறது?

அவர் ஒரு பின்னணி பாடகர் என்பதோடு தமிழ் திரை இசையின் முதல் பின்னணி பாடகர். இசையை மட்டுமல்ல அதன் உணர்வுகளையும்

அவர் ஒரு பின்னணி பாடகர் என்பதோடு தமிழ் திரை இசையின் முதல் பின்னணி பாடகர். இசையை மட்டுமல்ல அதன் உணர்வுகளையும் தன் பாடல்கள் வழியே வெளிப்படுத்தியவர். காதல் என்றால் மென்மை, வீரம் என்றால் கம்பீரம், நகைச்சுவை என்றால் சுறுசுறுப்பு, சோகம் என்றால் மனதை தொடும் ஏக்கம் என அனைத்து உணர்வுகளையும் தன் குரலின் வழியே உயிர் பெறச் செய்தவர். டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ் திரையிசையில் ஜொலிப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். தமிழ் திரையிசையின் ஒரு புதிய கலாச்சாரத்திற்கு தொடக்கமாக இருந்தவர். யார் அந்த பாடகர்? இந்த பாடல் அவர் பெயரை சொல்லும்.

0: திருச்சி லோகநாதன்.
1: திருச்சி லோகநாதன்.
0: காவிரி நதியின் இசையோடு வாழ்ந்த திருச்சிரா பள்ளியில் விஸ்வகர்மா சமூகத்தில் நகைத்தொழில் செய்து வந்த சுப்பிரமணியம் ஆச்சாரியார் என்பவருக்கு 1924 ஜூலை மாதம் இதே நாளில் பிறந்தவர்தான் திருச்சி லோகநாதன் அவர்கள். பாரம்பரியமாக நகைத்தொழில் செய்து வந்த குடும்பம் என்பதால் அவருக்கு கலை உணர்வு வீட்டிலேயே கிடைத்தது. தந்தை சுப்பிரமணியம் அவர்கள் மகன் பாரம்பரிய தொழிலையே செய்ய வேண்டும் என விரும்பியிருக்கிறார். ஆனால் சிறுவன் லோகநாதன் அவர்களுக்கோ இசையில்தான் நாட்டம் இருந்திருக்கிறது. இன்று இருப்பது போல அன்று இசைப்பள்ளிகளோ வேறு சில வசதிகளோ இல்லாத காரணத்தால் கோவில் திருவிழாக்களில் நடக்கும் இசை கச்சேரிகள், நாதஸ்வர கச்சேரிகள், நாடகங்கள் போன்றவைகளில் கிடைக்கும் இசையை தேடி ஓடிக்கொண்டு இருந்திருக்கிறார் அந்த சிறுவன். அவரது இசை ஆர்வத்தை கண்டு மேடை பாடகராக இருந்த அவரது உறவினர் எம் எம் மாரியப்பா அவர்கள் சங்கீத

வித்வான் திருச்சி நடராஜப்பிள்ளை அவர்களிடம் சங்கீதம் கற்றுக்கொள்ள லோகநாதன் அவர்களை அனுப்பியிருக்கிறார். அங்கு கர்நாடக சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்ற அவர் அதன்பின் மேடை நாடகங்களில் பாட தொடங்கியிருந்திருக்கின்றார். அதுதான் தமிழ் திரையிசையில் பாடுவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருந்திருக்கிறது. அதன்பின் என்ன நடந்தது தெரிந்து கொள்ளலாம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்களின் 102வது பிறந்த தினம் இன்று. அவரது திரையுலக வாழ்க்கையோடும் பாடல்களோடும் இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலை. ஆயிரத்து 1940களின் நடுப்பகுதி தமிழ் திரைப்பட தொழில் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். சென்னை மட்டுமல்லாமல் சேலமும் திரைப்பட தயாரிப்பின் மிக முக்கிய மையமாக இருந்தது. அங்கிருந்த ஸ்டுடியோக்கள் புதிய கலைஞர்களை தேடிக்கொண்டிருந்தன. இசையின் மீது முழு நம்பிக்கையுடன் இருந்த லோகநாதன் அவர்கள் திரைப்பட உலகை நோக்கி பயணித்தார். வாய்ப்புகள் எதுவும் எளிதாக கிடைத்துவிடவில்லை. பலரிடம் பாடி காட்டினார், காத்திருந்தார், மறுப்புகளையும் சந்தித்தார். வாய்ப்பு எட்டாத தூரத்திலேயே இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் உயிர்ப்புடன் வாழும்

ஒரு சங்கீதத்தை, ஒரு குரலை நீண்டகாலம் யாராலும் புறக்கணிக்க முடியாது. காலம் அவர்களுக்கான கதவை திறந்து வைக்கும். அப்படியான ஒரு நாளும் வந்தது. அந்த நாள் தமிழ் திரை இசையின் முதல் பின்னணி பாடகர் என்ற பெயரை அவருக்கு வாங்கித்தரப் போகிறது என்பது அப்போது அவருக்கு தெரியாது. என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக காலம் காலமாக ஒலித்து கொண்டிருக்கும் அவரது குரலில் அமைந்த ஒரு பாடல்.

பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்களின் 102வது பிறந்த தினம் இன்று. கொண்டாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றாவடை. ஆயிரத்து 1947 வெளியான ராஜகுமாரி திரைப்படம் பல காரணங்களால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படமாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தின் அரசியல் மற்றும் திரைப்பட வரலாற்றையே மாற்றிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக அறிமுகமாகிய திரைப்படம் அது. மேலும் ஒரு நடிகருக்காக இன்னொரு பாடகர் பின்னணி குரல் கொடுத்ததும் இந்த திரைப்படத்தில்தான். அந்த பின்னணி குரல் திருச்சி லோகநாதன் அவர்களுடையது. 1930 முதல் 1940 வரையிலான காலகட்ட தமிழ் திரை இசையில் பின்னணி பாடகர் என்ற முறையே இருந்ததில்லை. அந்த காலகட்டத்தில் கதாநாயகர்களாக யார் நடித்தார்களோ

அவர்களே பாடினார்கள். இன்னொரு விதமாக சொல்வதென்றால், பாட தெரிந்தவர்களே நடிகர்களாக இருந்தார்கள். எம் கே தியாகராஜ பாகவதர், பி யு சின்னப்பா, டி ஆர் மகாலிங்கம் போன்றவர்கள் அவர்களுக்கான பாடல்களை அவர்களே பாடிக்கொண்டார்கள். அதன் பிறகுதான் பாடலை முன்கூட்டியே பதிவு செய்து நடிகர்கள் அதற்கு வாயசைக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் முன்கூட்டிய பாடல் ஒளிப்பதிவு 1938 நந்தகுமார் திரைப்படத்திற்காக செய்யப்பட்டது. அதில் பாடியவர் லலிதா வெங்கட்ராமன். அதே காலகட்டத்தில் பின்னணி பாடிய இன்னொருவர் பி ஏ பெரிய நாயகி. ஆனால் இருவருமே அவர்களுக்காக பின்னணி பாடிக்கொண்டார்கள். ஒருவருக்காக இன்னொருவர் குரல் கொடுக்கும் பின்னணி பாடகர் முறையை தொடங்கி வைத்தவர் திருச்சி லோகநாதன் அவர்கள்.

தமிழ் திரை இசையின் முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்களின் 102வது பிறந்த தினம் இன்று. அவரது திரையுலக வாழ்க்கையோடும் பாடல்களோடும் இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றாள். திருச்சி லோகநாதன் அவர்களுடைய வருகை தமிழ் திரை இசைக்கு ஒரு பாடகரின் வருகை மட்டுமல்ல, அது ஒரு புதிய இசை கலாச்சாரத்தின் தொடக்கம். இனி திரைப்பட தயாரிப்பாளர்கள் நடிகர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களுக்கு பாட தெரியுமா என்று கேட்பது அவசியமற்று போனது. இந்த கதாபாத்திரத்திற்கு எந்த குரல் பொருந்தும் என்று மட்டுமே யோசிக்க தொடங்கினார்கள். அந்த மாற்றத்தின் ஒரு வெற்றி குரலாக திருச்சி லோகநாதன் அவர்களுடைய குரல் இருந்தது. அவருடைய குரலில் இயல்பான ஒரு இனிமை இருந்தது, சங்கீத அடித்தளம் இருந்தது, தமிழ் மொழியின் ஒலி அழகு இருந்தது. எல்லாவற்றையும் விட திரையில் தோன்றும் கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகளை குரலால் உயிர்ப்பிக்கும் அபூர்வ ஆற்றல் இருந்தது. இதனாலேயே தமிழ் திரை இசை அவரை வெறும் பாடகராக அல்லாமல் நம்பகமான ஒரு கலைஞராக ஏற்றுக்கொண்டது. அந்த நம்பகத்தை காப்பாற்றியதோடு அவர் தன் குரலால் நடிக்கும் கலைஞன் என்பதை நிரூபித்து காட்டிய பாடல்களின் வரிசையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலும் ஒன்று.

பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்களின் 102வது பிறந்த தினம் இன்று. அவரது பாடல்களோடு இணைந்திருக்கிறது கோடை பண்பலையின் கொடைத்தென்றல். ஆயிரத்து 1940களின் இறுதியும் 1950களின் தொடக்கமும் தமிழ் திரைப்பட இசையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த காலம். அந்த காலகட்டத்தில்தான் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் மந்திரிகுமாரி திரைப்படத்தில் பின்னணி பாடகராக அறிமுகமானார். ஒரு சில படங்களில் சில பாடல்களுக்கு மட்டுமே அவருக்கு வாய்ப்பு கிடைத்த காலம் அது. அந்த சமயத்தில், அதாவது 1954 வெளியான தூக்கு தூக்கி திரைப்படத்தின் அனைத்து பாடல்களையும் பாட திருச்சி லோகநாதன் அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட, ஒரு பாடலுக்கு 500 ரூபாய் சம்பளம் கேட்டிருக்கிறார் லோகநாதன் அவர்கள். அப்போது தயாரிப்பாளர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவ்வளவு சம்பளம் தருவது சிரமம் எனச் சொல்ல, அப்போது அவர்களிடம் டி எம் சவுந்தரராஜன் அவர்களை அறிமுகம் செய்து வைத்திருந்திருக்கின்றார் திருச்சி லோகநாதன் அவர்கள். ஒரே படத்தில் முதன் முறையாக 8 பாடல்களை டிஎம்எஸ் அவர்கள் பாடியது அந்த திரைப்படத்தில்தான். அந்த படத்தில் இடம்பெற்ற ஏறாத மலைதனிலே பாடலும் பெண்களை நம்பாதே கண்களே பாடலும் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு மயில்கல்லாக அமைந்தது. திருச்சி லோகநாதன் அவர்கள் சிறந்த இசைக்கலைஞர் மட்டுமல்ல, கலைஞனை கொண்டாடும் கலைஞனும் கூட. அடுத்து நிகழ்ச்சியில் ஒலிக்கப் போகும் பாடல் திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய பாடல் அல்ல, வேறு ஒருவர் பாடியது. வேறு ஒருவர் பாடிய பாடல் ஏன் இவருடைய நிகழ்ச்சியில் என்று யோசித்து கொண்டே கேளுங்கள். பாடலுக்கு பிறகு பேசுவோம்.

தமிழ் துறை இசையின் முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்களின் 102வது பிறந்த தினம் இன்று. கொண்டாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தின்றது.

பாடிய அந்த குரலுக்கு சொந்தக்காரர் டி எல் மகராஜன் அவர்கள். பாடல் போட்டிகள் நடத்தப்படும் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அவரை பார்த்திருப்பீர்கள். யார் டி எல் மகராஜன்? திருச்சி லோகநாதன் அவர்களது வாழ்க்கையில் குடும்பமும் இசையும் பிரிக்க முடியாத இரு கூறுகளாக இருந்தன. தூக்கு தூக்கி திரைப்படத்தில் கதாநாயகியின் தோழியாக நடித்து திரையுலகில் அறிமுகமான சி டி ராஜகாந்தம் அவர்களுடைய மகள்தான் ராஜலக்ஷ்மி. அந்த ராஜலக்ஷ்மி அவர்களைத்தான் திருச்சி லோகநாதன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் சேலம் அம்மாப்பேட்டையில் எம் கே தியாகராஜ பாகவதர் முன்னிலையில் நடைபெற்றது. கலை சூழலில் அமைந்த இந்த குடும்பத்திற்கு இசை என்பது ஒரு தொழிலாக இல்லாமல் அவர்கள் வாழ்வின் இயல்பான ஒரு அங்கமாக இருந்தது. திருச்சி லோகநாதன் ராஜலக்ஷ்மி தம்பதிகளுக்கு 13 பிள்ளைகள். அவர்களில் ஒருவர்தான் டி எல் மகராஜன் அவர்கள். இவர் 1967 ஆண்டு திருவருட்செல்வர் திரைப்படத்தில் பின்னணி பாடகராக அறிமுகமானார். திரைப்படங்களில் பெரிய வாய்ப்புகள் இல்லாமல் போகவே பல இசை தொகுப்புகளுக்கு குரல் கொடுத்து வருவதோடு தொலைக்காட்சி பாடல் போட்டி நிகழ்ச்சிகளின் நடுவர்களில் ஒருவராக பங்கெடுத்து வருகிறார். அடுத்து ஒலிக்கப் போகும் பாடலும் திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய பாடல் அல்ல, டி எல் மகராஜன் அவர்கள் பாடிய பாடலும் அல்ல, வேறு ஒருவர் பாடியது. அந்த பாடல் ஏன் இந்த நிகழ்ச்சியில் பாடலின் முடிவில் பேசுவோம்.

0: தீபன் சக்கரவர்த்தி, டிஎல் மகராஜனின் தம்பி இவர்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: தீபன் சக்கரவர்த்தி, டிஎல் மகராஜனின் தம்பி இவர். 1974 ஆண்டு இசையுலகில் நுழைந்து இசையமைப்பாளர் டிஆர் பாப்பா அவர்களின் மூலம் சென்னை அகில இந்திய வானொலியின் பாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று, பின் இசைஞானி இளையராஜா அவர்களால் 1981 ஆண்டு எனக்காக காத்திரு படத்தில் ஓ நெஞ்சமே இது உன் ராகமே பாடலின் மூலம் தமிழ் திரையிசையின் பின்னணி பாடகராக அறிமுகமானவர். தொடர்ந்து பல அழகிய பாடல்களை தமிழ் சினிமாவிற்கு தந்ததோடு பல்வேறு மேடை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இன்னொரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை பாடியவர்கள் நிகழ்ச்சியில் முன் சொன்ன அந்த மூன்று பேரும் அல்ல, வேறொருவர். யார் அவர் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் அந்த பாடலுக்கென்று ஒரு அழகிய சிறப்பும் இருக்கிறது. ஒரு பேட்டியில் அந்த பாடகர் சொன்ன தகவலோடு அந்த பாடலை ரசிப்போம்.
2: இந்த பாடல் எப்படின்னா, நான் இந்த பாடல் பாடிட்டு ஒரு 2 கழிச்சு மனோரமாச்சு நான் டிஎம்எஸ் சௌந்தரராஜன் அவர்களோட மகன் செல்வகுமார் எல்லாம் நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்காக போகிறோம். போனோம் லண்டனில் வந்து காரில் இறங்கி நானும் செல்வகுமாரும் ஒரு காரில், ஆச்சி அவங்களாம் ஒன்று காரில் தான் போடும்போது ஒரு இந்த பாட்டை ஒரு கேசட்டில் போட்டாங்க. போட்டு அந்த பாட்டு காரில், அப்போ கேசட் தான், சிடி கிடையாது, கேசட்டில் வருது. பாட்டு முடிஞ்சோன்னு திருப்பி இதே பாட்டு வந்தது. அந்த பாட்டு முடிஞ்சு திருப்பி இதே பாட்டு வந்தது. தம்பி என்னப்பா இந்த பாட்டு தந்தர திருப்பி போட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறார் என்கிட்ட. இல்லைண்ணே, இந்த பாட்டு வந்து நாங்கள் அந்த பாட்டை போட்ட உடனே எங்களுக்கு பாட்டு வரும், நாங்கள் தேடக்கூடாது எங்கே இருக்குன்னு. அதனால் இங்கே எல்லா கார்லேயுமே இந்த பாட்டு மட்டும் ஒரு கேசட் ஃபுல்லாக பண்ணி வச்சுருப்போம். எப்போ போட்டாலும் உடனே இந்த பாட்டு வரணும் அப்படின்னா. சரி, யார் பாடினது தெரியுமா? ரியல் தியாகராஜ். அது டீ வந்து அங்கே ரீ மாதிரி போடுவாங்க இறங்க அவங்கள டிஎல் தியாகராஜன் பாடு. நான் தான் ஏன் பாடினது அப்படின்னோடனே இங்கே போய் வண்டி கார் வந்து நிறுத்தினாலும் இல்லையோ, ஒரு 5 பார்த்தா ஒரு 20-30 பேர் அந்த ஏஞ்சிக்கு பசங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன் அண்ணன் தானே அந்த பாட்டு பண்ணாலும் அந்த பாட்டு பண்ணணும். அதே மாதிரி அங்கே நிகழ்ச்சிகளில் ஸ்டார்டிங்கில் பாட சொல்லுவாங்க, அந்த பாட்டு பாடணும். ஸ்டார்டிங்கில் பாடினோடனே அவர் வந்து ப்ரொடியூஸ், அவர் அந்த ஸ்பான்சருக்கு தெரிஞ்சுக்கு நம்ம தான் பாடணும்னு, அதனால தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு தடவை, அப்புறம் முடிக்கும் போது ஒரு தடவை, திருப்பி பாடுறதுன்னு இன்டர்வில் ஒரு தடவை, அதுமாதிரி 3 தடவை. இலங்கை தமிழரோட ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் அது.
0: பாடகர் சொன்ன அத்தனை பெருமைக்குரிய அந்த பாடல் எந்த பாடல்?

0: தமிழ் திரை இசையின் முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்களின் 102வது பிறந்த தினம் இன்று. அவரது திரையுலக வாழ்க்கையோடும் பாடல்களோடும் இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றவர். டி எல் தியாகராஜன் அவர்தான் பாடிய அந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர். இவர் திருச்சி லோகநாதன் அவர்களின் இன்னொரு மகன். 3 இசை வாரிசுகள். ஒரு தந்தை பாடகராக உயர்ந்தது சாதனை என்றால், அந்த இசை மரபை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சென்றது அவருக்கான இன்னொரு பெருமை. மேலும் திருச்சி லோகநாதன் அவர்கள் பற்றி தமிழ் பேராசிரியர், நகைச்சுவை பேச்சாளர், எழுத்தாளர், நடிகர் கு ஞானசம்பந்தன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசியது உங்களுக்காக.
1: வணக்கம். தமிழ் திரையுலகம் பேசத் தொடங்கிய போது அப்போது அறிமுகமான நடிகர்கள் எல்லோரும் அடிப்படையில் பாடகர்களாகத்தான் இருந்தார்கள். நாடக உலகத்தைச் சேர்ந்தவர்கள், பாடத் தெரிந்தவர்கள் இவர்களுக்குத்தான் கதாநாயகன் பாத்திரங்கள் தரப்பட்டன. நகைச்சுவை நடிகராக இருந்தாலும், ஏன் வில்லன் நடிகரான டிஎஸ் பாலையா அவர்கள் கூட பல பாடங்களில் பாடியிருக்கிறார்கள். அதேபோல கதாநாயகிகள் எல்லோருமே பாடத் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்த திரையுலகில் பாடத் தெரியாதவர்கள் எப்படி திரைக்குள்ளே வருவது என்ற ஒரு சூழல் இருந்தபோது, பாடத் தெரியாவிட்டால் அவருக்கு பதிலாக நல்ல குரல் கொண்ட ஒருவர் பின்னணி பாடலாம் என்கின்ற

என்ற முறையில் முதல் பின்னணி பாடகர் என்று சொன்னால் அவர் திருச்சி லோகநாதன் அவர்கள்தான். சொந்த ஊர் திருச்சி. அவருடைய தந்தையார் நகைக்கடை வைத்திருந்தார் சுப்பிரமணியன் அவர்கள். அவருடைய குடும்பத்தில் பிறந்தவர்தான் நம்முடைய லோகநாதன் அவர்கள். சிறு வயதிலேயே பாடுகிற திறன் உண்டு. சாதாரண பாட்டில் உச்சஸ்தாயில் பாட வேண்டும். அந்த காலத்தில் பாகவதருடைய குரல் ஒரு இசைக்கருவி போல ஒலிக்கும் என்று சொல்வார்கள். இவருக்கு அந்த மாதிரி உச்சஸ்தாயில் பாடுகிற தன்மை இருந்தது. இவருடைய ஆற்றலை தெரிந்து கொண்ட பல பேர் வந்தவர்களெல்லாம் பாட சொல்லி கேட்பார்கள். அப்படி இவர் பாடி திரைக்குள்ளே வந்தார். இவர் யாருடைய பாடலை அதிகமாக பாடினார் என்றால், அந்த காலத்தில் புகழ்பெற்ற மேதை, திரையுலகத்தில் ஜாம்பவனாக திகழ்ந்த ஜி ராமநாதையர் அவருடைய பாடலை பாடிக்கொண்டே இருப்பாராம். அவரே இவரை முதல் படத்தில் பாட வைத்தார். இவர் பாடிய முதல் படம் எது என்று கேட்டால் மந்திரிகுமாரி. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், ஜி சகுந்தலா ஜோடியாக நடித்த அந்த படம். வில்லன் பாத்திரமாகிய எஸ் ஏ நடராஜனும் மாதுரி தேவி அவர்களும் தான். படம் முடிய போகிற போது வருகின்ற காட்சி போல அந்த பாட்டை வைத்திருப்பார்கள். வாராய் நீ வாராய் அப்படிங்கிற அந்த பாட்டு. இந்த பாட்டு வேணுமா வேண்டாமான்னு சர்ச்சை கூட வந்ததான். கொலை செய்ய போகிறான், அப்போ பாட்டு பாடிக்கிட்டா போவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்டர் கேட்டாராம் டி ஆர் சுந்தரம். அப்போ ஜி ராமநாதர் சொன்னாராம், இந்த பாட்டு வைப்போம், ரசிகர்கள் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா பாட்டு எடுத்துருவோம் அப்படின்னு. படம் வந்தபோது அந்த பாட்டுக்காகவே எல்லாரும் பார்த்தாங்களாம். அந்த பாடலை பாடியவர் நம்முடைய திருச்சி லோகநாதன் அவர்கள் தான். சரி, இவர் தனிக்குரலில் தான் பாடுவாரா டூயட் தான் பாடுவாரா என்றால், தனிக்குரலில் சாதிச்சு காட்டியிருக்கார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே, இன்றைக்கும் அந்த பாட்டு கண்ணாசனுடைய வரிகளில் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கு காரணமே அதில் வரக்கூடிய அந்த ஹம்மிங் தான். அந்த ஹம்மிங் வந்து இப்போ கேட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது போக இவருடைய நல்ல குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு ஒரு படம், டிஎஸ் துர்ராஜன்னு அந்த நகைச்சுவை நடிகர் எடுத்த படம். அதில் வர்ற பாட்டு நான் சின்ன பிள்ளையில எல்லா கல்யாண வீட்டிலையும் கேட்டிருக்கேன். புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுற கேளு முன்னே அப்படின்னு அவர் பாடுறப்ப ஒரு அண்ணனுக்குரிய அந்த ஒரு அன்பு அதில் தெரியும். பிறகு அந்த தங்கைக்கு காதலனுக்கு குரல் கொடுத்து பாட சொன்னாங்களாம், மறுத்துட்டாராம், வேண்டாம் என்னுடைய குரல் அண்ணன் குரலாகவே இருக்கட்டும், காதல் குரலாக மாற வேண்டாம், இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாரான். எவ்வளோ அருமையான ஒரு செய்தி பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. அதே போல் வில்லனுக்கே அவர் பாடியிருக்கார். அதாவது ஆர்எஸ் மனோகர் அவர்கள் நடித்த படம் அது. அந்த படத்தில் வந்து அவர் பாடுற மாதிரி அடிக்கிற கை தான் நினைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த குடித்தவங்க போதையோடு பாடுற மாதிரி பாடுற பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தமிழ் சினிமா உலகில் அந்த யூனிக் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி தனக்கென ஒரு தனி குரலை வைத்து கொண்டு அந்த குரலில் சாதனை செய்து காட்டிய பெருமை அவருக்குத்தான் உண்டு. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, அவருடைய மகன்தான் டிஎல் மகராஜன். சின்ன குழந்தையாக திருவருட்செல்வர் படத்தில் பாடியிருப்பார். அவரும் நானும் மலேசியாவில் பல நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். அதேபோல் அவருடைய அடுத்த பையன் தியாகராஜன், அவரும் எனக்கு குடும்ப நண்பர். இங்கே நாங்கள் எப்போ சுற்றுலா போனாலும் வெளியில் போனாலும் எல்லாருமா அந்த பழைய பாடல்களை பற்றி பேசிக்கிட்டே போவோம். இவருடைய பாடல்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி நான் டிஎல் மகராஜன் அவர்களை கூட பாட சொல்லி கேட்டிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளின் குழந்தைங்கிற படத்தில் இளந்தமிழா உன்னைக்கான இன்பம் பெருகுது, இதுவரையில் எனக்கு இருந்த துன்பம் குறையுது. இந்த பாட்டை ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு அவர் வந்திருந்த போது பாட சொல்லிட்டு என் நண்பர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஃபோனில் கொடுத்து போய் சொன்னேன். உடனே அவரும் கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். இந்த பாட்டை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள், இவருடைய அருமை எத்தனை என்பது நமக்கு புரியும்.

0: திருச்சி லோகநாதன்.
1: திருச்சி லோகநாதன்.
0: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1980களில் அவர் உடல்நலக் குறைவு காரணமாக பொது வாழ்விலிருந்து விலகத் தொடங்கினார். 1989 நவம்பர் மாதம் 17 சிறு வயது முதல் அவர் மூச்சாக இருந்த இசையை விட்டு பிரிந்தார். தமிழ் திரை இசை வரலாறு என்பது வெறும் பாடல்களின் வரலாறு மட்டுமல்ல, அது இசையமைப்பாளர்களின் வரலாறு, பாடலாசிரியர்களின் வரலாறு, பின்னணி பாடியவர்களின் வரலாறு. திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய பாடல்களின் எண்ணிக்கையை விட அவர் உருவாக்கிய நம்பிக்கையே மகத்தானது. ஒரு பாடகர் நடிகர்களுக்காக பாடி தனக்கென ஒரு நிரந்தர இடத்தை பெற முடியும் என்று அன்றைய காலகட்டத்தில் அவர் நிரூபித்தார். இன்று தமிழ் திரையிசையின் வரலாற்றை புரட்டினால் பல புகழ்பெற்ற குரல்கள் தங்கள் சாதனைகளை பதிவு செய்திருக்கும். ஆனால் அந்த வரலாற்று புத்தகத்தின் முதல் பக்கத்தில் முதல் பெயராக அமைதியாக நின்றிருக்கும் ஒரு முன்னோடி குரல், ஒரு முன்னோடி பெயர் திருச்சி லோகநாதன்.
1: திருச்சி.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு பொழுதின் வணக்கம் நேயர்களே, வளர்பிறையாய் சில உறவுகள், சிரிக்கும் நட்சத்திரங்களாய் சில நினைவுகள் நம் மனங்களில் நிழலாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் கண்களுக்கு அகப்படாத காற்றை போல் காதுகளில் நுழைந்து இதயத்திற்கு இதமளிக்கும் கானங்களை சுமந்து வருகிறது.

கோடை பண்பலையின் நினைவே சுகம். இன்றைய நேரலை எந்த மாவட்ட நேயர்களை அழைக்கிறது? தமிழகத்தின் மையப்பகுதியில் அமைந்த மாவட்டம், கரிகாலனின் கல்லணையும் காவிரியின் நீர்வளமும் நிறைந்த மாவட்டம், கல்வரால் களவாட முடியாத கல்வி வளத்தையும் அகத்தை தூய்மைப்படுத்தும் ஆன்மீக தலத்தையும் அதிகமாக கொண்ட மாவட்டம், மணப்பாறை முறுக்கையும் மனம் கவரும் சுற்றுலா தலங்களையும் சிறப்பையும் கொண்ட திருச்சி மாவட்ட நேயர்களைத்தான் அழைக்கிறது இன்றைய நினைவே சுகம். வாருங்கள், 045-42 முன்னிணைத்து 24-24-24 அல்லது 24-24-29 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: சத்தியம்.
1: நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் கூன்றா கம்பட்டி பி குண்டுமணி மேடம்.
1: சொல்லுங்க.
2: மகேஷ் மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: இந்த விடுதலை படத்துல இருந்து தங்கமணி ரங்கமணிங்கிற பாடல வந்து மௌன உச்சுவாவுக்கு வர அனைத்து நேர்களுக்காகும்.
1: எல்லாருக்காகவும் பாட்டு வருதுங்க, கேட்கலாமா?
2: நன்றி மேடம், நன்றி மேடம்,
1: நன்றிங்க.

0: 10:10 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மணப்பாறையிலிருந்து குமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க குமார், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: சின்னத்தம்பி படத்திலிருந்து போவோமா ஒரு காலம் போடுங்க மேடம்.
0: இரவுல?
1: ஆமாங்க மேடம்.
0: அப்படியே மனசோல. சரிங்க, கேட்கலாமா?
1: கேட்கலாங்க மேடம். நன்றிங்க மேடம்.

0: நேயர் குமார் கேட்ட பாட்டு அப்படியே நம்ம கிராமத்துக்கு நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுச்சு, ஊர்கோலமாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நேரம் 10:16 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சியிலிருந்து எப்பயுமே சங்கர் பேசுறேன். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க சங்கர், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: என்ன சமைச்சாலும் இந்த ஆடி வச்சது ஆகணும் அந்த பாட்டு.
0: இப்போ வழக்கமாக சகோதரிகள் தானே அந்த பாட்டு கேட்பாங்க, நீங்க இந்த பாட்டு கேட்குறீங்க அவங்களுக்காக, நீங்க வழங்குறீங்களா? அப்படி சரி, கேட்கலாங்க. நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
2: ஆடியில்

0: சங்கர் வீட்டில் வந்து இந்த பாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவ சொல்லியிருப்பாங்க போல். அதனாலேயே தான் கேட்டிருக்காரு. சரி, 10:21 நினைவேசகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருச்சி மாவட்ட நேயர் யாருங்க வந்திருக்கீங்க, வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: சகோதரிக்கு இரவு வணக்கம் கூறுவது திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி.

0: வரீங்களா?
1: நல்லா இருக்கோம் சுமதி அக்கா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நம்ம பண்பலை போலவே ரொம்ப சிறப்பா இருக்கோம்.
1: சரிங்க சரிங்க, அந்த சந்தோஷத்தோட என்ன பாட்டு கேட்கலாங்க?
0: எனக்கு வந்து தெய்வ வாக்கு படத்துல இருந்து ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்ச அந்த பாட்டு ஓடும்.
1: ஏங்க சந்தோஷம் சொல்லிட்டு இந்த பாட்டு கேக்குறீங்க?
0: என்னங்க?
1: இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்களா?
0: ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? ஆடி வெள்ளி, அதனால.
1: அதனால இந்த பாட்டா?
0: ஆமா,
1: என்னங்க சம்பந்தம் இல்லாம சொல்றீங்க? சரி
0: அப்படி இல்லைங்க.
1: சரி
0: ஏ, அந்த பாட்டுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி
0: அதனால
1: சரி, கேட்கலாங்க.
0: கேட்கலாம் கேட்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி.
1: ஆடி வெள்ளிக்கு இந்த பாட்டு
0: ஆமா.
1: கேட்கலாங்க கேட்கலாங்க.

0: அன்பு நேயர்களுக்காக பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. 10:27 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட நேயர், வாங்க வணக்கம்.
1: மகேஸ்வரி மேடம், உங்களுக்கும் நமது நிலையத்தில் பணியாற்றிடும் அனைவருக்கும் இனிமையான இனிய வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் சொல்றீங்க?
1: திருச்சி மாவட்டம் சொத்தியம் வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகர் பேசுறீங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோம் திவாகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: பாட்டு வந்து மேடம் பணக்காரன் படம் மேடம், என்னோட ராசி நல்ல ராசி பாடல் மேடம். இந்த பாடலை உங்களுக்கும் நம் நிலையத்தில் பணியாற்றிடும் அனைவருக்கும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும் வழங்குகிறேன் மேடம்.
0: எனக்கு பிடிச்ச அந்த மகிழ்ச்சியில படத்தை மாத்தி சொல்றீங்க, அது வந்து பணக்காரன் இல்ல மாப்பிள்ளை படத்துல இருந்து என்னோட ராசி நல்ல ராசி. கேக்கலாம், நன்றி.

விசேஷம் தினம் பொய்ய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு வெத்தலக்குள் போட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை.

0: 10:33 அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது நினைவேசுகம் நிகழ்ச்சியோடு. இன்றைய நினைவேசுகம் நிகழ்ச்சி திருச்சி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலோடு வந்துட்டு இருக்கு. 24 24 24 அல்லது 24 24 29 இந்த இரண்டு இலக்கங்களில் நீங்கள் வரலாம். முன்னிணைப்பா 0 4 5 4 2 முன்னிணைத்து. சரி, இப்போ இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் உடையாக்குளம் வந்து மகேஸ்வரி மேடம்.
0: மகேஸ்வரி.
1: ஆமாங்க.
0: சொல்லுங்க.
1: காதல் ஓவியம் படத்துல இருந்து சங்கீத ஜாதி முல்லை பாட்டு வேணும்.
0: சங்கீத ஜாதி முல்லை. பயங்கரமான பாட்டு கேட்டிருக்கீங்க மகேஷ்.
1: உங்களுக்கு பிடிக்கும் கேளுங்க.
0: நிச்சயமா இப்படி புள்ளரிக்கு வைக்கிற பாட்டு தான் இந்த பாட்டு. கேட்கலாம்.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

0: இசைஞானியின் இசை, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல், சொல்ல வேற வார்த்தை இல்லை. 10:40 இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் திருப்பஞ்சேரியில இருந்து ஈஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஈஸ்வரி,
1: ரொம்ப நாளா லைனே கிடைக்கல மேடம். இன்னைக்குதான் லைன் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம்.
0: அறிமுகம்
1: அறிமுகம் மேடம்.
0: ஒளி அளவை பார்த்தாவே தெரியுதுங்க,
1: சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: சந்தோஷம். எங்களுக்கும் ஈஸ்வரி கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம்.
1: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா மேடம்?
0: எல்லாருமே நல்லா இருக்காங்க.
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம் அந்த சந்தோஷத்தோட?
1: தெற்கு தெருவு மச்சான்ல வந்து, தெற்கு தெருவு மச்சான் சின்ன பொண்ணு காது குண்டு.
0: அப்படியா? சரி,
1: அந்த பாட்டு மேடம்
0: பாடுவீங்க நல்லா.
1: ஒரு வாரி ஒரு வாரி
0: எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டே.
1: ஆமா மேடம்.
0: சரிங்க சரிங்க சரிங்க ஈஸ்வரி, எல்லாரும் கேளுங்க, தொடர்ந்து நம்ம பண்பலோட இணைஞ்சிருங்க, அடிக்கடி பேசுங்க.
1: சரி மேடம்,
0: நன்றிங்க. பாடல் கேட்கலாம்.
1: லைன் கொடுத்தது ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றிமா.

0: கொடைப்பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு வரும் மனதோடு ராகத்தில்
1: என்ன
2: தூரத்து சொந்தம்
1: ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா.
0: 24 மாவட்டங்களில் இன்னிசை பாடும் உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: 5.
1: நான் யாருன்னு என் பெருமை ஏன் வாயால சொல்லக்கூடாது.
2: நாளை சந்திக்க இருக்கிறது.
3: என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன?
0: கொடைக்கானலில் இருந்து
2: ஏறக்குறைய
0: 250 முதல்
2: 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
0: நம் தூரத்து சொந்தங்களே,
4: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது?
2: நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: திருவாரூர்,
2: நாகப்பட்டினம், கடலூர்,
0: நீலகிரி,
2: கேரளத்தின் இடுக்கி மாவட்ட நேயர்கள்,
4: என்னது இம்புட்டு நீளமா இருக்கு அம்மாடி.
0: தூரத்து சொந்தம் நீங்கள்,
2: எப்போதும் உங்கள் பக்கத்தில் நாங்கள்.
1: ஆஹாஹா, ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே, நம்ம பவரை காட்டிட வேண்டிதான்.
0: மனதோடு ராகம்,
2: நாளை காலை 8 மணிக்கு
1: ஓடோடி வா, ஓடோடி வா, ஓடோடி வா.
2: தூரத்து சொந்தம்.
5: நேரம் 10:47 இணைந்திருக்கிறோம் நினைவேசுகள் நிகழ்ச்சியோடு. திருச்சி மாவட்ட நேயர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடலை கேட்டு அப்படியே மனசை அப்படியே இசை கதம்பமாக இசை கலவையாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். சோக பாட்டு, இயற்கை பாட்டு, காதல் பாட்டுன்னு. சரி, இப்போ என்ன பாட்டு கேட்கறதுக்காக இணைப்பில் காத்துட்ருக்காங்க? வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேடம். திருச்சி மாவட்டம்
5: ஆனைக்கல்பட்டியிலிருந்து
6: ராஜலிங்கம்.
5: ராஜலிங்கம், சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்கலாம்?
6: கிழக்கு வாசல்.
5: நீங்க ஒரு வித்தியாசமான பாட்டு கேட்டிருக்கீங்க, சரிங்க, கேட்கலாமா? நன்றிங்க.

0: இசைஞானியின் இசையில் அவருடைய குரலில் அந்த பாடல் ஒலித்து சென்ற நேரம் 10:53 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யார் பேசுறீங்க?
1: நான் கோணப்பாறையில இருந்து சந்திரா பேசுறேங்க. திருச்சி மாவட்டம் இணைப்பு பிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நாங்க எதிர்பார்த்துட்டே இருப்போம் என்னைக்கு திருச்சி மாவட்டம் வருது வருதுன்னு.
0: என்ன பாட்டு கேக்கலாம்?
1: எனக்கு பாக்யராஜன் நினைவா முந்தாணி முடிச்சில இருந்து சின்னஞ்சீரக்கிளி அந்த பாட்டு வேணுங்க.
0: குடுக்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றி.

மலைக்கோட்டை மாநகர மக்களின் மனம் விரும்பிய கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். நேரலையில் நேயர்களை சந்தித்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு நேர்களே, இந்த இனிய இரவின் அமைதியில் இதயத்தின் இசையில் நினைவுகள் தாளாட்ட இணைகிறது 100.5 இரவு சிறகு.

கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் இரவு 11:40. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இரவு சிறகு.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இரவு சிறக இனி கேட்கலாம் நாளை ஒலிபரப்பாகவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை நிகழ்ச்சியில் 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்கலாம். 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மெக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின்

தமிழக திருவிழாவின் வசந்த விடியல் 6:35 கருத்தாயில் அசெட் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல், 7:20 பாட்டும் பதமும், 7:35 போமெக்ஸ் பனியங்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவை விமன்ஸ் இன்னர்வரின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மாங்கலன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், நாளை தூரத்து சொந்தங்களுக்காக. 8:05 புமெக்ஸ் பனியங்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் கேட்கலாம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜில் மனதோடு ராகம். நிகழ்ச்சி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் வானவில். 9:30 கேட்கலாம் மாங்கலன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படிப்பாளிகள் நிகழ்ச்சியில் 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 12:55 ஜிம் கேன்சர் சென்டரின் மாயவழி மீனவழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சின் நிறைந்தவை. பிற்பகல் 1:30 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு டோல் தமாக்கா தோல். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்களின் தெரிவில் வளம் பெற காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகையின் வண்ண தூரிகையில் கலக்கல் கேள்வி. 4:30 கேட்கலாம் புமெக்ஸ் பனியங்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வண்ண துரிகையில் கலக்கல் கேள்வி. மாலை 5 மணிக்கு இடைக்கால இனிய மெட்டுக்களை சித்திரச வானம். 5:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு திரையிசை பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது கதம்ப மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பு கேட்கலாம். 7:00 கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சன கடிதங்களோடு வலம் பெற காத்திருக்கிறது தங்கள் அன்புடன். 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்கான தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சி. இரவின் தாலாட்டை வலம் வர காத்திருக்கிறது 100.5 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் பயணிக்கும் புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக இடைவிடாத இனிய பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது இரவு சிறகு. நாளை 11:00 மணிக்கு

0: அழிமதி.
1: நிலவே, இந்த பெண்களின் முகம் போல ஒளி வீச உன்னால் முடியுமானால் உன்னோடு காதல் உரிமை கொள்வேன். குறள் எண் 1118 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
0: மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதி.
1: நிலவே, இந்த பெண்களின் முகம் போல ஒளி வீச உன்னால் முடியுமானால் உன்னோடு காதல் உரிமை கொள்வேன். குறள் எண் 1118 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
2: நேர்களே, இத்துடன் நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. நமது நிகழ்ச்சிகளை மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 4:51. தஞ்சை சுற்று வட்டார நேர்கள் 101.2 MHz நமது வளமையான அலைவரிசையாக

மகிழ்ச்சியோடு கொஞ்சம் விளையாட அழைக்கும் அதிகாலை பொழுது, புத்துணர்வுடன் புலரும் வேளையில் அன்பாக ஆயத்தமாகும் வேளையில் துளிர்விடும் வண்ண வண்ண பூக்கள், இதனுடன் உங்கள் புன்னகையும் வளரட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை நற்புழி 5. இப்பொழுது முதல் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. தஞ்சை சுற்று வட்டார நேயர்களுக்காக 101.2 மகாஹெர்ட்ஸிலும், அனைத்து நேயர்களும் எமது வழமையான அலைவரிசை 100.5 நியூஸ் ஆனியர் செயலியிலும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சகவருடம் 1948, ஸ்ரவண 3, பரபவ ஆடி 9, 2026, ஜூலை 25 சனிக்கிழமை.

அன்போடு புலர்ந்துள்ள அதிகாலை பொழுது, அன்புடன் அருள் வேண்டு இனிசை பாடும் அழகிய நற்காலை பொழுது, இறை வாசமாக இனிசை பாடி மகள் விக்க கோடை பண்பிளை நூற்புழு ஐந்தின் அருள் மாலை.